நேரம் 5:51:45. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருமால் பாடல்கள் தொகுப்பிலிருந்து கீதை சொன்ன என தொடங்கும் பாடல் டாக்டர் உளுந்தூர்பேட்டை சண்முகம் இயற்றியது. டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜனின் குரலில் ஒலிக்க இருக்கிறது.

உலகம் கேட்கிற எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

நேர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஸ்ரவண மாதம் 31 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 5 2026 ஆகஸ்ட் மாதம் 22 சனிக்கிழமை ரெயின்போ பண்பலை 101.4 இன்றைய ஒளிபரப்பை தொடர்ந்து கேட்கலாம். தொடர்வது குறள் அமுதம்.

ஒன்றை பெற்று நூறு இழக்கும் சூதாடிக்கு நன்மை அடைந்து வாழ்வதற்கான வழி கிடையாது. குறள் எண் 932 அதிகாரம் சூது.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். பள்ளி கல்வி மற்றும் எழுத்தறிவுத்துறை சார்பில் மாவட்ட, மாநில மற்றும் தேசிய அளவிலான 3 கட்ட தேர்வு மூலம் தேசிய ஆசிரியர் விருதுகளுக்கான ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு இன்று தொடங்க உள்ளது. எல்லை தாண்டிய குற்றங்களை தடுப்பது தொடர்பாக இந்திய நேபாள கூட்டுப்பணிக்குழு கூட்டம் டேராடூனில் நேற்று நடைபெற்றது. வறட்சி நிவாரணம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டத்திற்கான மோதிரங்களை வழங்கும் நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை விவகாரம் மற்றும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரங்களில் தவிக அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். அரசு அலுவலர்கள் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பணியாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு லோக் ஆயுக்த அமைப்பின் உறுப்பினர் திரு ராம்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து விருதுநகரில் நடைபெற்ற விழிப்புணர்வு மற்றும் பயனாளிகள் பதிவு முகாமில் ஏராளமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இஎஸ்ஐ மற்றும் வருங்கால வைப்பு நிதி தொடர்பாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 27ஆம் தேதி சிறப்பு குறைதீர் முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்ய விரும்புவதாகவும் ஆனால் சரியான ஒப்பந்தத்தை எட்ட அந்நாடு தயாராக இல்லை என்றும் அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜூலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா 2வது இடத்தை பிடித்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

எல்லாம் தெரியும் என்பவர்களை விட என்னால் முடியும் என்று முயற்சிப்பவரே வாழ்வில் வெல்கின்றனர். இன்றே முயற்சி செய்யுங்கள், நாளைய வெற்றிக்காக. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய நாள் 22/8/2026. இந்த நாள் மட்டுமல்லாது இனிவரும் எல்லா நாட்களும் இனிமையான நாட்களாக அமைய வாழ்த்துக்கள். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் பிள்ளையார்பட்டி என தொடங்கும் பாடல் டி எல் மகாராஜன் பாடியது. இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

அனுமன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டு முடித்த நேரம் 6:18. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சிவமே யோகமே என தொடங்கும் பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர் இணைந்து பாடியது. இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

மகாதேவன் குரலில் பாடல் கேட்டு முடித்தோம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அழகு புன்னகை என தொடங்கும் பாடல் எல்ஆர் ஈஸ்வரி பாடியது. இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

இயேசுவின் நாமம் ஓங்கிட என தொடங்கிய பாடல் கேட்டு முடித்தோம். எஸ் ஜானகியின் குரலில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அல்லா பாடல்கள் தொகுப்பிலிருந்து திருச்சி எஸ் எம் யூசப் பாடியது. இணைந்திருங்கள்.

பக்தி நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் அழகோடு அருள் என தொடங்கும் பாடல் சூலமங்கலம் சகோதரிகள் பாடியது. இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேரம் 6:55.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள புருஷோத்தமனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். கிராமத்துல நல்லவர்களை நிறைய உதவி செய்பவர்களை இவரு தானம் தர்மம் செய்யறவரு, பெரிய குடும்பத்தை சேர்ந்தவரு அப்படின்னு பெருமையோடு சொல்லுவாங்க. தானம் என்பது வேறு, தர்மம் என்பது வேறு, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. தானம் என்றால் தன்னுடைய பொருளை இன்னொருத்தருக்கு அள்ளி தருவது. தர்மம் என்பது தனக்கு தெரிந்த ஒரு நல்ல விஷயத்தை தேவைப்படுவோருக்கு தெரிவித்து பயனடைய செய்வது. ஆன்மீக தத்துவங்கள், மருத்துவ ரகசியம், வாழ்க்கை அனுபவங்களை பிரதிபலன் பார்க்காமல் சொல்லிக் கொடுப்பது தான் தர்மம். அதுவும் தேவையறிந்து தான் தரணும். இதுபோல் உங்ககிட்டேருந்து பெற்ற தர்மத்தை அவர் நல்ல வழியில் பயன்படுத்தினா உங்களுக்கு புண்ணியம் சேரும். இந்த மாதிரியான புண்ணிய காரியங்களை நமது வாழ்நாளில் செய்யணும். ஏதாவது ஒரு வகையில் நல்ல பணிகளை நமது கிராமத்துக்கு, நமது நாட்டுக்கு, நமது மக்களுக்கு செய்யணும். காத்தடி காலம், பருவ மழை காலம், மரங்கள்லேருந்து பழங்கள் விதைகள் கீழே விடும், உதிரும். வேம்பு, புங்கன் மாதிரியான நாட்டு மரங்களின் விதைகளை சேகரம் செய்து நாற்று உற்பத்தி செய்யலாம். மழை பெய்தவுடன் கன்றுகளை நட்டு மரமாக்கலாம். அதுக்கு இது சரியான தருணம். புருஷோத்தமன் ஐயா, மரம் நமக்கு வரம். மரங்கள் இருந்தால் மழை வரும். மரம் இல்லாததுனால தான் ரொம்ப சிரமப்படுறோம். கிடைக்கக்கூடிய தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தணும். நெல் சாகுபடி செய்ய வேண்டிய வயல்களில் பச்சை தெரிய ஆரம்பிச்சிருக்கு. டெல்டா பகுதியில் இதை நேரடியாக பார்க்க முடியுது. டெல்டா பகுதியில் திருவாரூர் மாவட்டம் ஒரு வித்தியாசமான மாவட்டம். முழுக்க முழுக்க நெற்பயிரையே நம்பி இருக்கும் மாவட்டம். மேல் பகுதியில் தஞ்சாவூர், கீழ்ப்பகுதியில் நாகப்பட்டினம். இரண்டுக்கும் இடைப்பட்ட இந்த மாவட்டம் வேற எந்த பயிருக்கும் போக முடியாதுன்னு இருந்தது. ஆனால் மாவட்ட நிர்வாகம், பட்டு வளர்ச்சித்துறை அலுவலர்கள், வேளாண் அறிவியல் நிலையம் இவர்கள்லாம் சேர்ந்து கடந்த சில ஆண்டுகளாக பயிற்சியெல்லாம் கொடுத்து இப்போ நிறைய விவசாயிகள் தங்களுடைய நஞ்சை நிலத்தில் மல்பரி பயிர் சாகுபடி செய்திருக்கிறாங்க. நெல்லுக்கு தேவைப்படும் தண்ணியில் நாலில் ஒரு பங்கு இருந்தால் போதும் மல்பரி சாகுபடிக்கு. அதுவும் சொட்டு நீர் பாசனம் அமைத்து கொள்ளலாம். நன்னிலம், குடவாசல், நீடாமங்கலம் வட்டாரங்களில் மல்பரி செடிகளை நட்டிருக்காங்க. இந்த பரப்பு இன்னும் உயரணும். சுமாராக 2 லட்சம் ரூபாய் வரை மானிய உதவியும் கிடைக்குது. பட்டு வளர்ச்சித்துறையின் தொழில்நுட்ப ஆலோசனைகளும் கிடைக்குது. ஒரு விவசாயி 15-20 நாளைக்கு ஒரு முறை 30,000 ரூபாய் வரைக்கும் வருமானம் பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. ஒரு முறை மல்பரி செடிகளை நட்டுட்டா 30 வருடங்கள் வரை அந்த நிலத்தில் அந்த பயிர் இருக்கும், இருக்கலாம். இது டெல்டா பகுதிக்கு மட்டும் இல்லை, எந்த பகுதியிலெல்லாம் தண்ணீர் பிரச்சனை இருக்குதோ அங்கெல்லாம் இந்த மாதிரியான மாற்று சிந்தனை உருவாகணும். புருஷோத்தமன் ஐயா, இப்படி ஏதாவது மாற்றி யோசித்து செய்தால்தான் நஷ்டம் ஏற்படாமல் நம்மளை நாம் பாதுகாத்துக்கலாம். நெல் தான் பிரதான பயிர். நெல் சாகுபடிக்கு தண்ணி கிடைக்கலன்னா சோம்பி உட்காந்துருக்க முடியுமா? சிந்தித்து செயல்படணும், மாற்றி யோசிக்கணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்

0: அழகான காலை பொழுதுல
1: புத்தம் புது காலை
0: மதிய நேரத்திலும்
1: புத்தம்

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

மினிதானால் உலகம் இனிதாகும், எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நேத்திசையில இருந்தும் ரெயின்போ எஃப்எம் கேட்டு இருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் காலை வணக்கங்கள். வெரி குட் மார்னிங், விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி சனிக்கிழமை.

எஸ் ரெயின்போ எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்கள். நேரம் சரியா 7:02 ஆயிட்டு இருக்கு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்க அஜய் சந்தியா தான் பேசிட்டு இருக்கேன். ஹாப்பி மெட்ராஸ் டே மக்களே. எப்படி வேணால் சொல்லலாம், மெட்ராஸ் டே, சென்னை டே, எல்லாருமே வந்து இன்றைக்கி பயங்கரமாக வந்து செலிப்ரேஷன் மோடில் இருப்பீங்க. அங்கங்கே நிறைய ஷோஸ் நடந்துகிட்ருக்கு, ஹெரிட்டேஜ் வாக்ஸ் நடந்துகிட்ருக்கு, டூர் கூட்டிகிட்டு போகிறதுக்காக மெட்ராஸ் ஃபுல்லாக, ஐ மீன் சென்னை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு பஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நிறைய பேர் வந்து வெளியூர்லேருந்து இங்கே வந்திருப்பாங்க, இங்கே நிறைய ஷோஸ் இருக்குன்ட்டு. சென்னை வாசிகளுக்கே வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக செல்லக்கூடிய ஒரு டேவாக இருக்கும், ஏன்னா நிறைய இடத்துல நிறைய விஷயத்த ஹோஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து இன்றைக்கி பொழுதுபோக்குக்கான நேரம் வந்து நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நிறைய விஷயங்களும் இருக்கு இன்னைக்கு பாக்குறதுக்கு, அப்படிதான் இருக்கு. ஊரே செலிப்ரேட் பண்ணது நம்ம சொல்லலாம் எப்படி. எஸ் வணக்கம் சார், நிகழ்ச்சியில தான் அணிஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு மெட்ராஸ் டே ஸ்பெஷல் ஒரு கேள்வி ஒன்று கொண்டு வந்திருக்கேன். மெட்ராஸ்

ஆஃபீஸ் என்ற பெயர் அதிகாரப்பூர்வமாக சென்னை என்று எந்த ஆண்டு மாற்றப்பட்டது அப்படின்றது தான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் என்னோட போஸ்ட் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். மெட்ராஸ் டேன்னு சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு இந்த பாட்டை போடலைனா எப்படி? உதித் நாராயணன் மற்றும் வி எம் சி ஹனீஃபா பாடிய பாடல், ஜி வி பிரகாஷ்குமாரோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, மத்ராசப்பட்டினம் திரைப்படத்திற்காக தான் இது. ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதோடு.

கீதா கா மாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓஹோ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓஹோ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல், சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.

0: ரேடியோ எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூள.
1: ஏழு மணி பத்து நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. வணக்கம், சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கீங்க. நான் உங்க அஜய் சந்தியா தான் பேசிட்டு இருக்கேன். எஸ் இன்னைக்கு மெட்ராஸ் டே ஸ்பெஷல் என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெட்ராஸ் என்ற பெயர் அதிகாரப்பூர்வமா சென்னை என்று எந்த ஆண்டு மாற்றப்பட்டது அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ்ல என்னோட போஸ்ட் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம சென்னை அப்படின்னு சொல்றோம். ஆனா 400 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு பேர் வந்து சென்னை சிட்டி அப்படின்றத விட சின்ன சின்ன கிராமங்களாவோ, ஒரு மீனவ குடியிருப்புகளாவோ, கோயில் பகுதிகள், வணிக பகுதிகள் இப்படிலாம் அப்படியே சேர்ந்து குட்டி குட்டி குட்டியா உருவாகி தான் இந்த சென்னை வந்து இன்னைக்கு உருவாயிருக்கு. August 22nd தான் வந்து இந்த மாதிரி மெட்ராஸ் வந்து முக்கியமான தேதியாக மாறி இருக்கு மெட்ராஸ்க்கு. பிகாஸ் அப்போ வந்து மெட்ராசப்பட்டினம் அப்படின்னு ஒரு கிராமம் இருந்திருக்கு. அப்போது அந்த நேரத்தில் வந்து ஃப்ரான்சிஸ் டே அப்படின்றவங்க வந்து அப்படின்றவர் அந்த இடத்துல வந்து வணிகம் செய்கிறதுக்காக ஒரு ஒப்பந்தம் இட்டு, அதுக்கு பிறகு அங்கேருந்து ஒரு சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டு வந்து அதை தொடர்ந்து சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் ஒன்று சேர்ந்து, சின்ன சின்ன இடங்கள்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து பெருசாக இன்றைக்கி மாறியிருக்கிறது தான் இந்த சென்னை. ஸோ இன்னைக்கு August 22nd, அதனால தான் மெட்ராஸ் டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் என்ற பெயர் அதிகாரப்பூர்வமாக சென்னை அப்படின்னு எந்த ஆண்டு மாற்றப்பட்டது அப்படின்னா, இந்த கேள்விக்கான விட என்ன அப்படின்றத யோசிச்சுக்கிட்டே இருங்க. சூப்பரான சாங்னு வந்துட்டு இருக்கு மெட்ராஸ் திரைப்படத்திற்காக தான். ஹரிஹரசுதன் மற்றும் மீனாட்சி ஐயர் இணைந்து பாடிய பாடல் கபிலனோட வரிகளில் சந்தோஷ் நாராயணனோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களை இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கே எல்லாமே சமதுள.

மணி 17 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. வணக்கம் சென்னை சிலதான் என்னன்னு இருக்கீங்க. நம்ம நேயர்கள் எப்பவுமே வந்து மார்னிங் டைம் நாங்கள்லாம் வந்து அட்டண்டன்ஸ் போட மாட்டோம் அப்படின்னு சொன்ன நாளே கிடையாது. சாட்டர்டேவோ சண்டேவோ எந்த டேவாக இருந்தாலும் நாங்கள் இன்னைக்குமே உங்களுக்காக உங்கள் ஷோவோட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளோட லிசனஸ் வீக்கெண்ட் மோட். எல்லாருமே வந்து வீக்கெண்ட் அப்படின்னாலே வந்து ஒரு ஹாப்பி மோடுக்கு வந்திருப்பாங்க. அப்பாடா ஒரு 2 நாள் லீவுப்பா அப்படின்ட்டு சிலருக்கு இன்னைக்கு ஒர்க்கிங் டேவாக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு நாள் லீவுப்பா, 1.5 நாள் இருக்குப்பா அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோடு தான் இருப்போம். அப்படி ஒரு வீக்கெண்ட் இன்னும் ஒரு ஸ்பெஷல் டேவாக இருந்ததுன்னா அந்த நாள் இன்னுமே நமக்கு ஸ்பெஷல் ஆகிடும். எஸ், இன்றைக்கி மெட்ராஸ் டே. நம்மளை சுற்றி நிறைய இடத்துல வந்து நிறைய காம்படிஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு, நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய பாடல்கள், கான்சர்ட்டு, டான்ஸு, எங்கெங்கே எங்கெங்கே என்னென்ன நடக்குது அப்படின்றத ரிசர்ச் பண்ணி உங்கள் ஏரியாவில் என்னென்ன இருக்கோ அந்த இடத்துக்கெலாம் போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். எஸ், இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் என்ற பெயர் அதிகாரப்பூர்வமாக சென்னை அப்படின்னு எந்த ஆண்டு மாற்றப்பட்டது அப்படின்றது தான் இன்னைக்கான கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கான விடை நம்ம நேயர்கள் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. யாரெங்க வந்து சொல்லியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். வீரதுரை, வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதாங்க பதில் அப்படின்னு வந்து பதில் சொல்லியிருக்காரு. இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலப்பேடு வீதயாளன் அவர் வந்து பதிலும் சொல்லியிருக்காரு. மயிலை பட்டாபி, இன்றைய தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டு நேயர்கள் பேரே அனுப்பியிருக்காரு. மயிலை பட்டாபி, கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சங்கர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, குமார் அருணா, ஆகாஷ் ஹரிகரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி எல்லாருமே இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் போட்டிருக்காரு. ரைட்டு. பிரகாஷ் டிபிஎஸ் அவரும் வந்துட்டு பதில் இதுதாங்க, நான் வந்து கர்நாடகாவிலேருந்து பேசுகிறேன், சின்னத்திருப்பதி பிரகாஷ் ஷியாமலா அப்படின்னு அனுப்பிட்டு பதிலும் அனுப்பியிருக்காரு. ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து குட் மார்னிங் அப்படின்னு வந்து அனுப்பியிருக்காரு. ராமகிருஷ்ணன் கோடமங்கொண்டான்லேருந்து காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதாங்க பதில் அப்படின்னு வந்து அவரும் பதில் அனுப்பியிருக்காரு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இன்றைய நற்காலை வணக்கம் பதில் இது தான் அப்படின்னு பதில் சொல்லியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளப்பாளையம் கோவை மாவட்டம்லேருந்து பி கே பூபாலன் கண்ணாம்பாளையம் பிரிவுலேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிருஷ்ணசுவாமி சுப்பிரமணியன், இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுதாங்க பதில் அப்படின்னு வந்து பதில் சொல்லியிருக்காரு. எம் சங்கர் அவரும் வந்துட்டு இனிய காலை வணக்கம் சுகன்யா மேடம் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. குரலில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். நான் வந்து சந்தியா பேசுகிறேங்க. சுகன்யாக்கும் சந்தியாக்கும் எப்போ நேயர்கள்லாம் வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும்

இருக்கிறாங்களோ அப்பதான் நீங்க வந்து தெளிவா இருக்கீங்கன்னு நான் ஒத்துப்பேன். பாடகெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு சிவன் அருண். அவரும் வந்து இதுதாங்க பதில் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு. சந்திரசேகர் சேகர் பதில் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் ஆர்ஜி அவர்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜி சந்திரசேகர், தீபக் மற்றும் பத்மினி எல்லாருமே சேர்ந்து பேசுறோம் புதுவையிலிருந்து அப்படின்னு இருக்காரு. நிகழ்ச்சியில் ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வந்துட்டே இருக்கு. மசாலா படம் திரைப்படத்துல தான் வந்துட்டே இருக்கு. பென்னி தயாள் மற்றும் சுபி இணைந்து பாடிய பாடல் ஸ்ரீகாந்த் வர்தனோட வரிகள்ல கார்த்திக் ஓட இசையில வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களை இது ரெயின்போ எஃப்எம் 103.4 இங்கே எல்லாமே சமதோளு.

0: பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட்டு. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே செம்மதுள்ள
1: சைபாலின் இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதயில் படையா சைபால், சேத்து புண்ணா சைபால்.
3: சைபால் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போற சமயத்துல ஒருத்தர் கடைக்கு போய் ஸ்வீட் வாங்கினார். சரி, வீட்டுக்கு பிள்ளைங்களுக்கு தான் வாங்கிட்டு போறார் அப்படின்னு மற்றவங்க நினைச்சாங்க. அவர் அப்படி செய்யல, அந்த இடத்துலயே பொட்டலத்தை பிரிச்சார். திருட மாதிரி அப்படியே சுற்றி ஒரு தரம் பார்த்துக்கிட்டார். யாரும் தெரிஞ்சவங்க இல்லைங்கிறத முடிவு பண்ணிட்டு அவசர அவசரமாக அதை அப்படியே போட்டு முழுகிவிட்டு கையை தொடச்சிக்கிட்டு நல்ல புள்ள மாதிரி நடந்து போக ஆரம்பிச்சிட்டார். அவர் யாருன்னா, அவரோட பிரச்சனை வந்து எல்லாருக்கும் தெரியாது, சில பேருக்கு தான் தெரியும். அதாவது அவர் உடம்பில் சர்க்கரை, உடம்பில் சர்க்கரை இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிவிட்டாராம். அதனால் வீட்டில் சர்க்கரையே இவர் கண்ணில் காட்டுறதில்ல. அதனால் இவர் யார் கண்ணிலையும் படாமல் இப்படிப்பட்ட வேலைகள்லாம் செய்கிறது வழக்கம். யாருக்கும் தெரியாமல் இப்படி ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறது. இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆறுதலான தகவல் இன்னைக்கு. அது என்னென்னா, நாம் சாப்பிட்ற சர்க்கரைக்கும் நம்ம உடம்பில் உள்ள சில கோளாறுகளுக்கும் அப்படி என்ன தான் சம்மந்தம் இருக்குது. இதை பற்றி சமீபத்தில் சில ஆராய்ச்சிகள்லாம் நடந்திருக்குது. ஏன்னா சர்க்கரைன்னாவே விஷம் மாதிரி அதை பார்க்குறவங்களும் சில பேர் உண்டு. சின்ன பிள்ளைங்களுக்கு வயத்தில் பூச்சி உண்டாகிறதுலேருந்து பெரியவங்களுக்கு நீரிழிவு வர்ற வரைக்கும் எல்லாத்துக்கும் சர்க்கரை தான் காரணம்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சர்க்கரை வியாதி, இருதய நோய், பித்தநீர் பை நோய், இதெல்லாம் வந்து சில நோய்கள்லாம் நாம் சாப்பிட்ற சர்க்கரைக்கும் தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி சம்பந்தம் உண்டுங்கிறதுக்கு போதுமான அளவுக்கு ஆதாரம் இல்லை அப்படிங்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். ஒரே ஒரு சம்பந்தம் தான் உறுதியாக இருக்குதான், அதுவும் இந்த பல் சிதைவு அப்படின் இருக்கு இல்லையா, அந்த சர்க்கரை சாப்பிட்றதுக்கும் இந்த பல் சிதைவுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் உறுதியாக சொல்கிறாங்க. சர்க்கரைன்னா நாம் சாப்பிட்ற ஜீனி மட்டும் இல்லை, பழம், காய்கறி, பால், தேன் இப்படி எல்லாத்துலேயும் அது இருக்குது. கேரட்டு கொடுக்குற சத்தில் 88% சர்க்கரை, ஆப்பிள் கொடுக்குற சக்தியில் 95% சர்க்கரை. இது ஜீனி சர்க்கரை, இது ஆப்பிள் சர்க்கரை அப்படிங்கிற வித்தியாசம்லாம் உடம்புக்கு கிடையாது. ரெண்டுமே உடனடியாக வந்து சக்தி கொடுக்குது. ஒரு ஸ்பூன் சர்க்கரையில் வந்து 16 கலோரி தான் சத்து இருக்குது. அதிகமாக சர்க்கரை சாப்பிட்டா நீரிழிவு வந்துடும்ங்கிறது தப்பான ஒரு அபிப்பிராயம். டயபெட்டிஸுங்கிறது ஒரு மெட்டபாலிக் டிசார்டர், அவ்வளவுதான். அதாவது நாம் சாப்பிட்ற சர்க்கரையை நம்ம உடம்பு திறமையாக உபயோகப்படுத்திக்க முடியல அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அதிகமாக இனிப்பு வேணாம்னு சொல்கிறோம். ஏற்கனவே உடம்பால் முடியாத உடனே மறுபடியும் அது தலையில் சுமத்தி அதிகமாக வேலை வாங்க வேணாமே அப்படிங்கிறதுக்காக தான். ஆகாரத்தில் அதிகமாக சர்க்கரை இருந்தால் அதனால் உடனே சர்க்கரை வியாதி வந்துடும்ங்கிறதுக்கு விஞ்ஞான ரீதியாக போதுமான ஆதாரம் இல்லை. அதனால் எப்போவாவது அதிகமாக ஸ்வீட்டு சாப்பிட்டுட்டா, ஐயோ அதிகமாக சாப்பிட்டோமோ என்ன பண்ண போகுது தெரியலையே அப்படின்னு நினச்சி மனசை போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை. பொதுவாக எதுவுமே அதிகமாக வேண்டாம், எல்லாம் சீராக இருந்தால் போதும். நீரிழிவுங்கிறது புதுசாக வந்துட்ட ஒரு நோய் இல்லை, ரொம்ப காலமாகவே இருக்கிற ஒன்று தான். நம்ம முன்னோர்கள் இதை மதுமேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கட்டுப்படுத்துறதுக்கு அவங்களே சில வழிமுறையை சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த பாவக்காய், முள்ளங்கி, அருகம்புல், அவ்வளவு தான். வெள்ளை முள்ளங்கி இருக்குல்ல, அதை வாரத்துக்கு 3 நாள் சாப்பிட்டுக்கிட்டு வாங்க. நூல் கோல் ரொம்ப நல்லது. இல்லைன்னா முள்ளங்கி சாறு 1 ounce சாப்பிட்டுக்கிட்டு வரலாம். ரத்தத்தில் சேர்கிற சர்க்கரை அளவு இதெல்லாம் கட்டுப்படுத்துது. சிறுநீரில் காணப்படுகிற சர்க்கரை அளவையும் சமநிலைப்படுத்துது. தினமும் ஆகாரத்தில் கோதுமை, கேழ்வரகு, வெந்தயம், கருவேப்பிலை, சோயாபீன்ஸ் எது கிடைக்குதோ சேர்த்துக்கலாம். இப்படிலாம் செஞ்சுட்டு வந்தால் அப்புறம் வீட்டுக்கு தெரியாமல் கடையில் போய் நின்றுக்கிட்டு ஸ்வீட் வாங்கி திருட்டுத்தனமாக சாப்பிட வேண்டிய அவசியமே உங்களுக்கு வராது. 2 ஆசாமிகள் கடற்கரையில் உட்காந்து சாவகாசமாக பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். ஒருத்தர் சொன்னார், இன்னொருத்தருக்கு தெரியாமல் ஸ்வீட்டு சாப்பிட்றதே எப்பவும் வந்து இடைஞ்சல் தான் சார். நேற்றுக்கு பாருங்கள், அப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், வீட்டுக்காரி கண்ணில் போட்டுவிட்டுது, அதுக்கப்புறம் ஒரே ரகலையாக போச்சு அப்படின்னாராம்.

0: எனக்கு கூட அப்படி தான் சார் ஆயிட்டுது, ஒரே ரகளை அப்படின்னாரா இன்னொருத்தர். நீங்கள் சாப்பிட்டதும் உங்கள் வீட்டுக்காரங்க கண்ணில் போட்டுட்டு தான் சார் அப்படின்னு கேட்டிருக்கார் இவர். அதுக்கு அவர் சொன்னாராம், அப்படி இல்லை சார், கடைக்காரர் கண்ணில் போட்டுட்டுதோ, நான் அவருக்கு தெரியாமல் அந்த ஸ்வீட்டை அவர் கடையிலேருந்து எடுத்திருந்தேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாராம் இந்த ஆள்.
1: முகத்தில் வருவா சைபா
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: சைபாலின் இன்றொரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.
5: ஹே ஆஸ்டன், மூவி போலாமா?
6: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சத சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
5: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
6: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
5: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
6: இரு, ஊர் வீட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
5: காய்கறிகளும் பழங்களும்.
6: சாப்பிட கூடாதது
5: ஜங்க் ஃபுட்ஸும் கூல்ட்ரிங்க்ஸும்.
6: செய்ய வேண்டியது
5: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்.
6: செய்ய கூடாதது
5: தூங்காம மொபைல் பாக்குறதும் 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்.
6: வலிமைக்கு
5: உணவு,
6: அமைதிக்கு
5: இசை,
6: கோபம் வந்தா
5: மெடிடேஷன்,
6: சோகமானா
5: புத்தகம்டா.
6: அட அட, போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
5: போலாரைட்.
6: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
7: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

7:36 ஆயிட்டு இருக்கு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டு இருக்கீங்க. எஸ் மெட்ராஸ் டே ஸ்பெஷல். மெட்ராஸ் டே ஸ்பெஷலான எல்லா பாடல்களும் போட்டாச்சு. ஸோ பாட்டிலேயே நம்ம வந்து நம்ம மெட்ராஸோட ஸ்பெஷலாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான பாடல்கள் தான். கூடவே வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் இன்னமும் பியூட்டிஃபுல்லாக ஆகிறதுக்காக ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். மெட்ராஸ் என்ற பெயர் அதிகாரப்பூர்வமாக சென்னை அப்படின்னு வந்து எப்போ மாற்றப்பட்டது அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். அப்போ அதுக்கு முன்னாடி சென்னைன்ற பேர் இல்லையா அப்படின்னு கேட்காதிங்க. அதுக்கு முன்னாடியும் சென்னப்பட்டம்ன்ற பேர் இருந்தது, மதராசப்பட்டினமும் இருந்தது, அப்புறம் மெட்ராஸ் இருந்தது, சென்னை எல்லாம் சேர்ந்து அஃபீஷியலாக சென்னை அப்படின்னு மாற்றப்பட்டது எந்த ஆண்டு அப்படின்றத கேள்வி. இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரியும்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் என்னோட போஸ்ட் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். மீன் டைம் யார் எங்கேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். நல்ல பெருமாள் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கடம்போடு வாழ்வு சி நல்ல பெருமாள் பேசுகிறேன் அப்படின்னு இருக்காரு. பாபு முள்ளக்காடுலேருந்து இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதிலும் சொல்லியிருக்காரு. கருப்பண்ணன் ரங்கசுவாமி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு அறிவிப்பாளர் சந்தியா அவர்களுக்கு இனிய காலை வணக்கமுகோ அப்படின்னு சொல்லிட்டு சின்னக்கானூர்லேருந்து கருப்பண்ணன் ரங்கசுவாமி கோயம்புத்தூர் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் அப்படின்ட்டு வந்து அனுப்பியிருக்காரு. அவரை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்து காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் வந்து இதுதாங்க. மெட்ராஸ் என்று அழைக்கப்பட்ட தமிழ்நாட்டின் தலைநகரம் அதிகாரப்பூர்வமாக வந்து சென்னை அப்படின்ட்டு இந்த ஆண்டில் தான் மாற்றப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சந்திரன் ஆர் குட் மார்னிங் அப்படின்னு வந்து அனுப்பியிருக்காரு. அன்பு ராணி குட் மார்னிங், ஹாவ் அ ஜாய்ஃபுல் சாட்டர்டே அப்படின்னு வந்து போட்டு இந்த வருஷத்தில் தான் அங்கே மாற்றப்பட்டதுன்னு அவங்களும் வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. குணாலன் அண்ணாமலை அவரும் வந்து பதில் இது தான் அப்படின்னு வந்து பதில் சொல்லியிருக்காரு. அவரை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராமேஸ்வரம்லேருந்து ராகேஷ் பேசுகிறாங்க, இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பதில் சொல்லியிருக்காரு. ஜெயசீலன் கொடமாண்டப்பட்டியிலேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கே வி ஜெயசீலன் இந்த ஆண்டு தான் வந்து மாற்றப்பட்டது அப்படின்னு அவரும் வந்து பதில் சொல்லியிருக்காரு. சம்முனி குமணஞ்சாவடியிலேருந்து பேசுகிறாங்க, காலை வணக்கம் அன்பான காலை வணக்கம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அல்லிநகரம் எஸ் மகாதேவன் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் மாநகரத்தோட பேர் இந்த நாளில் தான் வந்து மாற்றப்பட்டது அப்படின்ட்டு அவரும் வந்து சொல்லியிருக்காரு. முருகன் முருகன் எல்லா பாட்டுமே நல்லா இருக்கு, எல்லா ப்ரோக்ராமும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறாங்க, காலை வணக்கம் முருகன் அப்படின்னு இருக்காரு. செய்யாறுலேருந்து சந்திரசேகர் பேசுகிறேன், இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு வந்து அனுப்பியிருக்காரு. ரமா கோடம்பாக்கம்லேருந்து பேசுகிறாங்க, மெட்ராஸே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. சென்னை அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்து ஸ்பெஷலாக நிறைய விஷயங்கள் ஞாபகம் வந்தாலும் ஃபஸ்ட்டு மைண்டில் வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மரினா தான். ஏன்னா வேர்ல்டுலேயே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பீச் அப்படின்னாலுமே அந்த மரினாக்கூடிய ஃபீலிங்ஸ் தனி எல்லாருக்குமே. ஏன்னா எத்தனையோ பீச்சில் வந்து அந்த பெரிய பெரிய பாறை கற்கள் மட்டுமே இருக்கும், அது ஒரு அழகு தான். ஆனால் இந்த மணலோடு சேர்ந்த பீச்

வந்து ரொம்ப கம்மி. அதில் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய பீச் நம்ம சென்னை வாசிகளுக்கு, ஸ்பெஷல் சென்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் எப்பவுமே ஸ்பெஷல் தான். ஸ்கூல் பசங்களோ, காலேஜ் பசங்களோ, கல்யாணமானவங்களோ, எல்லாருக்குமே, பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே வந்து நிறைய மெமரிஸ் இருக்கக்கூடியது இந்த மெரினா தான். எதுக்காக மெரினாவை பற்றி இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னா, மெரினா படத்தில் வந்து அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. முகேஷ் மற்றும் ஷில்பா ராம்சங்கர் இணைந்து பாடிய பாடல் நான் முத்துக்குமாரோட வரிகளில் கிரீஷோட இசையில் வந்துகிட்டே இருக்குது. ஸ்டேடியம் மக்களை, இது ரெயின்போ எஃப்எம் 103.4, இங்கே எல்லாமே சமதுவில்லை.

0: 7:45 ஆயிட்டு இருக்கு. வணக்கம் சார், நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க. நான் உங்க ஆர்ஜே சந்தியா தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு மெட்ராஸ் டே, வணக்கம் சார் நிகழ்ச்சியில் அது ரிலேட்டடா தான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். மெட்ராஸ் என்ற பெயர் வந்து அதிகாரப்பூர்வமா எப்ப, அதாவது எந்த ஆண்டு வந்து கிடைச்சது அப்படின்றது. ஸோ சென்னை, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சென்னையில இருந்து வரேன் அப்படின்னு சொன்னாலே அவங்க ஃபேஸ்ல வந்து ஓ, நீங்க சென்னையில இருந்து வரீங்களா அப்படின்வாங்க. அப்போ வந்து ஒரே பெருமையா இருக்கும், வா நம்ம ஊர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ சென்னை அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்து ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட சென்னை அப்படின்ற பேர் வந்து அதிகாரப்பூர்வமா எப்ப வந்துச்சு அப்படின்றத இன்னைக்கான கேள்வியா கேட்டிருக்கோம். மக்கள் நிறைய பேர் வந்து விடை சொல்லிட்டே இருக்காங்க, யார் எங்கேருந்து இன்னும் சொல்லியிருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ராகவன் ரங்கசுவாமி விஷ்யூ நைஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காரு. குரோம்பேட்லேருந்து மகேஷ் பேசுகிறேன். இனிய காலை வணக்கம் மகேஷ், அபி அபி அப்படின்ற ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவரை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்மா சவுந்தரராஜன், வணக்கம் சென்னை, இனிய காலை வணக்கம் சகோதரிக்கு, இனிய நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதில் இதுதான் பதில் அனுப்பியிருக்காங்க. ரமா பேசுகிறேன் கோடம்பாக்கம்லேருந்து, மெட்ராஸை சுற்றி பார்க்க போகிறேன் மற்றும் மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் பாடல்களும் ஒலிக்க செய்யுங்கள் அப்படின்னு இருக்காங்க. எல்லா பாடலையும் ஒரே ஷோவில் போட்டு விட்டால் அடுத்த ஷோவில் என்ன செய்வது? இந்த பாடலை நாங்கள் 10 மணி ஷோக்காக எடுத்து வச்சிருக்கேன். கண்டிப்பாக 10 மணி ஷோவில் ஒரு சூப்பரான டாப்பிக்கோடு தான் வரப்போகிறோம். அந்த ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த பாடலை கேட்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழறிமுத்தூர்லேருந்து மெக்கானிக் சரவணன் பதிலன் போயிருக்காரு. அதாவது ரொம்பவே ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர், 2 மார்க்குக்கு ஆன்சர் பண்ண சொன்னால் 0.5 மார்க்குக்கு அந்த அளவுக்கு தான் ஆன்சர் பண்ணியிருக்காரு, பட் இட்ஸ் ரைட் ஆன்சர். மாலிதேவி அருணாச்சலம் அவங்களும் வந்துட்டு பதில் இதுதான் அப்படின்னு வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. தக்கோணம்லேருந்து சேட்டு பேசுகிறேங்க, அரக்கோணம் வட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம், இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காங்க. ஹரிஹரன் அவரும் வந்துட்டு இதுதாங்க பதில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பதில் அனுப்பியிருக்காரு. அவரை தொடர்ந்து பொன்னியம்பேரி வன்னை கணேசன், சுகன்யா சென்னை அன்பின் அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய பொன்னான காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்காங்க. நான் சுகன்யா இல்லை, சந்தியா. சுகன்யாக்கும் சந்தியாக்கும் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கீங்களேப்பா. மந்திரமூர்த்தி நாகர்கோவில் இருந்து பேசுகிறேன், வணக்கம் நலம் நலமறிய ஆவல் அப்படின்னு சொல்லிட்டு பதில் இதுதான் அப்படின்னு வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. ஹேமலதா சூப்பர் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் அவரும் வந்துட்டு இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோலையிலிருந்து ரீஜா மனோகரன் நலமா சகோதரின்லாம் கேட்டிருக்காங்க, வணக்கம் சென்னை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் ஆர்ஜி சந்தியா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்தும் ரெஞ்சம் சுளை ரீஜா மனோகரன் அப்படின்னு சொல்லிட்டு இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு பதிலும் வந்து பின்னாடி அனுப்பியிருக்காங்க. ஹரிராம் அவரும் வந்துட்டு வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு 376 ஆண்டுகள் வயது வந்து கொண்ட மட்ராஸ் வந்து தன்னோட பேரை வந்து சென்னையா இந்த வருஷத்துல தான் மாத்திருக்காங்க அப்படின்னாங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன் அவங்களும் பதில் அனுப்பியிருக்காங்க. வீரசுந்தரி அப்படின்றவங்களும் திருமூலஸ்தானம்ல இருந்து பேசுறேங்க, பதில் இதுதான் அப்படின்னு பதில் அனுப்பியிருக்காங்க. அவரை தொடர்ந்து ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன், இனிய காலை வணக்கம் மெட்ராஸ் டே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதில் அனுப்பியிருக்காரு. வழங்கும் பாடல்கள் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய நேயர்கள் அனுப்பியிருக்காங்க. மிக்க மிக்க மிக்க நன்றி. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காரு. மதுரை சோ சண்முக சுந்தரம் பதில் சொல்லியிருக்காரு. ஆக மொத்தம் எல்லாருமே பதில் சொல்லியிருக்காங்க, எது சரியான விடை அப்படின்றத வந்து கண்டிப்பா நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில வட சென்னை திரைப்படத்துல இருந்தா பாடல் வந்துட்டே இருக்கு. தனுஷ் பாடியிருக்காரு, ரோகேஷோட வரிகள்ல சந்தோஷ் நாராயணோட இசையில வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே சமதோளு.
1: கோவிந்த மங்கர் அல்லவால கோலாறு போல பேஜாரா சுத்துற பொன்னால

பேக் டு தி ஷோ நேர்களே. நேரம் 7:53 ஆயிட்டு இருக்கு. வணக்கம் சார். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஸ் மெட்ராஸ் என்ற பெயர் அதிகாரப்பூர்வமாக சென்னை என்று எந்த வருடத்தில் மாற்றப்பட்டது, எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டதை நிறைய நேர்கள் வந்து பதில் சொல்லியிருந்தீங்க. எஸ், 1996 அப்படின்றது தான் சரியான விடையும் கூட. நிறைய பேர் வந்து அதை தான் பதிலாக சொல்லியிருந்தீங்க. பதில் சொன்ன அனைத்து நேர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். சென்னைனா வெறும் கண்டிப்பாக ஒரு நகரம் கிடையாது. யார் வந்தாலும் நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க

அப்படின்னு கேட்காம வாங்க இங்க இருங்க அப்படின்னு அரவணைச்சுக்கிற ஒரு ஊர் தான் சென்னை. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே அவங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்கும். அந்த ஊர்க்காரங்க தான், அந்த மக்கள் தான் அந்த ஊர்ல இருப்பாங்க அதிகமா. ஆனா சென்னையில மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமா சென்னை மண்ணோட மக்களும் இருக்காங்க. அதை தாண்டி மற்ற ஊர்களில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே சென்னையில இருப்பாங்க. நீங்கள் சென்னையில் வாசிகள் அப்படின்னு கண்டுபிடிக்கணுனாலே கஷ்டம். ஏன்னா நிறைய ஊரோட ஸ்லாங் அவங்க வாயில் வரும். ஆனால் என்னவா இருந்தாலும் சென்னையோட ஸ்லாங் கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா ஏன் கூட வேலை பார்க்கறதுலேயே நிறைய பேர் வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரைக்காரங்களாக இருக்காங்க. ஆனால் அவங்க நம்மளை மாதிரியே நல்லா பேசுவாங்க. அவங்க ஊருக்கு போய் சென்னை தமிழில் பேசும்போது என்ன நம்ம ஊர் தமிழ் மாதிரி பேச மாட்டேறீங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு லாங்குவேஜே ஊறி போயிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்தியா சுற்றி இருக்கிற எல்லா ஸ்டேட்டில் இருக்கிறவங்களும், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, வட இந்தியான எல்லா மாநிலங்களில் இருந்துமே வந்தவங்க சென்னையை வந்து ஒரு வீடாகவே மாறி இருக்கு. அதனால தான் சென்னை வந்து யாருடைய ஊர் அப்படின்னு கேட்டாலே வந்து சென்னை வந்து சென்னைக்காரங்களது மட்டும் இல்லை, அங்கே வந்து வாழ ஆரம்பித்து எல்லாருக்குமே அந்த ஊர் சொந்தம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே சிலர் வேலைக்காக வந்திருப்பாங்க, சிலர் படிப்புக்காக வந்திருப்பாங்க, தன்னோட கனவை தேடி வந்திருப்பாங்க, இல்லை அடுத்து என்ன பண்ணணும்னே தெரில அப்படின்னு ஒரு வழியை தேடி வந்திருப்பாங்க. இந்த இடம் வந்து யார் வந்தாலும் அவங்களோட வாழ்க்கையை வந்து கட்டிக்கொள்ளும் ஒரு இடமாக தான் சென்னை மாற்றி விடுது. அதனால்தான் எல்லாருக்குமே சென்னை அப்படின்னாலே ஒரு தனி பாசமே வந்துடுது. கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது, தொலைஞ்சு வந்தவங்களுக்கு வழி கிடைக்குது, வெளியூர்லேருந்து வந்தவங்களுக்கு நாளடைவில் நம்ம ஊர் அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஒரு உரிமை கிடைக்குது. எஸ், நான் சென்னையில் பிறந்தவங்க சென்னைக்காரங்க அப்படின்றதுனால இன்னும் ரொம்பவே எமோஷனலாக பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னையிலேயே வளர்ந்ததுனால வந்து சென்னை அப்படின்றது வந்து ஒரு ஸ்பெஷலான இடம் எனக்கு. ஸோ சென்னை அப்படின்றது ஒரு சிட்டி மட்டும் இல்லை, பல ஊர்கள்லேருந்து வந்த மனிதர்களோட ஒரே வீட்டில் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பெரிய குடும்பம் அப்படின்னே சொல்லலாம். ஹாப்பி மெட்ராஸ் டே மக்களை. எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் வைராஜாவை திரைப்படத்தில் தான் பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ் இந்த பாடலில் வந்து கானா பாலா பாடியிருக்காரு யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில். ஸ்டேடியம் மக்களை, இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதோடு.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டின் வளர்ச்சியை விரைவாக எட்டும் நோக்கில் பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் அறிவித்துள்ள ஹைட்ரோ கார்பன் குறித்த புதிய கொள்கை வடகிழக்கு பகுதியின் விரைவான வளர்ச்சிக்கு உதவும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டத்திற்கான மோதிரங்களை வழங்கும் நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அரசு அலுவலர்கள் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பணியாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு லோக் ஆயுக்த அமைப்பின் உறுப்பினர் திரு ராம்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இஎஸ்ஐ மற்றும் வருங்கால வைப்பு நிதி தொடர்பாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 27ஆம் தேதி சிறப்பு குறைதீர் முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா 2வது இடத்தை பிடித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ள ஆட்டங்களில் திருப்பூர் சேலம் அணியையும் நெல்லை மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேயர்களே, உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2026 போட்டிகளின் அன்றாட நிகழ்வுகளின் ஒளிப்பதிவு ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் கேட்கலாம்.
2: नीचे सुनते हैं अब डेली हाइलाइट्स ऑफ द प्रोग्राम बीडब्ल्यूएफ वर्ल्ड चैंपियनशिप 2026।

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: சரோஜா சாமான் நிக்காலோ.

நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக அடுத்த பாடல் யூத் திரைப்படத்துல இருந்தா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எதுமா புது யூத் அப்படின்னு கேக்குறீங்களா? எஸ், இது புது யூத் இல்ல, பழைய யூத். ஆனாலும் இந்த பாட்டு என்னைக்குமே வந்து வைபிள் இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான். சங்கர் மகாதேவனோட வாய்ஸ்ல, கபிலனோட வரிகள்ல, மணி சர்மாவோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களை இது ரெயின்போ 91.4, இங்கே எல்லாமே சமதோடு.

0: அதனால இனி எல்லாமே தூளு.
1: எனங்க நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
2: சொம்பு இல்லாம நீ என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவன்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டு இல்லடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்ன மணி, நான் சொல்றது சரிதானே?
1: நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். நாட்டாம
3: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ.
2: கடவுள் படைச்சதுலயே ரெண்டு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு சனிக்கிழமை, இன்னொன்னு ஞாயிற்றுக்கிழமை. இந்த ரெண்டு நாள் வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு எல்லாமே மறந்துட்டு நம்ம பாட்டுக்கு நமக்கு பிடிச்ச விஷயத்த மட்டுமே பண்ணிட்டு ஜாலியா இருக்கலாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் இருப்போம். ஆனா அது எல்லாருக்கும் நிறைவேறதுல, நிறைய பேர் வந்து நாம ஒண்ணு நினைச்சேன் அதுவா ஒண்ணு நடக்குது அப்படின்ற மாதிரியான லைஃபும் இருக்கு. என்ன இருந்தாலும் நம்ம மனசு சரியில்லைங்க, கொஞ்சம் வெளில போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே கண்டிப்பா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்பாட் இருந்துட்டே தான் இருக்கும். ஆனா ஸ்பெஷலா சென்னையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிளம்பி நான் ஏதாவது ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னு நினைச்சா அவ்வளவு இடம் இருக்கும். அவங்களுக்குன்னு தனித்தனியான ஒரு ஸ்பாட் வச்சிருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடுறதுக்கான ஒரு இடமா இருக்கும், சாப்பிட்ற இடமா இருக்கலாம், விளையாடுற இடமா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்களோட தேடலை பூர்த்தி செய்யக்கூடிய நிறைய இடங்கள் இருக்கு, அங்க போயிட்டு அவங்க கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை ஆயிருவாங்க. எஸ் மெட்ரா ஸ்டே, அதனால தான் சென்னையை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம். இல்லைனாலுமே நாங்கள் பேசுவோம். நிகழ்ச்சியில் அடுத்து தான் உங்களுக்காக பியூட்டிஃபுல்லான சாங் வந்துட்டே இருக்கு. மாமன்னன் திரைப்படத்துலேருந்து வந்துட்டே இருக்கு. ஏஆர் ரஹ்மான் பாடியிருக்காரு, யுக பாரதியோட வரிகளில் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியூன் மக்களை இது ரெயின்போ எஃப்எம் 91.4 இங்கே எல்லாமே சமதோடு.

0: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ.
0: ஒரு பாடல்களை போட்டு அந்த கை கால்கள்லாம் வந்து ஸ்க்ரூ நட்டு போல்ட்டெல்லாம் சரி பண்ணி கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகுங்க, இன்னைக்கு உங்களுக்கு சாட்டர்டே அப்படின்னு சொல்ற விதமான பாடல்கள் போடுறதுக்காக அடுத்ததான் ஒரு ஷோ வந்துட்டு இருக்கு. எஸ் ரெயின்போ ரேப் நிகழ்ச்சி தான் உங்களுக்காக அடுத்த ஷோ வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ரஷ்யா ரெயின்போலையும் உங்களுக்காக பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் எல்லாம் பிளே பண்ணிட்டு இருக்கோம். வீக்கெண்ட்ல வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு விஷயமாவே வச்சிருப்பாங்க, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போகுது அப்படின்றத உட்காந்து யோசிச்சு ஃபீல் பண்ணி நம்ம கரெக்டா தான் போயிட்டு இருக்கோமா அப்படின்ற மாதிரியான யோசனைகள் நிறைய பேருக்கு எப்பவுமே இருந்துட்டேதான் இருக்கும். நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமோ, நம்ம பேசாம அப்படி பண்ணிக்கலாமோ இப்படி பண்ணிக்கலாமோ அப்படின்ட்டு எல்லா ஏஜ்க்கு எல்லா ஏஜ்மே யோசிப்பாங்க. இந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்காகவே ஒரு லைன் யோசிச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பறவை வந்து ஒரு மரக்கிளையில உட்காந்துருக்கு அப்படின்னா அது அந்த மரக்கிளையை நம்பி உட்காரல, அதோட சிறக நம்பிதான் உட்காந்துருக்கு. கிளைய உடஞ்சு விழுந்தாலும் அது பறந்துரும்னு அதுக்கு தெரியும். ஸோ அதனால சரி அப்படி போய் உட்காருவோமே அப்படின்னு தான் உட்காந்துருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன நடந்தாலுமே அதை யோசிக்காதீங்க, கண்டிப்பா உங்களால அதை வந்து ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்றது வந்து எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. இப்படிலாம் உனக்கு பேச சொல்லி யார் சொல்லி கொடுக்குறது அப்படின்னு கேக்குறீங்களா? எல்லாம் இதுக்காக ஒரு 11 பேர் கொண்ட குழு வச்சிருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்ததான் உங்களுக்காக காத்து வாக்குல ரெண்டு காதல் திரைப்படத்துக்காக தான் பாடல் வந்துட்டு இருக்கு. அந்தோனிதாசன் அனிருத் ரவிச்சந்திரன் இணைந்து பாடிய பாடல், விக்னேஷ் சிவனோட வரிகள்ல அனிருதோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களை ரெயின் பஃபம் மத்தியம் புள்ளினால எங்க எல்லாமே சமதோளு.

101.4 இங்கு எல்லாமே சமதூளு.

0: இன்ன மயில
1: ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர்.
2: எட்டு மணி 56 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 57 நிமிஷம் ஆயிடுச்சு. ரஷ்யா ரெயின்போல தான் கேட்டு இருந்தீங்க. எஸ் ரஷ்யா ரெயின்போட நிறைவு பாடல் தான் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. சிகர்தண்டா XXX படத்திற்காக தான் பாடல் வெயிட்டிங்ல இருக்கு. தீ பாடியிருக்காரு, சந்தோஷ் நாராயணும் இணைந்து பாடியிருக்காரு. விவேக்கோட வரிகள்ல சந்தோஷ் நாராயணோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு மக்களே. இன்னும் 10 மணிக்கு ஒரு சூப்பரான டாபிக்ல வந்து நானும் ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனந்தும் சேர்ந்து வந்து பேசுறோம். அண்டில் தென் இட்ஸ் டாடா, பை பை ஃப்ரம் சந்தியா.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாட்டின் வளர்ச்சியை விரைவாக எட்டும் நோக்கில் பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.

தாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் அறிவித்துள்ள ஹைட்ரோ கார்பன் குறித்த புதிய கொள்கை வடகிழக்கு பகுதியின் விரைவான வளர்ச்சிக்கு உதவும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கான மோதிரங்களை வழங்கும் நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அரசு அலுவலர்கள் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பணியாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு லோக ஆயுக்த அமைப்பின் உறுப்பினர் திரு ராம்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இஎஸ்ஐ மற்றும் வருங்கால வைப்பு நிதி தொடர்பாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 27ஆம் தேதி சிறப்பு குறைதீர் முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 85.68 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 11,308 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. திருத்தணி அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். கள்ளக்குறிச்சி நகராட்சியில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா நேரில் ஆய்வு செய்தார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜூலி, காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா 2வது இடத்தை பிடித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்.

9:04 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கக்கூடிய நேர்கள் எல்லாருக்குமே ஆர்ஜே ஆனந்தின் அன்பு வணக்கங்கள். வெரி குட் மார்னிங். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நல்ல எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையை வந்து இன்னுமே அழகாக்கும். அந்த நல்ல எண்ணங்களோட இன்றைய நாள் இனியதாக ஒரு நாளாக அமைகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ₹1,00,000 கொடுத்தாலும் ஒரு சில விஷயங்கள் நான் செய்ய மாட்டேன்பா. என்னப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? முக்கியமான விஷயம் அதில் ஒன்று என்ன அப்படின்னா, சீக்கிரமாக சனிக்கிழமை காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தூங்கலான்னு நினைப்போம். ஆனால் சொல்லி வச்ச மாதிரி இன்னைக்கு தான் அவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்சு உட்காந்துருப்போம் இல்லை. ஸோ பரவாயில்ல, மற்ற நாள் போல் இல்லாமல் பரபரப்பாக இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வீக்கெண்டில் இருக்கீங்க. அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் உங்களுக்காக சூப்பரான பாட்டெலாம் கொண்டு வந்துட்டுருக்கேன். அந்த வரிசையில் பிகில் திரைப்படத்திலேருந்து உங்களுக்காக ஏஆர் அம்மனுடைய இசையில் விவேக்கோட வரிகளில்

0: விஜய் அவர்களுடைய குரலில் தான் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் இந்த ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.
1: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின்ன பிரச்சனை, நீ குரலை விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

தூங்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே எழுப்புற மாதிரி வெறித்தனமா ஒரு பாட்டு வந்த பாட்டு ஒன்று கேட்டு வந்த நேரம் 9:09. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாட்டு கேட்டு வந்திருக்கும். அடுத்ததான் உங்களுக்காக தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து ஏறங்களோட இசையில் கமலஹாசனோட வரிகளில் வைஷாலி சம்பந்த் மற்றும் சக்தி ஸ்ரீ கோபாலோட குரலில் ஒரு சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. ஜிங்கு ஜா ஜிங்கு ஜிங்கு ஜா அப்படிங்கிற பாட்டு தான் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் சூப்பரான பாட்டெலாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் ஒரு சின்ன விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு விஷயம் நினைப்போம், இந்த விஷயத்த நம்ம வந்து செஞ்சு முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அதுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு இடையில பல தடைகள் வரும். இந்த பல தடைகள் வரும்போது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ஐயோ இப்படிலாம் நடக்குதே, இது எப்படி நம்ம செஞ்சு முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின் வாங்கிடுவோம்ல.

சொல்லிட்டு ஒரு பின் வாங்கிடுவோம்ல. அப்படி ஒரு விஷயம் நினச்சபடி நடக்கல அப்படின்னா அதுக்காக நம்ம வந்து வருத்தப்படக்கூடாது. அந்த விஷயங்கள் நடந்தது எல்லாத்தையுமே வந்து நம்ம எதுலெல்லாம் வந்து தோற்று போனோமோ அந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம ஒரு மோட்டிவேஷனலாக எடுத்து ஒரு அனுபவங்களாக எடுத்து அடுத்தடுத்து வேலையை செய்ய அமைச்சிடணும். நினச்சபடி ஒன்று நடக்கலை அப்படின்னா அதை மீண்டும் நம்பிக்கையோடு அணுகும் மனசை தயாரிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து வெற்றியோட முதல் படி.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

9:22 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்களுடன் அஜய் ஆனந்த். ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில சூப்பரான பாட்டுலாம் கேட்டுக்கிட்டே இருக்கும்ல, அந்த வரிசையில அடுத்ததான் உங்களுக்காக 6 திரைப்படத்துல இருந்து ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே சமதூளு.

9:28 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சி எல்லாம் இணைஞ்சிருக்கீங்க. சூப்பரான பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கோம்ல. அந்த வரிசையில அடுத்ததான் உங்களுக்காக வெந்து தணிந்தது காடு திரைப்படத்துல இருந்து ஏஆர் ரஹ்மானுடைய செயல தாமரையோட வரிகள்ல மதுரஷியோட குரல்ல ஒரு அழகான பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுள்ளு.

101.4 இனி எல்லாமே தூள. நீங்க 60s கிட்டோ 90s கிட்டோ

9:14 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 91.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியெல்லாம் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சி தொகுப்பின் நான் உங்களோட நார்ஜி ஆனந்த். சூப்பரான வீக்கெண்டில் சூப்பரான பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கோம்ல, அந்த வரிசையில் அடுத்ததான் உங்களுக்காக தர்பார் திரைப்படத்துலேருந்து அனிருத் ரவிச்சந்திரோடைய இசையில விவேக்கோட வரிகளில் நாகாஷ் அவர்களோட குரலில் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ 91.4 இங்கே எல்லாமே சமந்துள்ளு.

பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.

9:40 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியெல்லாம் இணைஞ்சிருக்கீங்க. ராப் நிகழ்ச்சியில் நீங்களே வந்து இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனால் பாட்டு போட்டு நேரம் வந்து உங்களை எல்லாரையுமே எழுப்பியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் எழுந்திரிச்சிருப்பீங்க. அந்த வருஷத்தில் அடுத்து தான் உங்களுக்காக தாராள பிரபு திரைப்படத்துலேருந்து அனிருத் ரவிச்சந்தர், சீன் டோல்டன் மற்றும் விவேக் மெர்வின் நிறைய பேர் வந்து இந்த பாட்டுக்கு வந்து இசை போட்டிருக்காங்க. அப்புறம் அனிருத் ரவிச்சந்தர் குரலில் ஒரு அழகான பாட்டு வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதூள்.

0: எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூளு.
1: ஒன்பது மணி 45 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கேன். நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்களுடன் அஜய் ஆனந்த். நம்ம என்ன பண்ணாலுமே இந்த உலகம் வந்து நம்மளுக்கு குறை சொல்லிட்டு தான் இருக்கும். சொல்லுவாங்கல்ல, ஒரு வெள்ளை பேப்பர்ல ஒரு கருப்பு புள்ளி இருந்துச்சுன்னா அந்த கருப்பு புள்ளி மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல.

யாராவது ஏதாவது சொல்லிட்டு போகிறாங்க, நமக்கு என்ன, நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம விளையாடலாம். ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக ஜெகமீதந்திரம் திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணனுடைய இசையில் விவேக்கோட வரிகளில் தனுஷ், சந்தோஷ் நாராயணன் மற்றும் தி இணைந்து பாடியிருக்காங்க. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதுளு.

9:55 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் தான் எழுந்திருக்கீங்க. பேட்டை திரைப்படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாட்டு கேட்டு வந்துட்டோம். ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாம் உங்களுக்காக வேட்டையின் திரைப்படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. மீண்டும் 10 மணிக்கு ஒரு கெட் செட் கோ நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களோட ஆர்ஜியானது.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. மக்களுக்கு அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து சிறந்த வாய்ப்புகளை உருவாக்குவதே அரசின் முதன்மையான நோக்கம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். சோமாலிய கடற்கொள்ளையர்களால் கடத்தி செல்லப்பட்டுள்ள 2 கப்பல்களில் பணிபுரியும் 22 இந்தியர்கள்

பாதுகாப்பாக இருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டத்திற்கான மோதிரங்களை வழங்கும் நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் தவிக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அரசு அலுவலர்கள் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பணியாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு லோக் ஆயுக்தா அமைப்பின் உறுப்பினர் திரு ராம்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். தேனி மாவட்டம் முத்தம்மபாளையத்தில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இஎஸ்ஐ மற்றும் வருங்கால வைப்பு நிதி தொடர்பாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 27ஆம் தேதி சிறப்பு குறைதீர் முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 85.68 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 11,308 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. திருத்தணி அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் திரேசா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கெட் செட் கோ கோ.

0: உள்ளம் இனிதானால் உலகம் இனிதாகும், எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல்தான் வாழ்க்கை. மேற்கு வடக்கு தெற்கு நேற்று சிலிருந்து ரெயின்போ எஃப்எம் கேட்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் காலை வணக்கங்கள். வெரி குட் மார்னிங், விஷிங் ஆல் வெரி ஹாப்பி சனிக்கிழமை. எஸ் கெட் செட் கோ நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில் மெட்ராஸ் டே ஸ்பெஷல். நான் இந்த பக்கம் ஆர்ஜே சந்தியா, அந்த பக்கம்
1: ரெயின்போ ரேப்ல இருந்த நான் உங்க ஆர்ஜே ஆனந்த்.
0: எஸ் ரேப்ப முடிச்சுட்டு அப்படியே ரேப்புக்கு ரேப் போட்டு இங்க வந்துட்டாரு.
1: மெட்ராஸ் டே அதுவுமா வந்து நாங்க ரெண்டு பேரும் ஷோ பண்ண வந்திருக்கோம் இன்னைக்கு.
0: எஸ், மெட்ராஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுதான?
1: மெட்ராஸ் ஒரு வார்த்தையில சொன்னா நான் வந்து எப்படி சீக்கிரமா முடிச்சிருது, குரு சின்னதா முடிக்க முடியாது. அதுல வந்து ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அந்த மெரினா பீச்ல இருந்து அந்த கடைசி வரைக்கும் நிறைய விஷயங்கள், நிறைய நினைவுகள், நிறைய ஞாபகங்கள் இருக்குல்ல.
0: நீங்க மெட்ராஸ்லயே பிறந்து மெட்ராஸ்லயே வளர்ந்தவரா, இல்ல மெட்ராஸ்ல வந்து உங்களுக்கு லைஃப் கிடைச்சவரா?
1: இல்ல இல்ல, லைஃப் கிடைச்சது. அத வந்தாரே வாழ வைக்கும் சென்னை சொல்லுவாங்க, கண்டிப்பா அது வந்து சென்னைக்கு வந்து கரெக்டா சூட் ஆகும். நான் வந்து இங்க வந்தாரே வாழ வைக்கும் சென்னைங்க மாதிரி வந்தவர் தான், இங்கே வந்து பிறந்து வளர்ந்தவன்.
0: ஓகே ஓகே ஓகே, சூப்பரான ஒரு காம்போல அமைஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இங்கேயே பிறந்து வளர்ந்த நான், பட் இங்க வந்து நான் வளர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா
1: சந்தியா நினைக்கிறாங்க பிறந்து வளர்ந்தவனே இவ்வளவு பேச மாட்டான், இவன் என்ன இவ்வளவு பேசி.
0: ஆக்சுவலி ட்ரூ, அதுதான் நான் பார்த்த வரைக்குமே வந்து born and brought up சென்னைங்கன்றவங்க வந்து சென்னைக்கான ஃபீலிங்ஸ் ரொம்ப கம்மியா தான் வச்சிருப்பாங்க, நார்மலா தான் இருக்கும். ஆனா சென்னையை தேடி வந்தேன், எனக்கு ஒரு லைஃப் வேணும், எனக்கு ஒரு எஜுகேஷன் வேணும், இல்ல எனக்கு மெடிக்கல் நீட் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்காக வந்தவங்க தான் சென்னையை வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா வச்சிருப்பாங்க. அதை பார்த்த விஷயம் தான் நேர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வத்தோட இருப்பாங்க, என்ன கேமா, என்ன டாபிக்கா என்னன்ட்டு. எஸ், இன்னைக்கு நானும் ஆனந்தம் வந்து உங்க கூட ஒரு டாபிக் தான் கொண்டு வந்திருக்கோம். சோ இப்ப ஆனந்த் பேசும்போதே

0: பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு சந்திரமுகி வந்துட்டு போன மாதிரிதான் கண்ணுல ஒரு தேஜஸ் தெரிஞ்சது. அது மாதிரி உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு தேஜஸ் இருக்கும். சோ அதெல்லாம் வெளில கொண்டு வரலாம் தான் ஒரு டாபிக் கொண்டு வந்திருக்கோம். என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் உங்களை விட்டா ஒரு நாள் ஃபுல்லா நான் அங்க இருப்பேன். நான் திரும்பி எனக்கு வேற இடம் போனோம், எனக்கு போர் அடிக்குது, அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ண சொன்னீங்கன்னா நான் இந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா அது எந்த இடம் அப்படின்றது தான் இன்னைக்கான டாப்பிக்கா நம்ம கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேருக்கு வந்து ஒரே இடத்துல இருக்கிறத விட நிறைய இடத்துக்கு போனாதான்.
1: சென்னையில சொன்ன மாதிரி சென்னை சின்னதா முடிச்சிடாம ஒரே இடம்னு சொல்றாங்களே, நான் எப்படி சொல்றது, ஐயோ அந்த இடமா, ஐயோ இந்த இடமா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க.
0: அப்படி சொல்றீங்களா? ஓகே சரி. நம்ம மக்கள் அப்படி எனக்கு போரே அடிக்காத இடம் எது, இந்த ஒரு இடம் அப்படின்னா அந்த இடம் ஏன் ஸ்பெஷல் அப்படின்றது சொல்லட்டும். இல்லப்பா எனக்கு இந்த இடம் வீடு அந்த இடம் வீடு அப்படி இப்படி ஒரு ரெண்டு இடம் பாத்துட்டு வந்துருவேன்.
1: ஆமா, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு போரே அடிக்காம நீங்க எங்க இருப்பீங்க அதுதான் உங்களோட ப்ரிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் நீங்க சென்னையில வந்து இந்த இடம் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னாலும் சொல்லலாம்.
0: கண்டிப்பா இந்த கேள்வியை நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாடலுக்கு அப்புறமா ஆனந்த் கிட்ட தான் கேட்பேன். அவர் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அப்புறம் நேயர்கள்ட்ட கேட்பேன்.
1: அம்பு இந்த பக்கம் திரும்புது.
0: இல்ல நம்ம எப்பவுமே ஒரு எக்ஸாம்பிளா இருந்தா நேயர்கள் டப்புன்னு பிடிச்சிருவாங்க பாருங்க.
1: ஓகே ஓகே
0: ஆல் ரைட். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் சாங் உங்களுக்காக அனிருத் ரவிச்சந்தர், ஹர் கவுர் மற்றும் ஆதி இணைந்து பாடிய பாடல். அனிருத் ரவிச்சந்தரோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. எஸ் ஸ்டேடியம் மக்களை இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே
1: சமதுளு.

0: 2 o'clock நேரம் சரியா 10:11 ஆயிட்டு இருக்கு. கெட் செட் கோ நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கோம். எஸ் நான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ஆனந்த் கிட்ட தான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஆனந்த், உங்களை வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டா சென்னையில் நான் இங்கே இருந்துக்கிறேன் பா அப்படின்னா அந்த இடம் எது சொல்வீங்க?
1: ஒரு இடம்னு சொல்ல முடியாது, நிறைய இடங்கள் சொல்லலாம். இங்கே வந்து தங்கியிருக்கதே பெரிய விஷயம் தான், இங்கே வந்து தங்கியிருக்கதே ஒரு சந்தோஷமான விஷயம் தான். பீச் சொல்லலாம், எந்த பீச்ல வந்து விட்டாலும் வந்து தூங்குறதுக்கும் அங்கே தூங்கிக்கலாம். ஆனா என்ன கொஞ்சம் மழை பெய்ஞ்சா மட்டும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
0: இல்ல உங்களுக்கு எப்படி கேக்குறேன்னா நேரமே போறது தெரியாது, இந்த இடம் எனக்கு ரொம்ப க்ளோஸ்.
1: பீச்சே சொல்லலாம்.
0: பீச்
1: ஆமா, அங்க ஒரு வேலையும் இல்ல, சும்மா உட்காந்துருந்தாவே போதும். அப்படி டைம் போறது
0: தெரியாது. ஆமா கண்டிப்பா. ஓகே, நம்ம நேயர்களும் என்ன சொல்றாங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். கால் பண்ணுங்க நேயர்களே, 298600038 2952005554 அப்படின்ற எங்களுக்கு. வணக்கம். வணக்கம் வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
2: ஹலோ,
1: வணக்கம் சார், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். யாரங்க பேசுறீங்க? ஓ அப்படியா, உங்க நீங்க பேசுறது கேட்க முடியாது, பக்கத்துல சத்தமா தான் கேட்டு இருக்கு.
0: ஹலோ ஹலோ,
3: வணக்கம்
0: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
1: சென்னையில
0: எந்த இடம் வந்து கொண்டு போய் உங்களை விட்டா ஒரு நாள் ஃபுல்லா கூட இருப்பேனா, அது எந்த இடம்?
3: எனக்கு வந்து பீச் தாமா.
0: பீச் தான் இப்பதான் ஆனந்த் சொன்னாரு, உங்களுக்கும் பீச்ல இன்னொரு ஒரு டென்ட் பக்கத்துல போட்டுறாங்க.
3: ஏன் ஏன் கேட்டீங்கன்னா பீச்ல சூப்பரா காத்து வரும், மணலுக்கு போறவங்கள வரவங்கள பாத்துக்கணும், ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கணும், மீன் பச்சி சாப்பிட்டுக்கணும், அப்படியே போயிட்டு ஓட்டிட்டு ரெண்டு நாள் அங்கே தங்கிட்டு வரலாம். இல்லை ஒன்றும் மழை
0: வந்தாங்க,
1: நானாச்சும் தங்கணும்னு மட்டும்தான் சொன்னேன். அவங்க போறவரங்களை பாக்கலாம், ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், சூப்பரா காத்து வரும், எக்கச்சக்கமா சொல்றாங்க பத்மாவதி அம்மா.
0: All right, nandri ma, nandri call panadukku nandri.
3: Nandri ma,
0: vanakkam
1: vanakkam
4: vanakkam
1: vanakkam, yaar inge irundhu?
4: Lungambakkam tank plant road senda Poodamalli Bojaraj pesuriya. Vanakkayya.
1: Vanakkam sir. Bojaraj, Bojaraj senda nalla irukkeengala?
0: பரவாயில்ல
1: சார், பரவாயில்லையா?
0: நல்லா இருக்கணும், வாழ்த்துக்கள். நீங்க சொல்லுங்க, சென்னையில வந்து உங்களை ஒரு நாள் எங்க இருக்க சொன்னா நேரம் போறதே தெரியாம நீங்க பாட்டுக்கு அப்படியே
4: சொன்னாங்களே, அதேதான் எனக்கு. பீச் தான் ரொம்ப பிடிக்கும்.
0: நீங்களும் பீச் தானா?
4: அங்க போய் அப்படியே பாத்துக்கணும், கடல பாத்துக்கணும், வர்றது போல சாப்பிட்டுக்கணும்,
0: பெரும்பாலுமான மக்கள் வந்து இங்க வந்தாங்கன்னா பீச்
1: முதல்ல வந்து பீச் போய் பாத்துட்டு அந்த கால் நினைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு
0: அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீலாவே இருக்கு. நிறைய பேர் வந்து லைட் ஹவுஸ் பீச் வரைக்கும் வரணும், லைட் ஹவுஸ் போக மாட்டாங்க. லைட் ஹவுஸ் போய் பாத்தீங்கன்னா அந்த பீச்சோட வியூ வந்து
1: கண்டிப்பா
0: இன்னும் சூப்பரா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: அது இல்லாம இந்த முதல் டைம் வர்றவங்க இந்த பஸ்ல அங்கு, அதாவது சென்னை என்ட்ரன்ஸ்ல சென்னை எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த விடிகாலம் முழிச்சு நைட்டு பஸ் ஏறினாங்கன்னா விடிகாலமா முழிச்சு எங்க சென்னை வந்துருச்சா, சென்னை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு
0: கியூரியாசிட்டி.
1: ஆமா, நான்லாம் முழிச்சு பாத்திருக்கேன். ஒரு நைட் ஒரு 10 o'clock பஸ் ஏறணும்னா விடிகாலம் 5 மணி 6 மணிக்கு தான் இங்க உள்ள வரும். சென்னை எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறது வந்து ஜன்னல்
0: வழியாயிட்டு.
1: ஆமா, எப்படி போகுது என்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரி.
0: சென்னையில இருந்துமே நான் வந்து ஆச்சரியமா யோசிச்சது என்ன அப்படின்னா, ஒரு நாள் வந்து நைட்டு கரண்ட் இல்லை, ஸோ வீட்டில் ரொம்ப நேரம் இருக்க முடியல, பேபி அழறாங்க, எங்கேயாவது கிளம்பி போகலான்னா இந்த நேரத்தில் எங்கே கிளம்பி போகிறது அப்படின்னு நான் கேட்குறேன்.
1: கண்டிப்பாக
0: அப்போ

0: வீட்டில் சொன்னாங்க இல்லை இல்லை நம்ம போகலாம் எங்கேயாவது போகலாம், கொஞ்ச நேரம் வெளில போன மாதிரி இருக்கும், பாப்பாவும் கொஞ்சம் நார்மலாவாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் வண்டி எடுத்துன்னு கிளம்பிட்டோம். கொஞ்சம் தூரம் கழிச்சு இவர் எங்கே போறாருன்னு தெரியல, நானும் எதுவும் கேள்வி கேட்கல, நான் பாட்டுக்கு வேடிக்கு பாரு வரேன். அப்புறம் அர்பன் ஸ்கொயர்ல கொண்டு போய் வண்டியை நிறுத்தினாரு.
1: ஓகே,
0: திரும்பி பாக்குற மணி நிஜமாவே மணி வந்து ஒன்றையோ ஒன்னே முக்காவோ
1: வந்து பகல் மாதிரி கூட இருக்காது, அதை விட ஏதோ ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும், அவ்வளவு பீப்பிள் இருப்பாங்க.
0: நான் வீட்டுல வந்து அவர் ஃபர்ஸ்ட் கேக்கும்போது மணி 11:30 தான்.
1: விடிய
0: ஃபெஸ்டிவல் தான் போல இவங்களுக்கு, நம்மதான் வந்து ஐயோ இந்த நேரத்துல யார் வெளில போவாங்க அப்படின்னு.

0: இருந்தது. பசங்கலாம் ஒரு பக்கம் விளையாடிட்டு இருந்தாங்க, குழந்தைங்களா.
1: அதான் நம்ம வெளில போய் பார்க்காத வரைக்கும் இவ்வளவுதான் நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா வெளில போனா தெரியுது இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு.
0: எக்ஸாக்ட்லி அப்படிதான் இருந்தது. நான் அதை பார்த்தோட ஓகே, அப்ப இவங்க விடிய விடிய ஃபெஸ்டிவல் தான் போல இவங்களுக்கு, நம்ம தான் வந்து ஐயோ இந்த நேரத்துல யார் வெளில போவாங்க அப்படின்லாம் நினைச்சிட்டு.
1: அந்த வீக்கெண்ட் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா டபுள் மடங்கா இருக்கும் கூட்டம், எல்லாருமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க.
0: அதேதான் அதேதான். ஆல்ரைட், சோ இப்படிதான் நான் வந்து நான் இருக்கிற மெட்ராஸி நான் இப்படிதான் சுத்தி பார்த்தேன் அன்னைக்கு நைட்டு. அதனால அடுத்ததான் உங்களுக்கு மே மாதம் திரைப்படத்திலிருந்தே பாடல் வந்துட்டு இருக்கு. வைரமுத்துவோட வரிகள் ரஹ்மானோட இசையில ஷாஹுல் மீட்ஸ் ஃபன்லதா மற்றும் மனோரமா இணைந்து பாடிய பாடல். ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ எஃப்எம்ல தேன புள்ளினால
1: இங்க எல்லாமே சமதுள்ளே.

சினிமா பிடிக்கும் கோடம் பார்க்கும், ஏரோப்ளேன் இறங்கும் மீனம் பார்க்கும், பாரின் சரக்கு பர்ம பஜார், நம்ம உள்ளூர் சரக்கு ஜாம் பஜாரே. என் பொண்ணு என் பொண்ணு, இத பாக்காத கண்ணு என்ன கண்ணு.

0: பாட்டோட வைப்ல இருந்து அப்படியே இந்த பக்கம் ஜம்ப் பண்ணி வந்துட்டோம். 10:22 ஆயிட்டு இருக்கு. கெட்ஸ் அட் கோ நிகழ்ச்சி தான் கேட்டு இருக்கீங்க. நான் இந்த பக்கம் சந்தியா, அந்த பக்கமா
1: ஆர்ஜே ஆனந்த் கூட இருக்கேன்.
0: எஸ் ஆனந்தும் நானும் பேசிட்டு இருந்தோம். நான் வந்து இப்பதான் வந்து கிண்டியில அர்பன் ஸ்கொயர் பாத்திருக்கீங்களா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். ஆனந்த உடனே அவர் ஒரு ஏரியாவை பத்தி பேச ஆரம்பிச்சு இன்ட்ரெஸ்டிங் எங்க டாபிக்
1: பேசுவாரு. ஒவ்வொரு இடமும் வந்து மெட்ராஸ் நினைச்சாவே மெட்ராஸ் இல்ல, எல்லா மெட்ராஸ்ல இருக்க ஒவ்வொரு இடமும் ஃபேமஸ் தான்.
0: எனக்கு வீடு பக்கத்துல ஒரே தெருலயே ஸ்கூல், 12th வரைக்கும் அதே தெரு தான்.
1: சூப்பர்.
0: அதுக்கு வந்து சைக்கிள் வாங்கி கொடுங்க கேட்டதுக்கு எங்க வீட்டுல ஒரு தெருல இருக்கிற இதுக்கு எதுக்கு சைக்கிள் உனக்கு அப்படிலாம் கேட்டாங்க. ஆனா எனக்கு சைக்கிள் ஓட்டணும், நான் என்ன பண்ணுவேன், ரைட்ல போனா 10 அடியில ஸ்கூல் வந்துரும், அதுக்கு பதிலாக லெப்ட்ல போயிடுவேன். லெப்ட்ல போய் ரைட் எடுத்து மறுபடியும் ஒரு ரைட் எடுத்து மறுபடியும் ஒரு ரைட் எடுத்து ஸ்கூலுக்குள்ள சைக்கிள்ல வருவேன். எல்லாரும் வந்து அவசரமா டைம் ஆயிடுச்சுன்னா சைக்கிள் எடுப்பாங்க, டைம் இருக்குன்னா நடந்து போவாங்களா, நான் அவசரமா டைம் ஆயிடுச்சுன்னா நடந்து போயிருவேன். பொறுமையா டைம் இருக்குன்னா சைக்கிள் எடுத்துட்டு போவேன்.
1: பின்னாடி ஒரு பேக் வச்சுட்டு தான் வந்து ஸ்கூலே போயிருக்காங்க.
0: இப்படி இருந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பஸ்ல போற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது காலேஜுக்கு, கோடம்பாக்கம்ல காலேஜ். சோ 12B ஏறினாதான் எனக்கு காலேஜ். சோ 12B ஏறிட்டு
1: வேடிக்கை பாக்குறது பசங்க, அந்த அவசர அவசரமா இருக்கக்கூடிய அந்த பூகார் அம்மா, அப்படியே ஒரு மாதிரி டிஃபரெண்ட் வைபா இருக்கும்.
0: நீங்க இப்ப சொன்னீங்க 12B-ஓட ஸ்பெஷாலிட்டியே வந்து ஒன்னு வடபழனி போவோம், இன்னும் கோடம்பாக்கம் போவோம். அப்ப கோடம்பாக்கம் சாரி அந்த இது கோயம்பேடு போவோம். சோ கோயம்பேடு போற எல்லாருமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாக்கோட ஏறுவாங்க, அத கடகடன்னு பூ பின்னிட்டே வரும் ஒரு அம்மா உட்காந்து, இல்ல ஒருத்தவங்க வேற ஏதாவது பண்ணிட்டு வருவாங்க. என்ன சொல்றாங்க தெரிஞ்சுக்கலாம். நேர்களே கால் பண்ணுங்க 2986-00-38 2952-05-54 அப்படின்ற எங்களுக்கு. வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். யாரங்க பேசுறீங்க சார்?
2: சென்னை தேவா.
0: தேவா சார்
2: எனக்கு
1: வந்து
2: 67 ஆகுது.
0: அருமை அருமை.
2: அதனால எனக்கு சிட்டி ஃபுல்லா எனக்கு அத்துப்படி. எனக்கு
0: வேற லெவல் போங்க. சரி நீங்க சொல்லுங்க. நீங்க எல்லா இடத்துக்கும்
2: வள்ளுவர் கோட்டம் தான்.
0: வள்ளுவர் கோட்டம்.
2: ஆமா, ஏன்னா அதுல இந்த ஒரு ஒரு குரலும் படிக்கிறதுக்கே உங்களுக்கு அரநாள் ஆயிடும். அதுக்கப்புறம் லைட்டா சிப் பண்ணதுன்னா சாப்பிட்டு வந்து உள்ள உட்காந்து அந்த காத்து வருமா அந்த தேரு கிட்ட
0: பொறுமையா படிச்சுட்டு
2: இல்ல ஒண்ணு முடிஞ்சா கட்டு சோறு கூட கட்டின்னு
0: போயிடலாம். நீங்க சொல்லனால எங்க அம்மாவை எல்லாம் கூட்டு போனா ரெடியா வந்துரும். அந்த எலுமிச்ச சாதத்தையும் புதினாத்தோட செய்யுங்கடா அப்படின்னு.
2: அது இல்லாம இன்னொரு என்னன்னா, ரொம்ப பிடிச்ச இடம் நம்ம நிலைய எதிரில லைட் ஹவுஸ்.
1: நன்றி சார். சூப்பர் சார்.

0: நன்றி. அருமை அருமை அருமை அருமை. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: சென்னையிலிருந்து ராஜேஷ் பெரியார்.
0: ராஜேஷ் சார், நீங்களும் சென்னையிலேயே பிறந்து சென்னையிலேயே வளர்ந்தவரா?
1: ஆமா கண்டிப்பா.
0: அப்ப உங்களுக்கும் நிறைய ஸ்பெஷலான ஸ்பாட்ஸ் இருக்கும் நினைக்கிறேன்.
1: கண்டிப்பா. எனக்கு பாத்தீங்கன்னா நீங்க கேக்குற மாதிரி எனக்கு போர் அடிக்காம இருக்கணும் இருக்கும். நான் அந்த இடம் போனா ஆனா எனக்கு நம்ம சென்னை
0: வீட்டுக்கு
2: எனக்கு போனோம்னா என்ன வேணுமோ எனக்கு கடைக்கு போய் எடுத்து வாங்கிட்டு வந்துருவோம்.
0: அப்படி பிளானே இல்லாம தான் போனேன். ஆனா கையில ரெண்டு கட்டப்பையோட வந்திருக்கேன். அப்படின்னாலும் அது டீ நகர் தான்.
2: அப்ப 300 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 3000 விட்டுட்டு வந்த மாதிரி.
0: நானே தான் அது எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. சும்மா வந்து மாப் வாங்கிட்டு பிரஷ் ஏதோ வாங்கலாம் தான் போனோம். ரிட்டர்ன் வரப்ப பார்த்தா பெட்ஷீட்டு, தலைகாணி வர, ட்ரெஸ் நைட்டி எல்லாத்தையும் வாங்கி ரெண்டு கட்டப்பை. எங்க அப்பா கேக்குறாரு, நானும் எங்க அம்மாவும் நைட்டு 9 மணிக்கு வரோம், சாரட்டை பிடிச்சி இறங்கி வரோம். காலையில 9 மணிக்கு போனீங்க, ராத்திரி 9 மணி ஆகுது, எத்தனை போன் பண்றது, ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? அப்படின்னா கடையில ரொம்ப கூட்டம். கடையில கூட்டம்னா நீ வாங்க போன ரெண்டு பொருள் தான், 20 பொருள் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு. சோ அதுதான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆல் ரைட், அடுத்த நேயர். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாரங்க பேசுறீங்க சார்?
3: மேற்கு மாம்பழம் ராமகிருஷ்ணன்.
2: இப்பதான் உங்க மேம் மாம்பழம் பத்தி பேசிட்டு இருந்தோம். மேற்கு மாம்பழம்.
0: ஆமா ராமகிருஷ்ணன் சார், சொல்லுங்க உங்களுக்கு எந்த ஸ்பாட் ஃபேவரட் ஸ்பாட்? ஒரு நாள் கூட ஃபுல்லா டைம் போறதே தெரியாம நீங்க இருப்பீங்கன்னா எங்க இருப்பீங்க?
3: மெரினா பீச் தான் மேடம்.
0: மெரினா பீச், சூப்பர். எதனால?
3: அங்க எல்லாமே இருக்கு. பீச் இருக்கு, காத்து இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணா சதுக்கம், எம்ஜிஆர் சதுக்கம், அப்புறம் இந்த உழைப்பாளர் சிலை
0: யாராலும் பிரிக்க முடியாது. என்னதான் இந்த காலத்துல நீங்க பிரெஞ்சு ஃப்ரைஸ், பாஸ்தா, பொட்டேட்டோ கொண்டு வந்தாலும் அந்த மாங்காய் சுண்டலை அடிச்சுக்க யாருமே கிடையாது.
2: மாங்காய் சுண்டல் பீச்னாவே அந்த சுண்டல் ஞாபகம் தான் கண்டிப்பா நம்ம மைண்ட்ல வந்து போகும்.
0: எஸ், கண்டிப்பாக. ஆல் ரைட், ஒரு மாதிரி நல்லா ஒரு மாதிரி ஒரு பிரீசிங்கா வந்து இந்த ஷோ போயிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஒரு ஒருத்தரும் அவங்கவுங்களோட மெமரிஸ் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியில வந்து ஒரு பாடல் ஒன்று வந்துட்டே இருக்கு. காதலன் திரைப்பட்டிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான், சுரேஷ் மற்றும் ஷாகுல் அமீத் பாடிய பாடல் வாலியோட வரிகள்ல, ரஹ்மானோட மியூசிக்ல. அதுக்கு முன்னாடி குட்டி பிரேக் ஒன்று வந்துட்டு இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ FM 101.4.
2: எல்லாமே சமதுளை.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: என்ன வெயில்!
1: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா, ரைட்டு, வா சுருதி, போலாம்.
1: டேய் குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
0: என்ன சொல்ற குயில்? இதுக்கு எங்க வீட்டை வெட்டுற?
2: என்ன குருவி பேசுது?
0: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
2: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
1: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல? தெரியல.
2: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
3: உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
0: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சுட்டீங்களே.
4: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
5: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
4: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: 10:37 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்களுடன் ஆர்ஜே ஆனந்த், மற்றும் என்னுடன்
1: ஆர்ஜே சந்தியா.
0: ஆமா, இன்னைக்கு மெட்ராஸ் டே அப்படிங்கறதுனால மெட்ராஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். காலையில இருந்து மெட்ராஸ் மெட்ராஸ் சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு மெட்ராஸ் பத்தி சந்தியா என்ன கேட்டிருந்தாங்கன்னா,
1: எஸ் அதாவது மெட்ராஸ்னா அதான் நம்ம சென்னையில மெட்ராஸ்ல உங்களை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போய் விட்டு இந்த ஒரு நாள் ஃபுல்லா இங்கதான் இருக்கணும்னா எந்த இடமா நீங்க சூஸ் பண்ணிப்பீங்க? இந்த இடத்துக்கு போனா எனக்கு வந்து நேரம் போறதே தெரியாது அப்படின்ற மாதிரியான இடம் எது அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தேன். சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேவரட் ஸ்பாட் இருக்கும் இல்லையா? சோ அதான் சொல்லுங்கன்னு கேட்ட. மக்கள் நிறைய பேர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் கால் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. 2986-00038 2952-0554 அப்படின்ற எங்களுக்கு. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
2: இருவருக்கும் காலை வணக்கம் சொல்வது தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: காலை வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன்
0: சார். நலமா இருக்கேன். சொல்லுங்க, நீங்க எங்க? சென்னையில ஒரு இடத்துல விட்டா நான் இங்க ஃபுல்லா இங்கதான் இருப்பேன், ஃபுல் டே இங்கதான் இருப்பேன். நேரம் போறது
2: மெரினா பீச்
1: தான் சார். மெரினா பீச் தான்.
0: ஆமா சார்,
2: அதாவது உலகத்திலே நீளமான கடற்கரையில ரெண்டாவது இடம் வந்து நம்ம மெரினா பீச் தான்.
0: இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டீங்க.
1: நன்றி. வணக்கம். வணக்கம் வணக்கம்.
3: காலை வணக்கம்.
1: காலை வணக்கம்.
3: கிழக்கு மேற்கு வணக்கம் மேடம்.
1: வணக்கம் வணக்கம்.
3: ராயப்பேட்டை வெங்கட் ஆனந்த் சார்த்துக்கு போனேன்.
0: காலை வணக்கம் சார். காலை வணக்கம்
3: மேடம். நாங்களும் இவர் சொன்ன மாதிரி சென்னையிலே தான் பிறந்து
1: வளர்ந்தோம். பிறந்து வளர்ந்தவங்க
3: இந்த மெரினா பீச் பக்கத்திலேயே தான் இருக்கோம்.
1: ஓகே.
3: அதனால ரெண்டு இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா, சென்னையில இப்போ மெரினா பீச் உலகத்துல எல்லாரும் சொல்றாங்க, அதுல வந்து மறுக்க முடியாதுன்னா அது நியாயம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா எக்மோர் மியூசியம், அங்க காலையில போனோம்னா வள்ளியூர் கோட்டம் மாதிரி சாயங்காலம் வரைக்கும் சுத்தி பாக்கலாம். புதுசா கோட்டூர் புறத்துல அந்த நூலகம் போனீங்கன்னா 7 மாடி
0: பாத்துட்டு நீங்க
1: ஆனந்த் வந்து மாச கணக்கா அங்கதான் சார் இருக்காப்ல. நமக்கு நடுவுலதான் ஸ்டுடியோ வந்துட்டு போறாரு, அவர்லாம் அந்த நூலகத்துல தான் மாச கணக்கா உட்கார்ந்துருக்காரு.
3: அதனாலதான் இவ்வளவு இன்ஃபர்மேஷன் சொல்றாரு அவர்.
1: கண்டிப்பாக கண்டிப்பா ரொம்ப சூப்பரான பிளேஸ் சொல்லிருக்கீங்க. நன்றி சார். நன்றி. இவர் சொன்னதுல பிடிச்ச விஷயம் என்னன்னா, தவிர்க்க முடியாதுங்க பீச். அதையே சொல்லல, வேற ஏதாவது டிஃபரெண்டா சொல்றேன் சொல்லிட்டு நான் யாராவது இந்த நூலகத்தை சொல்லுவாங்களா அப்படின்னு பார்த்தேன். அழகா வந்து சொல்லிட்டாரு, டைம் போறது தெரியாது, அமைதியா இருக்கும். அதுல ரெண்டு விதமான பீப்புளை நீங்க பாக்கலாம். வாழ்க்கைக்காக ஓடி ஓடி படிக்கிற பீப்புள் சிலர் ஒரு பக்கம் இருப்பாங்க, வாழ்க்கையை நான் தேடுறேன்டா அப்படின்னு சொல்லி புத்தகத்துக்கு வந்து உட்கார்ந்தவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க.
0: முக்கியமான விஷயம் என்னன்னா, யாருமே யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாத்துட்டு இருப்பாங்க. வெளியில இருக்க வந்து நிறைய டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படி இல்லாம, அவங்கவுங்க வேலையை பாத்துட்டு இருக்கப்போ நமக்கு பிடிச்ச விஷயங்களை பாக்கலாம். முக்கியமான விஷயம் நீங்க சொன்ன மாதிரி
1: அமைதி, நம்ம பாட்டுக்கு ஒரு புக் எடுத்தோமா, நம்ம பாட்டுக்கு படிச்சோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ்.
0: மியூசியம் சொன்னாரு, மியூசியம் நல்ல ஒரு.
1: அவர் மியூசியம் சொன்னா எனக்கு இதுவும் ஞாபகம், எக்மோர் மியூசியம் கண்டிப்பா. நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது போனது, அந்த இடம் போன டைம் போறது தெரியாது. பிர்லா பிளானிட்டோரியம்
0: அதே ரோட்ல, அந்த கோட்டூர்
1: அங்கேயேதான் இருக்கா அப்படின்ற மாதிரி. அங்க போனீங்கன்னா அந்த கோள்களை பாக்குறது, அதுவும் நான் அங்க ரொம்ப

0: எக்ஸைட்டடா யார பாப்பேன்னா எல்லாருமே எக்ஸைட்டடா தான் இருப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் சோலார் சிஸ்டத்தை பத்தி படிக்கிற ஒரு பசங்க, ஒரு 8th 7th படிக்கிற பசங்க, சின்ன பசங்களோட அந்த எக்ஸைட்மென்ட் பார்க்கணுமே வா அப்படின்னு. அண்ட் அதுல அந்த சயின்ஸ் ரிலேட்டடான சில விஷயங்கள் வச்சிருப்பாங்க. தலை மட்டும் தான் தெரியும், உடம்புலாம் தெரியாது, அதுக்குள்ள போய் நின்றா. ஸோ மியூசிக் வர்றது, காத்து வர, அந்த மாதிரி நிறைய சயின்டிபிக்லாம் நிறைய விஷயம் இருக்கும். அது ஒன்னொன்னு அந்த பசங்க ட்ரை பண்றத பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருந்தாலும் அவங்க பண்றது பார்க்கும்போது நமக்கு இன்னும் எக்ஸைட்டிங்கா இருக்கும். ஸோ வீட்டில் வந்து பசங்க இருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி இடத்தெல்லாம் நீங்க ப்ரிஃபர் பண்ணுங்க. எனி டைம் மால் மட்டுமே கூப்பிட்டு போய், எனி டைம் ஃபுட் ஹேபிட் மட்டுமே இன்க்ரீஸ் பண்ணாம இந்த மாதிரி பிளானட்டோரியம், மியூசியம்ஸ், முக்கியமா லைப்ரரி கூப்பிட்டு போய் கண்டிப்பா படிக்கிறது எப்படி? லைப்ரரியில படிக்கிறதே என்ன கேட்டீங்கன்னா அதுவே ஒரு பெரிய டிசிப்ளின் தான். ஏன்னா நம்ம மனுஷங்கள்லாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்கன்ற நானும் முடிச்சுதான், திடீர் நீயா இருப்பேன் ஏலியனான்றதீங்க. எந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கும்னா இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு 5 minutes வீடியோவை பாக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்ல. இப்ப நீ என்னடா சொல்ல வர, சொல்லு டக்குன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ அந்த டக் லைஃப்ல இருந்து வெளில வரணும், அந்த ஒரு ஸ்லோ லைஃபை பிக் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் வந்து லைப்ரரின்னு சொல்லலாம். சோ அங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப் என்னன்றது உங்களுக்கு புரியும். சோ கண்டிப்பா படிக்க கத்துக்கிட்டாங்கன்னா பசங்களை அங்க கூப்பிட்டு போய் விடுங்கன்னு தான் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். ஆல் ரைட், நிறைய பேசிட்டோம் நினைக்கிறேன். மதுமதி திரைப்படத்துல தான் பாடல் வந்துகிட்டே இருக்கு. தேவா மற்றும் SP பாலசுப்ரமணியம் இணைந்து பாடிய பாடல். காளிதாசனோட வரிகள்ல தேவாவோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களே, இது ரெயின்போ FM புள்ளினால
1: எல்லாமே சமதுள்ளு.
2: சென்னம்மா பட்ட நண்டா, அந்த சென்னம்மா பட்டணத்தில் கண்ணம்மா பேட்டையடா, அந்த கண்ணம்மா பேட்டையில ஒரு காப்பரேஷன் ஸ்கூலுடா, அந்த காப்பரேஷனும் கான்வென்ட்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ நேயர்களே. கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், இன்னைக்கு மெட்ராஸ் டே ஸ்பெஷல். நானும் ஆனந்தும் தான் உங்களோட இணைஞ்சிருக்கோம். என்ன பேசிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை இந்த இடத்துல கொண்டு போய் விட்டா சென்னைக்குள்ள எனக்கு டைம் போறதே தெரியாது. இப்போ ஒரு நாள் ஃபுல்லா அங்க இருப்பேன். அப்படி இருப்பீங்கன்னா ஏன் அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து நிறைய
1: இடங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்ல சொல்ல அந்த இடத்துக்கு நம்ம இப்பெல்லாம் போகணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னா நீங்களுக்கு
0: கால் பண்ண வேண்டிய நம்பர் 298-0038-295-0554 அப்படின்ற எங்களுக்கு கால் பண்ணலாம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நீங்க சொல்ல சொல்ல ஆனந்த் வந்து அந்த இடத்துக்கே போயிடுறாரு. அப்படியே வந்து ட்ரீம்ல தான் இருக்காரு. இப்ப நான் அந்த இடத்துல தான் இருக்கேன்ற மாதிரி நினைச்சுக்கிறாரு.
1: அவங்க சொல்றது வந்து அந்த இடத்த மட்டும் சொல்லல, அவங்க அனுபவிச்சு எல்லாம் சொல்றாங்க. ஜிலு ஜிலுன்னு காத்தடிக்கும் சார், அங்க இருக்கக்கூடிய அந்த குரல் எல்லாம் படிக்கணும் அந்த இடத்துக்கு.
0: அதெல்லாம் சொல்லும் போது நம்மளே அப்படியே போன மாதிரி போனோம் அப்படின்ற அதெல்லாம் அப்படியே ஃபீல் ஆகுது. ஓகே, அடுத்த நேர் யார் எங்க வந்து பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். ஓகே, இப்போ நம்ம ஸ்பாட்ஸ் பத்தி சொல்லிட்டு இருக்கோம்ல, இந்த இடத்துக்கு போனா பெட்டரா இருக்கும், அந்த இடத்துக்கு போனா பெட்டர். ஆனா நிறைய பேருக்கு வந்து இப்ப இந்த ஃபுட் ரிலேட்டடா நிறைய ஸ்பாட்ஸ் பிடிக்குது. அதுவும் நம்ம இந்த நைட் ஃபுல்லா நிறைய கடைங்க இருக்கு. நான் இப்ப ரீசெண்டா வந்து ரொம்ப வருஷமா இருக்காரு அவரு. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா அங்க திருவான்மையூர்ல வந்து ஒரு மோர் தாத்தா இருக்காரு அப்படின்வாங்க. அது ஊர்ல இருக்கிற எல்லா சேனலும் அதை வந்து ரெசிபி போட்டு ஒரு பக்கம் இருக்கு. இருந்தாலும் அந்த அந்த மோருக்காக நான் போவேன். ஏ, மோர்னா ஜென்ரலா வந்து நீங்க வெயில்ல தானே குடிப்பீங்க, 12 மணி 11 மணி. இதே நைட்ல போய் குடிக்கிறீங்கன்னா, ஏன்னா அது அந்த ஸ்பாட் ஸ்பெஷல் ஆயிருச்சு. அந்த இடத்துக்கு நான் போனேன், அதனால நான் அதை டேஸ்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் மாறிடுறாங்க. மவுண்ட் ரோட்ல ஒரு கடையில வந்து பாத்தீங்கன்னா பன் பட்டர் ஜாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். அந்த பன் பட்டர் ஜாமுக்காகவே அங்க போவாங்க. நானும் அதே இடத்துக்கு போனேன். அங்க ஒரு பெரிய ஹோட்டல்ல தான் அது ஃபேமஸ். ஆனா அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு சின்ன கடை ஒண்ணு இருக்கு. அங்கேயும் அதை விட இன்னும் சூப்பரா பன் எனக்கு தோணும். இந்த சின்ன கடையில வாங்கிட்டு போய் தான் அந்த பெரிய ஹோட்டல்ல விக்கிறானா, எப்படி ரெண்டுமே இவ்வளவு டேஸ்டா இருக்கு அப்படின்னு. சோ ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு டிஷ் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சவுக்கார்பேட் போனீங்கன்னா நீங்க அந்த ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து செம்மையா சாப்பிடலாம். லஸ்ஸி, அந்த திக்கா ஒரு லஸ்ஸி கிடைக்கும் சவுக்கார்பேட்ல ஒரு ஸ்ட்ரீட்ல. எனக்கு வந்து எங்க அப்பா ஒரு நாள் கூட்டு போய் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி கொடுத்தாரு. ஒரு லஸ்ஸி 180 ரூபான்னு இருந்தது. நான் அவரை திரும்பி பார்த்தேன், இவர் எல்லாம் 10 ரூபாய்க்கு மேல எடுக்க மாட்டார், 180 ரூபாய்க்கு நமக்கு லஸ்ஸி இவர் வாங்கி தர்றாரு அப்படின்னு பார்த்தேன். ஏன், இது ரொம்ப சூப்பரா இருக்கும், நீ குடிச்சதே இல்லையா அப்படின்னாரு. நானே இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துக்கே வரேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுவும் நாங்க எப்ப போயிருக்கோம்

0: அப்படின்னா என்னோட பையனோட காது குத்துக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் வாங்குறதுக்காக நான் எங்க அப்பாவோட போயிருக்கேன். குடிச்சு பார்த்துட்டு வர்த்து 110 ரூபா ஒர்த்து சார் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் அந்த லஸ்ஸி குடிச்சு இப்ப சவுக்கார் பேட்டில. அப்ப இவர் சொன்னாரு, காலேஜ் எல்லாம் கட் அடிச்சிங்களா வந்து ஏதோ குடிச்சது இல்ல அப்படின்னு கேட்டாரு. வந்துச்சு கோவம் எனக்கு, சேர்த்து விட்ட காலேஜ் ஸ்கூல் மாதிரி ஒரு காலேஜ், இதுல இவருக்கு தெரியாம நான் போய் குடுத்துருப்பேன் மாதிரி இவர் நினைக்குவாரு. அதான் சரி,
1: முக்கியமான இடங்களை தாண்டி சென்னையில முக்கியமான ஃபுட் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி.
0: அந்த ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க சவுக்கார் பேட் தான் அந்த ஒரு ஸ்ட்ரீட்ல சூப்பரா எல்லாமே நல்லா கிடைக்கும், அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும்.
1: அதே மாதிரி இந்த மார்க்கெட் போன அனுபவம் உண்டா?
0: மார்க்கெட்டா? எந்த மார்க்கெட்?
1: ஃபிஷ் மார்க்கெட். மார்னிங்
0: நம்ம நம்ம இப்ப சண்டே நான் ஷோ வரனாலே சந்தியா வந்து ஷோ முடிச்சுட்டு அடுத்து ஃபிஷ் மார்க்கெட் போவான்னு தான்
1: அர்த்தம். ஏர்லி மார்னிங் போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த ஏலம் மீனை வந்து விக்கிற விதம் அந்த ஸ்லாங்கு சூப்பரா இருக்கும். அந்த போட்ல வந்து உடனே இறங்கும் சென்னையில. நான் ஒரு நாள் போனேன், அதனால சொல்றேன். உடனே இறங்கினோடையும் வேற அதிகமாலாம் பேச மாட்டாங்க, பேரம் உடனே இவ்வளவா எடுத்துக்கோ அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் கோயம்பேடு மார்க்கெட்லயுமே வந்து இந்த பூ மார்க்கெட் போனீங்கன்னு காலையில ஷூட் எல்லாம் நிறைய உள்ள எடுத்திருப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஒரு மாதிரி ஃப்ரீசிங்கா அப்படியே பிளசண்டா இருக்கும், அப்படியே அருமையா இருக்கும். இந்த உலகத்துல இங்க இப்படி எல்லாம் இருக்கா,
0: இப்படி எல்லாம் இருக்கா, அந்த மாதிரி. ஓகே சூப்பர், நீங்க சொல்ல நான் அந்த மார்க்கெட்டுக்கே போயிட்டேன், அப்படியே பூ எல்லாம் பறக்குது மேல, அந்த மாதிரிதான் இருக்கு. சோ இந்த மாதிரி அதுதான், ஒரு ஒரு பிளேஸுக்கு நம்ம போறோம் அப்படின்னாலே அந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி நம்ம கண்ணில் பட்டுருச்சுன்னா நம்ம மறுபடியும் போறதுக்கு இருக்க ரீசனா இருக்கக்கூடிய அதுதான் இருக்கும். போரூர்ல வந்து ஒரு ஈகோ பார்க் ஒன்னு இருந்தது, எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம தான் போனோம். பக்கத்துல ஏதோ பார்க்குன்னு போட்டிருக்கு, போலாம், ஏன்னா எனக்கு அங்கதான் வீடு. சோ அப்படியே போவோமே அப்படின்னு போயிட்டு பாக்குறோம். அவ்வளோ பெரிய பார்க்கு, அதுல அவ்வளோ பெரிய ஒரு இது ஏரி மாதிரி, அவ்வளோ தண்ணி இருக்கு அந்த ஈகோ பார்க்ல, அந்த பாண்ட் மாதிரி இருந்தது. அதுல ஒரு உடன் பிரிட்ஜ் போட்டு ரெண்டு பக்கம் தண்ணி மாதிரி நடக்கலாம். பசங்களுக்கு விளையாடுறதுக்கு அவ்வளோ இடம், அவ்வளோ லைட்டிங், அவ்வளோ உட்காந்து உட்காந்து பேசுறதுக்கு அவ்வளோ சேர்ஸ், பெஞ்சஸ், எக்ஸசைஸ் பண்றதுக்கு அவ்வளோ இடம். நம்ம ஊர்ல இந்த மாதிரி நிறைய ஈகோ பார்க்ஸ் வந்துட்டே இருக்கு இப்ப ரீசெண்டா. சோ போய் பாக்குறதுக்கு நிறைய பிளேசஸ் இருந்துட்டு தான் இருக்கு. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் இந்த மாதிரி பார்க்கு, இந்த மாதிரி சாப்பிட்ற இடம், இல்லை இந்த மாதிரி நம்ம சுற்றி பார்க்குற இடத்த தாண்டி விளையாடுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கனாலே சென்னையில் வந்து நிறைய ஸ்பாட்ஸ் இருக்கு. இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும்.
1: வீட்டில் மொட்டை மாடிலேயே டஃப் மாதிரி போட்டு
0: டஃப்லாம், டஃப் வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையுமே ஈவினிங்னா பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் கிரவுண்டில் போய் கிரிக்கெட் விளையாடினாங்க. இப்போ கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாடலன்னு சொல்லலாம், அந்த ஏஜ் பசங்க கிரவுண்டில் விளையாடிட்டு தான் இருக்காங்க. ஸ்டில் ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களுக்கு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா டஃப்ல போயிட்டு பேட்மிண்டனு, கிரிக்கெட்டு, ஃபுட்பால், இதெல்லாம் டஃப்ல போயிடுச்சு எல்லாமே விளையாடுறோம் அப்படின்னு ஈவினிங்ல போய் விளையாட ஆரம்பிச்சிடறாங்க.
1: சென்னையோட தொடக்கத்திலே வந்து வண்டலூர் ஜூ இருக்கும்.
0: போயிருக்கேன் எனக்கு எனக்கு நான் வந்து அதாவது எனக்கு நான் இங்கே மயிலாப்பூர் தான் எனக்கு எல்லாமே பானன் ப்ராட்டம். ஆனா மேரேஜ்க்கு அப்புறம் போனது வானகரம். சோ எனக்கு அங்க போரூர் வண்டலூர்ல எந்த அளவுக்கு எனக்கு தூரமா இருந்தோ அதெல்லாம் அந்த அளவுக்கு கிட்ட ஆயிருச்சு. இப்ப அதுவும் எங்க வீடு பக்கம் தான் இருக்கு. இது யார் கேட்டாலும் என்னமா எல்லாமே உன் வீடு பக்கத்துல
1: இருக்கு.
0: ஆமா, எல்லாமே எனக்கு அருகாமையில் தான் இருக்கு. அத எப்படி அப்படி எடுத்து வச்சா பெங்களூர் ஹைவே வந்துடும். சோ அந்த மாதிரிதான் சுத்தி சுத்தி இருக்கேன்னா. சென்னையில அதே மாதிரி இன்னொன்னு ஃபேமஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டெம்பிள்ஸ். நிறைய டெம்பிள்ஸ் இருக்கும், நிறைய சர்ச்சஸ் இருக்கும், மாஸ்க்ஸ் இருக்கும். சோ அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு நிறைய பிளேசஸ்
1: இருக்கு.
0: இப்ப நம்ம என்னதான் வந்து நம்ம மால் போறோம், பார்க் போறோம்னாலும் எங்க அம்மாக்கு அவங்களுக்குன்னு இருக்கிற டேஸ்ல வந்து கோவில்
1: போயிருவாங்க.
0: என் கலீக் இருப்பார் ஃப்ரைடே அப்படின்னா கண்டிப்பா மாஸ்க் போயிட்டு வந்துடும். இன்னொரு கலீக் இருக்கு சண்டே வந்து எனக்கு நான் சர்ச் போறேன், நான் இன்னைக்கு பிளான் இல்ல. சோ அதுக்கான பிளேசஸ் அதுவுமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா நமக்கு அமைஞ்சிருக்கு.
1: எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரியமா இருக்குது. ரொம்ப வருஷமா சென்னையில இருக்கப்போ அந்த பில்டிங்ஸ் எல்லாம் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும்.
0: எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி.
1: அதே மாதிரி முக்கியமான விஷயம் இந்த ட்ரெயின், லோக்கல் ட்ரெயின்
0: இல்ல. சோ அந்த ட்ரெயினுவே வந்து ஒரு மாதிரி, அந்த ட்ரெயினோட அட்வென்ச்சரஸா இல்லாம காலியா ஓரளவுக்கு இருக்கிற ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வாசல் கிட்ட லைட்டா அந்த கம்பியை பிடிச்சி அந்த காத்தை வாங்கிட்டு எட்டி பார்த்துட்டே வந்தாலும் சூப்பரா இருக்கும். எஸ், நான் வந்து லோக்கல் ட்ரெயின்ல டெய்லி போகக்கூடிய ஒரு ஆள் தான் ஆபீஸ்க்கு. சோ அது பறக்கும் ட்ரெயின்ல,
1: பறக்கும் ட்ரெயின் அதான் சொல்லுவாங்க. மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாரையும் பார்க்கும்போது கிரவுண்ட், பீச் எல்லாமே இந்த மாதிரி சூப்பரா இருக்கும் இல்ல.
0: ஆமா எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. அண்ட் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சேப்பாக் ஸ்டேடியமா இருக்கட்டும், நீங்க சொன்ன மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் சொன்னீங்க, அடுத்து நம்மளோட ஏர்போர்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் தான். நம்ம பேசுறதுல எனக்கு தெரிஞ்ச மக்கள் எல்லாருமே இந்த பிளேஸ் எல்லாம் வந்து கண்ணுல அப்படியே கனவுலயே சுத்தி பார்த்திருப்பாங்க. சென்னையில எப்பவுமே நம்ம இருக்கோம் அப்படின்னாலே பிளெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அபார்ட் ஃப்ரம் எவ்ரி அதர் திங்ஸ், பாசிட்டிவான விஷயம் எக்கச்சக்கமா இருக்கு. அதை என்னைக்குமே எடுத்துட்டு பாசிட்டிவா நம்ம லைஃப் லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆனந்தம் வந்து இப்பதைக்கு கதையை சாத்திட்டு கிளம்புறோம். ஆனந்த் உங்களோட கண்டினியூ பண்ணுவாரு. நான் மீண்டும் உங்களை வேறொரு நாள் வேறொரு நிகழ்ச்சி வேறொரு தருணத்துல வந்து சந்திக்கிறேன் மக்களே. சபேஷோட வாய்ஸ்ல, ஸ்னேகனோட வரிகள்ல, பரத்வாஜோட மியூசிக்ல, ராஜ்யம் திரைப்படத்துல வந்து பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் மக்களை

0: படையோட வந்தாண்டா, ரவுண்டு கட்டி போட்டாண்டா, மயிலு அப்ப யாரும் இல்ல நம்ம ஜெயிலு வாடண்டா.
1: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். எல்லைப் பகுதிகளின் பாதுகாப்பு குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிலிகுரியில் ஆய்வு மேற்கொள்கிறார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையாக சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பங்கேற்றுள்ள கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தமிழகத்திலிருந்து திரு தங்கராஜ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சட்டப்பேரவை நிகழ்வுகளின் போது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட பகுதிகளை ரீல்ஸாக வெளியிடுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் எச்சரித்துள்ளார். மீன்வளத்துறையின் புதுப்பிக்கப்பட்ட இணையதள சேவையை மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தொடங்கி வைத்தார். திமுக செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மான்சி லாதர் வெள்ளிப்பதக்கத்தையும், கோமல் மற்றும் தன்வி மக்தும் வெண்கலப் பதக்கத்தையும்

வென்றனர். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் உபகரணங்களுடன் கூடிய வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மதுராக்கர் தங்கப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். கான்கூன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பதினோரு மணி 3 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கக்கூடிய நேர்கள் எல்லாருக்குமே ஆர்ஜே ஆனந்தின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய டைம் தான் இந்த நேரம். இந்த நேரத்தில் உங்களுக்காக திரைக்காணம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. இந்த நேரத்தில் உங்களுக்காக அழகான பாடலாம் வந்து வரப்போகுது. அந்த வரிசையில் முதல் பாடலாம் உங்களுக்காக குக்கு திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நானோட இசையில் யுகோபாரதியோட வரிகளில் ஒரு அழகான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்துருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே செமதுள்ள
1: வணக்கம். 12 வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன.
2: உனக்கு விஷயம் தெரியுமா? உன் ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டாலாம். எனக்கு அப்பவே தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு.
3: ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதானே, அடுத்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவா. இருங்க நான் அவளை போய் பாத்துட்டு வரேன். நிவ்யா
4: என்ன வருத்தப்படுவான்னு நினைச்சா கையில ஜூஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கா.
3: சரி பேச்சு குடுப்போம். நிவ்யா
5: ஃபெயில் ஆயிட்ட, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க, அத நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல.
3: ஹே, எக்ஸாம்ன்றது நீ முன்னேறி போறதுக்கான ஒரு படி, அவ்வளவுதான். ஒரு படி சரிக்கிடுச்சுன்னா லைஃபே இல்லன்னு ஆயிருமா? எழுந்து மறுபடியும் ஏற ஆரம்பிக்கணும்.
5: ஆமா இல்ல, நான் அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதி கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு.
4: பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு, நம்ம இந்த ஜூஸ குடிப்போம்.
3: மறுபடியும் எது கழுவுற?
5: இல்ல, எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு ஜூஸ்ல விஷம் கலந்து வச்சிருந்தேன், அத நீ குடிச்சிட்ட.
6: தோல்வி என்பது வாழ்க்கைக்கான முடிவு அல்ல, வெற்றிக்கான ஒரு பகுதி.
7: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
8: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
6: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
8: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
9: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன, இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
10: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
9: செம்ம டேஸ்ட்,
10: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
11: பதினோரு மணி ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்கானம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. திரைக்கானம் நிகழ்ச்சியில் அழகழகான பாடலாம் கேட்டுருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக உங்களுக்காக 5 திரைப்படத்திலேருந்து யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் கவிழனோட வரிகளில் யுவன் சங்கர் ராஜா மற்றும் குழுவினர் சேர்ந்து பாடியிருக்காங்க. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

11:16 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 91.4 திரைக்கானம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. திரைக்கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்காக வீரம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்துங்கள். ரெயின்போ 91.4 இங்கே எல்லாமே சமதுள்ளு.

11:21 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ 91.4 திரைக்காலம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அழகான பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததான் உங்களுக்காக வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரோட இசையில தனுஷோட குரல்ல ஒரு அழகான பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ 91.4. இங்கே எல்லாமே சமதுளை.

திரைகானம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக ஜில்லா திரைப்படத்திலிருந்து டி இமானோட இசையில பார்வதியோட வரிகளில் இமானோட குரலை தான் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: 101.4 இனி எல்லாமே தூள.
1: 11:50 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்காணம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. திரைக்காணம் நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்காக மெட்ராஸ் திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாரனோட இசையில், பிரதீப் மாவோட வரிகளில், சக்திஸ்ரீ மற்றும் தீக்ஷிதா அவர்களோட குரலில் ஒரு அழகான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இந்த ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதூள்.

0: எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூளு.
1: திரைக்கானம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த ஒரு மணி நேரம் நிறைய பாடல்கள் கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் உங்களுக்காக சந்தோஷ் பிரகாஷ் மற்றும் சைந்தவீட் குரலில் நடராஜன் சங்கரோட இசையில் ஒரு அழகான பாட்டு கப்பல் படத்துலேருந்து வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதூள். மீண்டும் ஒரு மணிக்கு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜி ஆனந்த்.

0: நேரம் 12 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். எல்லைப் பகுதிகளின் பாதுகாப்பு குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிலிகுரியில் ஆய்வு மேற்கொள்கிறார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையாக சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். திரைப்படத் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த திரு தங்கராஜ் மற்றும் திருமதி அமுதாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை நிகழ்வுகளின் போது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட பகுதிகளை ரீல்ஸாக வெளியிடுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி ரி பிரபாகர் எச்சரித்துள்ளார். மீன்வளத்துறையின் புதுப்பிக்கப்பட்ட இணையதள சேவையை மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தொடங்கி வைத்தார். திமுக செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மான்சி லாதர் வெள்ளிப்பதக்கத்தையும் கோமல் மற்றும் தன்வி மக்தும் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் உபகரணங்களுடன் கூடிய வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மதுராகர் தங்கப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். கான்கூன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல்வீனில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:03. நேர்களை இனி கேட்கலாம்.
2: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பணிபுரியும் பெண்களுக்கான விடுதி திட்டம் குறித்த தகவல் கேட்கலாம். இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் கல்வி, மருத்துவம், தகவல் தொழில்நுட்பம், வங்கி, அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் என பல்வேறு துறைகளில் பணியாற்றி வருகின்றனர். குறிப்பாக சொந்த ஊரை விட்டு வேறு நகரங்களுக்கு சென்று வேலை பார்க்கும் பெண்களுக்கு பாதுகாப்பான தங்குமிடம் என்பது மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது. இத்தகைய பணிபுரியும் பெண்களின் தேவையை கருத்தில் கொண்டு செயல்படுத்தப்படும் முக்கியமான சமூக நலத்திட்டம்தான் பணிபுரியும் பெண்களுக்கான விடுதி திட்டம். வேலை வாய்ப்புக்காக தங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியே வரும் பெண்களுக்கு பாதுகாப்பான மற்றும் வசதியான தங்குமிட வசதியை ஏற்படுத்தி கொடுப்பதே இதன் முக்கிய நோக்கம். குறிப்பாக திருமணம் ஆகாத பெண்கள் மட்டுமில்லாமல் கைம்பெண்கள், விவாகரத்து பெற்ற பெண்கள் மற்றும் பணிபுரியும் பெண்களின் குழந்தைகளுக்கும் திட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு தங்குமிட வசதிகள் வழங்கப்படலாம். சில இடங்களில் விடுதிகளுடன் இணைந்து குழந்தைகள் காப்பக வசதியும் ஏற்படுத்தப்படுவதால் குழந்தைகளை கொண்ட பணிபுரியும் பெண்களுக்கு இது பயனுள்ளதாக அமைகிறது. ஒரு பெண் தனது குடும்பத்தை விட்டு வேறு நகரத்திற்கு சென்று வேலை பார்க்கும் போது அவருக்கு முதலில் தேவைப்படுவது பாதுகாப்பு. அடுத்து குறைந்த செலவில் நல்ல தங்குமிடம், பெண் வேலைக்கு செல்ல வசதியான இடம். இந்த மூன்று தேவைகளையும் கருத்தில் கொண்டு பணிபுரியும் பெண்களுக்கான விடுதிகள் அமைக்கப்படுகின்றன. இத்தகைய விடுதிகளில் பொதுவாக தங்கும் அறைகள், உணவு, குடிநீர், மின்சாரம், குளியலறை மற்றும் கழிப்பறை போன்ற அடிப்படை வசதிகளுடன் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் வழங்கப்படுகின்றன. ஆனால் வசதிகளும் கட்டணமும் தகுதி விதிமுறைகளும் விடுதிக்கு விடுதி மற்றும் மாநிலத்திற்கு மாநிலம் மாறுபடலாம். ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பான தங்குமிடம் கிடைப்பது என்பது ஒரு வசதியை பெறுவது மட்டுமல்ல, அது அவருடைய கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சுய நிறைவு பயணத்திற்கு ஒரு முக்கியமான ஆதரவு. நான் வேலைக்காக வேறு நகரத்திற்கு சென்றால் எங்கே தங்குவது என்ற கவலை இல்லாமல் தன்னம்பிக்கையுடன் வேலைக்கு செல்ல இந்த திட்டம் உதவுகிறது. இதன் மூலம் பெண்கள் தங்கள் குடும்பத்தின் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதோடு தங்களுக்கென ஒரு சுயமான வாழ்க்கையையும் உருவாக்கி கொள்ள முடியும். இந்த திட்டத்தின் கீழ் விடுதியில் சேர விரும்பும் பெண்கள் தங்கள் பகுதியில் உள்ள சமூக நலத்துறை, மகளிர் நலத்துறை அல்லது சம்பந்தப்பட்ட அரசு அலுவலகங்களில் தற்போதைய தகுதி மற்றும் விண்ணப்ப நடைமுறைகளை அறிந்து கொள்ளலாம். அரசு அங்கீகரிக்கப்பட்ட விடுதிகளின் விவரங்களையும் சம்பந்தப்பட்ட துறைகளிடம் சரிபார்த்துக் கொள்வது அவசியம். விண்ணப்பிக்கும் முன் வயது வரம்பு, பணிபுரியும் நிறுவனத்தின் விவரம், வருமான வரம்பு, தங்கும் காலம் மற்றும் கட்டணம் போன்ற விதிமுறைகளை தெரிந்து கொள்வதும் நல்லது. ஒரு பெண் பாதுகாப்பாக தங்குவதற்கான வாய்ப்பை பெறும்போது அவர் ஒரு வேலையை மட்டும் பெறுவதில்லை, தன்னம்பிக்கையுடன் தனது எதிர்காலத்தையும் உருவாக்குகிறார். பணிபுரியும் பெண்களுக்கான விடுதி திட்டம் போன்ற சமூக நலத்திட்டங்கள் பெண்களின் பாதுகாப்பையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் உறுதி செய்யும் முக்கியமான முயற்சிகளாகும். பெண் முன்னேற்றம் என்பது குடும்ப முன்னேற்றம் மட்டுமல்ல, அது நாட்டின் முன்னேற்றமும் கூட. இதுவரை பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் வரிசையில் பணிபுரியும் பெண்களுக்கான விடுதி திட்டம் குறித்த தகவல்களை கேட்டீர்கள்.

வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, நேரம் சரியா 12:07 ஆயிருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 இளைஞர் உலகம். இளைஞர் உலகம் நிகழ்ச்சி வந்த உடனே நிறைய பேர் வந்து கால் பண்ணி பேசலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு வந்திருப்பீங்க. அதே ஆர்வத்தோடு தான் நானும் வந்திருக்கேன், உங்கள் ராகுல். எஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இளமையாக இருக்கிறதுன்றது வயதை பொறுத்து மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 60 ஆயிருக்கும் அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்காக இருப்பாங்க. ஏன், 80 பெரியவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்காக இளமையாக சோர்வே இல்லாமல் அவங்களுடைய அன்றாட பணிகளை வந்து பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான நபர் நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா, யார் அவங்க, எதனால் அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்கிற கேள்வி மறுபடியும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிலரை பார்க்கும்போது வயது வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இருந்தாலும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு சில தாத்தா பாட்டிலாம் பார்த்துருப்போம், அவங்கெல்லாம் நடக்கும்போது வந்து ரொம்ப தெம்பாக ஜாலியாக நடப்பாங்க, எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் ஜாலியாக நடப்பாங்கல்ல, அந்த மாதிரி மற்றவங்களுடைய தேவை எதுவுமே இல்லாமல் தன்னம்பிக்கையோடு எப்பயுமே இளமையாக இருக்கக்கூடிய நபர்களை பற்றி தான் இன்றைக்கி நீங்கள் நிகழ்ச்சியில் பேச போகிறீங்க. கால் பண்ணி பேச வேண்டிய எண்கள் 044-29-86-00-38 மற்றும் ஒரு 044-29-52-55-54. மெட்ராஸ் டேவை ஜாலியாக கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஜாலியான ஒரு பாட்டோட வந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இளமையாக நம்ம எல்லாரையும் எப்போதுமே இருக்க வச்சிருக்கக்கூடிய ஒரு சாங், சகலகலா வல்லவன் படத்தில் இருந்து வர காத்திருக்கு. இணைந்திருப்போம், இது உங்கள் FM Rainbow 101.4, இங்கே எல்லாமே தொழு.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய தொழிலான அந்த குரல், இளமை ததும்ப அந்த குரலில் பாடல் கேட்டு முடித்தோம். வாலியுடைய வரிகளில் இளையராஜாவுடைய சேமிப்பில் கேட்டுகிட்டே இருக்கலாம் போல தோணுதுல அந்த பாட்டு. எஸ், 12:15 ஆகிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 இளைஞர் உலகம். இளைஞர் உலகத்தில் ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல சில பேர். வந்து பார்த்தீங்கன்னா வயதானாலும் கூட ரொம்ப இளமையாக இருப்பாங்க, யங்ஸ்டர்ஸ் மாதிரியே வந்து பேச ஆரம்பிப்பாங்க, யங்ஸ்டர்ஸ் மாதிரியே வந்து உடை உடுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து ரொம்ப ரசிக்கிற அந்த ஒரு மனிதரை பத்தி நீங்க சொல்லலாம். நேர் இணைப்புல இருக்காரு, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கற்பாடியில் இருந்து சந்திரசேகர் இருக்கீங்க ராகுல்ஜி.
0: சூப்பர் சூப்பர் சந்திரசேகர், சொல்லுங்க. நிகழ்ச்சி கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
1: ஆமா ஆமா, சூப்பரா அப்படியே இளமை ததும்புற பாடல போட்டு ஆரம்பிச்சிருக்கீங்க.
0: எஸ், எல்லாரும் இந்த மூட் செட் பண்ணனும்ல.
1: டாக்டர் இருக்கற, அதாவது அப்பாவுடைய அப்பா விஸ்வநாதன், அவர் வந்து ரொம்ப என்ன சொல்றது, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு ஏற்ற போல அந்த ஒரு உடை, இளமை ததும்பக்கூடிய அந்த ஒரு மிடுக்கு, ரொம்ப ஆக்டிவா இருப்பாரு. பாத்தீங்கன்னா சூப்பரா வண்டி ஓட்டுவாரு. அப்புறமா அவருக்கு எப்பவுமே பிடிச்சது ஜீன்ஸ் டிஷர்ட் தான்.
0: எவ்வளவு வயசாகும் அவருக்கு தெரிஞ்சுக்கலாமா?
1: ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுப்பாரு.
0: எவ்வளவு வயசாகும் அவருக்கு தெரிஞ்சுக்கலாமா?
1: விரல் நுனியில பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாரு. இவ்வளவு வயசானாலும் தாத்தாக்கு இப்ப வந்து 78 ஆகுது. இவ்வளவு வயசானாலும் அந்த ஒரு ஆக்டிவ்னஸ் சொல்லுவாரு. காலையில எழுந்த உடனே வாக்கிங் போவாரு, வீட்டுல இருக்கும் போது யோகா மெடிடேஷன் எல்லாம் பண்ணுவாரு. இதுதான் என்னுடைய ஒரு சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி அவர் எனக்கு எல்லாம் சொல்லுவாரு. ப்ரோ
0: ஃபாலோ பண்றீங்களா?
2: இளமையோட
0: எல்லா வேலைகளையும் பண்ணிட்டு இருக்காரு.
2: எல்லா வேலையும் ஆல்ரெடி செய்யற வேலை, ஏன்னா நம்மளால முடியாத முடிவு. 52 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி, அதனால எனக்கு கொஞ்சம் முடியாம இருக்கு. நான் படிச்சுட்டு அவங்க மோட்டர் போடுறதுல இருந்து, துணி துவைக்கிறதுல இருந்து, மாவரிக்கிறதுல இருந்து, ஆளு நேரம் பாக்குறாங்க. ஆளு

0: பரவாயில்ல கேட்டுட்டு இருப்பாரு நினைக்கிறேன் நிகழ்ச்சி. பரவாயில்ல நம்ம மனைவி நம்மள பெருமையா பேசுறாங்களே அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாரு நினைக்கிறேன் நிகழ்ச்சியை.
1: ஆமா இல்ல அவர கேட்கவே மாட்டாரு.
0: அப்படியா?
1: தமிழ் வாஜியர் தான் அவர் மற்ற வேலைங்க நடுப்பாளியில இருக்காங்க.
0: ஓகே ஓகே.
1: ஆய்வு மாணவர்னு சொல்லிடுறது எல்லாருக்கும் யாரும் ஆண்டிட்டே இருக்காங்கல்ல.
0: ஓகே.
1: சீராயிராங்க சமைக்கிறாங்க நம்ம பொம்பளைங்க எவ்வளவு வேலை பாக்குறாயா.
0: ஓகே நன்றி.
1: அவரு அதே ஆம்பளை வேலையும் செய்யணும் அதையும் செய்யலையா தூங்கிட்டு வந்தா.
0: வெரி குட் வெரி குட்.
1: வேலையும் அவரு தானே செய்யணும்.
0: வெரி குட் வெரி
1: குட். உண்டு உண்டவன் நெருங்கையோடு போவான்னு சொல்லுவாங்க. முருங்கை முருங்கைக்கா முருங்கைப்பூ முருங்கைக்கீரை இந்த மாதிரி வாரம் தோறும் செய்யறதையா. யாருமே தடி உணாம இருக்காங்க பாருங்க. இந்த நடக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க.
0: நீங்க
1: ஒழுக்கம் உள்ளவர் தலை நிமிஞ்சு நடக்கிறீங்க.
0: ஓகே.
1: உங்களுடைய எலும்பு எல்லாம் கரெக்டா இருக்கு தலையில இருந்து கால் வரைக்கும்ங்கிற மாதிரி நேரம் நடக்கிறாங்க இல்லையா.
0: நன்றிமா நன்றி.
1: அதனால அது மாதிரி உணவு பழக்கமா நல்லா பழக்கம். நன்றிங்க.
0: வெரி குட் வெரி குட். பாருங்க கணவரை வாழ்த்துறாங்க மனைவி. இதெல்லாம் கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குல்ல. அடுத்த நேரம் இனிப்புல வணக்கம்.
2: வணக்கம் ஜெகண்டையில இருந்து கலி நம்ம பேசுற ராகுல்ஜி. வணக்கம்.
0: சூப்பர்.

0: இல்லையா?
1: நன்றிம்மா, நன்றி. புரியுது.
0: அது மாதிரி உணவு பழக்கமா நல்ல பழக்கம். நன்றிங்க.
1: வெரி குட், வெரி குட். பாருங்க, கணவரை வாழ்த்துறாங்க மனைவி, இதெல்லாம் கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குல்ல. அடுத்த நேர இணைப்புல வணக்கம்.
2: வணக்கம், ஜெகண்டையிலிருந்து கலிரமர் பேசுற ராகுல்ஜி. வணக்கம்.
1: சூப்பர் கலிரமர் சார், சொல்லுங்க. இளமையோட இருக்கக்கூடிய நபர்னா யார சொல்லுவீங்க நீங்க பார்த்தவங்கல்ல?
2: தாய் மாமா தாங்க, பேர் பீர் முகமது. இவரு எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா, எப்பவுமே கை தூக்கிட்டு இந்த ஆக்டிவ் சுறுசுறுப்புன்னு பாத்தீங்களா, அதுக்கு உதாரணமே அவர்தான். இப்படி இன்னொரு அப்படி இன்னொரு அதே போல டிரெஸ் போடுறதுனாலும் அவ்வளவு பர்ஃபெக்டா போடுவாரு. அது என்ன சொல்றதுன்னா, அந்த வெள்ள பேண்ட் வெள்ளை சேர்த்து போடுவாரு அடிக்கடி. அதை அயன் பண்ணி கஞ்சி போட்டு சும்மா நீட்டா போடுவோம் போல. பார்க்கும்போது போறாங்க, என்னடா இரு மாமாக்கு 60 வயசு ஆயிடுச்சு, எப்ப பார்த்தாலும் ஆபீஸ்ல ஆங்கா இருக்காரு, இங்கே இருக்காரு, என்னன்னா அது அப்படி சர்க்குன்னு அவ்வளவு ஸ்பீட்ல போவாரு நடக்கிறது கூட. அதெல்லாம் நினைச்சு ரொம்ப இது பண்றேன். அவர்கிட்ட
1: நன்றி நண்பா. அடுத்த நேர் வாய்ப்பு கொடுக்கலாம்.
2: நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ.
1: ஓகே, அடுத்த நேர் இனிப்புல வணக்கம். கலா வணக்கமா, சொல்லுங்க. நிகழ்ச்சி கவனிச்சிருப்பீங்கன்னு
3: நினைக்கிறேன். தலைப்பா
1: ரசிச்சீங்களா? வெரி குட்.
3: எங்க
1: வயசு நீங்க பார்த்து வியக்கக்கூடிய கொஞ்சம் வயதுல அதிகமா இருந்தாலும் கூட இளமை துடிப்போட இருக்கக்கூடிய அந்த நபரை பத்தி தான் நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அழைக்கிறீர்கள் 0449-298-6008 மற்றும் ஒரு 0449-295-2554. அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம் சார்.
4: வணக்கம், ராதாகிருஷ்ணன் பேசுறேன், செம்பாக்கத்தில் இருந்து.
1: சொல்லுங்க ராதாகிருஷ்ணன் சார்.
4: எங்க காலனியில வந்து ராஜன் ஒரு தாத்தா இருக்காரு சார், அவரோட வயது 101.
1: வாவ்.
4: அவர்தான் இந்த தடவை ஆகஸ்ட் 15 கொடி ஏத்தினார்.
1: மகிழ்ச்சி.
4: நம்புவீங்களா?
1: கண்டிப்பா நம்பலாம் சார். நிறைய பேர் இப்ப 100 வயதுகள் இருக்காங்க. மருத்துவம் விஞ்ஞானம்
4: 101. அவ்வளவு நல்ல யங் எலர்ஜிட்டிக்கா இருக்காரு, எங்க எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியா இருக்காரு சார். நன்றி சார்.
1: நன்றி நண்பர், நன்றி. அடுத்த நேர் இணைப்புல வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம்மா, சொல்லுங்க, யாருங்கிறது பேசுறீங்க?
5: நான் சசிகலா பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க சசிகலா. இளமை தொடு போட இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் யார் சொல்லுங்க?
5: 56 வயசு ஆகுது சார்.
1: ஓகே.
5: சிலருக்கு
1: மட்டும்தான் அது வந்து வரப்பிரசாதமா கிடைக்குதுன்னு நினைக்கிறேன்ல. என்னதான் வயசானாலும் பாத்தீங்கன்னா எங்காவே இருக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் சுறுசுறுப்பாகவே இருப்பாங்க. நமக்கெல்லாம் சின்ன வயசாக இருந்தால் கூட சில நேரங்களில் கை வலிக்குது, கால் வலிக்குது, சோர்வு, இதெல்லாம் சோம்பேறித்தனம், இதெல்லாமே சேர்ந்து இருக்கு. பெரியவங்களை பார்த்து நம்ம சின்னவங்கலாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, 12:21 ஆகிட்டு இருக்கு. அடுத்ததாக ஒரு பாடல் போயிட்டு வந்துடலாம். மாணிக்க விநாயகம் அண்ட் மால்குடி சுபா ரெண்டு பேருமே சேர்ந்து பாடியிருக்காங்க. மௌனமும் பேசியதே படத்துக்காக பாட்டியதோ. இணைந்திருப்போம். இது உலகம் ரெயின்போ 103.4. எங்கெல்லாமே தூள்.

0: 91.4 இங்க எல்லாமே தூளு.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. 12:31 தொடரக்கூடிய தருணத்தில் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 இளைஞர் உலகம். வயசுலாம் வந்து ஒரு சின்ன ஒரு நம்பர் தான்ப்பா, அதெல்லாம் வச்சு ஒருத்தரை இட போட முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பல பேர் வந்து இருப்பாங்க. சிலரை பார்க்கும்போதே வந்து இவ்வளோ யங்காக இருக்காங்களே, இவங்களுக்கு இவ்வளோ வயசா அப்படின்ற ஆச்சரியப்படக்கூடிய தருணங்கள்லாம் நம்மளுடைய லைஃப்பில் நடந்திருக்குல்ல. அந்த மாதிரி நீங்கள் யாரை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கீங்க, இவ்வளோ யங்காக இருக்காங்களே, ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கே, யங்ஸ்டர்ஸ் மாதிரியே இருக்கே அப்படின்றத பார்த்து வியந்த அந்த நபரை பற்றி நீங்கள் பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்ப்பா, நான் பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேன்.
1: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
2: எங்க மாமனார சொல்லுவேன், அவர் வந்து 90 வயசு, சமீபத்துல இறந்துட்டாரு. ஆனா அவர் ஸ்மார்ட்டா இருந்தாரு கடைசி வரைக்கும். 90 வயசுல கிராமத்துல இருந்து வந்து பேருந்துல ஏறதுக்காக ஓடி போய் துண்டை போடுவாரு பஸ்ல. அப்ப எங்க அந்த கண்ட்ரி டிரைவர் எல்லாம் பழக்கமானவங்க தான், நாங்க அடிக்கடி கிராமங்கள்ல போயிட்டு வரதுனால அவங்க சொல்லுவாங்க, உங்க மாமனார் ஒரு சரி இளைஞன்மா, 20 இளைஞன்மா வந்தாருன்னா சரசரன்னு ஓடி வந்து துண்டை போடுவாரு பாருங்க. அப்பாடி யாருனாலையுமே அவ்வளவு ஓட்டம் ஓட முடியாது 90 அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு எல்லாம் பெருமையா இருக்கும். உங்கப்பா ஏன்னா அதாவது புலவர்கள்லாம், புலவர் வந்து பிச்சிராந்தையார இளமையா இருக்கிறாரு அப்படின்னு எல்லாருமே கேப்பாங்களாம், உங்களோட இளமைக்கு காரணம் என்ன அப்படின்னு கேக்கும்போது, நரை மூப்பு திரை எதுவுமே இல்லாம இருக்கீங்களே அப்படின்னு கேக்குறப்ப அவர் சொல்வாராம், எனக்கு கிடைத்த மனைவி, எனக்கு எங்க ஊர்ல உள்ள அரசன், எனக்கு ஏவலாளிகள், என்னோட ஏவலாளிகள், என்னோட பிள்ளைகள் எல்லாமே நன்மையா இருக்கும்போது நான் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு. ஆனா அவரை சொல்ல மறந்துட்டாரு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எத்தனை பேர் சுத்தி இருந்தாலுமே அவங்க சுய ஒழுக்க பண்பாட்டுல இருந்து மீறாம ஐம்புலன்களை அடக்கி வாழ்றவங்க இளமையாத்தான் இருப்பாங்க.
1: நன்றிம்மா, நன்றி.
2: கருத்துலதான் எங்க மாமனார் இருந்தாருங்க, எங்க வீட்டுக்காரரும் அதே மாதிரி போயிருக்காரு.
1: பரவாயில்ல, வீட்டுக்காரரை கடைசியா விட்டு கொடுக்காம பேசிட்டீங்க, நன்றிம்மா, வாழ்த்துக்கள்.
2: நன்றிங்க.

0: பாருங்கள், மாமனாரை வாழ்த்துறாங்க, இன்னொருத்தர் வந்து கணவரை வாழ்த்துறாங்க, அடுத்தது இவங்களும் வந்து என்னோடய கணவர் கூட வந்து ரொம்ப எங்காக தான் இருக்கார், ஆக்டிவாக தான் இருக்கார் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ராஜேஸ்வரி. அடுத்த நேரடிப்பில் இருக்காரு, பேசலாம். வணக்கம்.
1: ஆ வணக்கம் சார்.
0: வணக்கம், யாரங்கிறது நண்பா?
1: வண்டலூர் குளப்பாக்கம் வெங்கடேஷ் சார்.
0: குளப்பாக்கத்துல இருந்து
1: வெங்கடேஷ் சார்.
0: வெங்கடேஷ்.
1: ஆமாம் சார்,
0: சொல்லுங்கள் சார். நீங்கள் பார்த்து வியக்கிற எப்போதுமே இளமையாக இருக்கக்கூடிய ஒரு நபர்னா யாரை சொல்லுவீங்க?
1: நம்ம நண்பர் நண்பர் ஒருத்தருக்கா சார் எங்கள் ஊரில். அவர் வந்து 60 வயசு ஆகுது. நல்லா இளமையா இருப்பா சார். முடி கூட ஒரு முடியல, வெள்ளையா இருக்க, நல்லா கருப்பா நல்லா இருப்பா சார்.
0: கேட்டு பாத்தீங்களா கலரிங் எதா பண்றாரு?
1: இல்ல ஒண்ணு இல்ல, கேட்டு பாத்து சார். எனக்கு நான் ஒன்னும் பண்ணல பண்ணாரு. எனக்கு 53 வயசு ஆகுது, நான் டை போடுறேன்.
0: ஓகே.
1: அவர் நல்லா இளமையா இருப்பாரு. கேட்டு பாத்து எப்படி நான் உனக்கு கருப்பா இருக்குன்னு கேட்டேன்.
0: என்ன சொல்றாரு?
1: அவரு வேலை செய்யற சார், வேலை செய்யற கம்பெனில. அவரு
0: இல்ல இல்ல, என்ன சொல்றாருன்ற?
1: இல்ல நான் கேட்டேன் சார், எனக்கு ஒண்ணுமே நான் எதுவும் பண்ணல, நல்லா இருக்கு நான் சார், எதுவுமே நான் பண்ணலே. எந்த ஒரு பழக்கம் இல்ல, எக்ஸஸ் போவோம் வருவோம் போவேன் என்ன சொல்லுவாரு.
0: பரவாயில்ல சார்,
1: ஆனா நம்ப முடியல சார், அவ்வளவு இளமையா இருப்பா சார்.
0: நன்றி நன்றி
1: நன்றி சார்.
0: இந்த இளமை அப்படின்ற ஒரு விஷயத்த பேசும்போது எனக்கும் சில நேரத்துல தோணும், இந்த ப்ராப்பரா எக்ஸசைஸ் பண்ணி யோகா பண்ணி மனசை வந்து அமைதியா வச்சுட்டு இருக்கக்கூடிய பலரும், நான் பார்த்த பலரும் வந்து ரொம்ப இளமையாக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் அவங்களுடைய இளமையினுடைய ரகசியம்னு நினைக்கிறேன். சிலர் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பதற்றம், வேலை பளு, ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் மனசுக்குள்ளே எடுத்துகிட்டு அதனாலேயே வந்து அவங்களுடைய பொலிவு அப்படின்றது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உடல் சார்ந்த ரசாயன மாற்றங்கள்லாம் ஏற்படுது, அதன் மூலமாக சோர்வு அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். எல்லாத்துக்குமே காரணம் மனசு அமைதியாக வைங்க, ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக பாட்டு கேளுங்க அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு அடுத்த நேருக்கு போயிடலாம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்,
0: சொல்லுங்க நண்பா, இணைப்பில் தான் இருக்கீங்க.
2: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: பட்டாரம் வந்து பேராசிரியர் நாகலிங்கம் பேசுறேங்க.
0: சொல்லுங்க நாகலிங்கம் ஐயா.
2: நான் வந்து 92 வயசு பெரிய ரெண்டு பேரோட பழகிட்டேன். இப்ப ரெண்டு பேர் 92 வயசு ஆகுது, இப்ப பழகின்னு இருக்கேன். அவங்க ஆங்கில பேராசிரியர் ஒருத்தர் கல்வி அதிகாரி. ரெண்டு பேரும் இன்னமும் எழுத்து பணியில சுறுசுறுப்பா பல நூல்களெல்லாம் வெளியிட்டு வராங்க.
0: வெரி குட், வெரி குட்.
2: அவங்க எல்லாம் பார்க்கும்போது நல்லா தெம்பா தான் இருக்க, நல்லா சுவையா நடக்கிறாங்க, எந்த விதமான கஷ்டம் இல்லாம நல்லா சுகமா பேசுறாங்க. என்னுடைய வயசு 82, எனக்கு அவங்க தான் வழிகாட்டிப்பா.
0: வெரி குட் சார், நீங்களும் இளமையா தான் சார் பேசுறீங்க. நீங்களும் யங்ஸ்டர் மாதிரி தான் ரொம்ப யூத்ஃபுல்லா பேசுறீங்க.
2: இறைவன் அருள் ஒரு பக்கம், இன்னும் ரெண்டு அதாவது செயற்கை வாசன் சொல்றாங்களே, அதே போல யாரோட நம்ம சேரணுமோ அவங்களுடைய வயசு நமக்கு, அவங்களுடைய அனுபவம் எல்லாமே நமக்கு கூட கிடைச்சிருது.
0: உண்மைதான் சார், உண்மைதான் சார்,
2: தானாவே வந்துடுது.
0: நன்றி சார்,
2: எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க.
0: நன்றி சார்,
2: நான் 100 ஆண்டு பெரியார்னே சொல்லிட்டு வரேன்.
0: நன்றி சார், நன்றி.
2: நல்ல, ரொம்ப வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். அவர் சொன்ன ஒரு விஷயமும் ரொம்ப கரெக்ட் அப்படின்னு தான் தோணுது. எப்பயுமே இளமையாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குட்டி பசங்க கூடலாம் சேர்ந்து பழக ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் இளமையாக இருப்போம். அதுக்கான முயற்சிகள்லாம் நானும் சில நேரங்கள் எடுத்துகிட்டு இருக்கேன். உனக்கு என்னப்பா அவ்வளோ வயசாயிடுச்சா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எல்லாமே தெரியுது. இருந்தாலும் சின்ன வயசு இருந்தாலும் நமக்கு கீழே இருக்க ஏஜ் குரூப் கிட்ட நம்ம பேசும்போது பழகும்போது அவங்க என்ன மாதிரியான வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்க, அதுவும் இந்த ஜென்சி கிட்ஸ்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் என்ன மாதிரியான வார்த்தைகள் பேசுகிறாங்க, எப்படி அவங்க பழகிறாங்க, இதெல்லாமே நம்ம கற்றுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்மளையும் இளமையாக பாவித்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையுது அப்படின்றத நான் சொல்லுவேன். அடுத்த நேர இணைப்பில் இருக்கார், பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா.
3: அண்ணாநகர்ல இருந்து மாலிதேவி பேசுறேன். லோவா இருக்கேன்?
0: இல்ல இல்ல, கரெக்டா தான் இருக்கீங்க.
3: எப்பயுமே
0: உங்க வாய்ஸ் வந்து யூத்ஃபுல்லா இளமையா தான் இருக்கு, நல்லா கேக்குது.
3: நான் இளமையா தான் இருக்கிறேன், நான் இளமையா இருக்கேன்னு நினைச்சா இளமையா தான் இருக்கேன்.
0: கரெக்ட்மா, சொல்லுங்க. உங்களை தாண்டி வேற யாரு ரொம்ப இளமையா
3: இருக்காங்க?
0: துடி துடிப்பா இளப்பா?
3: அத்தை, எங்க அத்தை அப்படின்னு சொல்லுவான்.
0: ஓகே.
3: அவங்க இன்னும் ரோட்டு அவ்வளவு டிராபிக்ல நடந்து வயலுக்கு போறாங்க. நான் இப்ப ரொம்ப தூரம், கொஞ்சம் தூரத்துல இருந்தா கூட நம்ம கரெக்டா அந்த கண் பார்வை மாலினி அப்படின்னு கூப்பிடுவாங்க. எப்போ வந்த அப்படின்னு கேப்பாங்க. அவ்வளவு தூரத்துல இருந்தாலும் இந்த கண் பார்வை இன்னும் அப்படியே இருக்கும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் சின்ன பிள்ளைல இருந்து பாத்துருக்கேன். அப்படிதான்
0: அடுத்து ஒரு நேருக்கு போயிடலாமா? வணக்கம். எப்போதுமே இளமையோட இருக்கக்கூடிய வயதில் அதிகமா இருக்கக்கூடிய நபர் யார்?
4: அடியே
0: சார். எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நிகழ்ச்சி வந்தாலும்

0: நான் தான் சொல்லிக்கிறீங்க.
1: காலையில கத்துக்கிட்டாரு சம்பந்தம் பேரு, அவர் பேரு இன்னைக்கு செஞ்சிருக்க, அவர் எங்க இருக்காரு, ஆனா சிறந்த அவார்ட் எல்லாம் வாங்கியிருக்காரு தமிழ்நாட்டுல இருந்து. சம்பந்தம் பேரு வாஜர் பேர் அவரு. அப்புறம் கள்ள கபடி இல்லாம இருப்பேன், யாருக்கும் துரோகம் பண்ண கூடாது, இதெல்லாம் பண்ணிருக்கேன் சார். அதனால எப்போ எளிமையா இருப்பேன், முடிய வந்து கருப்பாவே இருக்கும். 70 சார் எனக்கு.
0: சரிங்க சார், ஓகே சார், மகிழ்ச்சி சார், நன்றி.
1: தேங்க்யூ.
0: ஓகே, பாருங்களேன், நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. மனசை வந்து சுத்தமாக வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பல நேரத்தில் வந்து இளமையாகவே இருப்போம். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசில் வந்து தேவையற்ற ரசாயன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு உடம்புக்கும் பாதிப்பு, மனசுக்கும் பாதிப்பு, சொன்ன மாதிரி தலைமுடிக்கும் பாதிப்பாக தான் அமையும். ஓகே, 12:39 தொடக்கூடிய தருணத்தில் அடுத்ததாக ஒரு பாடல் போயிட்டு இருந்தலாம்னு நினைக்கிறேன். சைவம் படத்தில் இந்த பாடல் வந்துட்டு இருக்கு, இணைந்திருப்போம். இது உங்கள் FM Rainbow 101.4 கிழமை செமதுழு.

0: இளமையாக இருக்கிறதுக்கான காலம் பல நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் உணவு பழக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்கிறதா நான் நினைக்கிறேன். பலர் வந்து சாப்பிடும்போது ரொம்ப கவனமாக என்ன சாப்பிடணும் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு விழிப்புணர்வோடு சாப்பிட்றது உண்டு. சின்ன வயசில் வந்து சும்மா ஆசைப்பட்டால் எப்போயாவது சாப்பிட்லாம், பட் அதையே ஒரு வேலையாக வச்சு இந்த நொறுக்கு தீனி நிறைய சாப்பிட்றது, ஆரோக்கியமற்ற பொருட்களை வந்து வாங்கி குவிச்சு வீட்டில் பல நாளாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அதை சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக உடல் நலத்துக்கு தீங்கை ஏற்படுத்தும். அது இப்போ உடனடியாக நமக்கு தெரியலனா கூட அதனுடைய தாக்கம் வயதாக ஆக வந்து அதனுடைய தாக்கம் வந்து கண்டிப்பாக தெரிய ஆரம்பிக்கும். இளமையாக இருக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உணவு பழக்கங்கள், மனதை நிம்மதியாக வச்சுக்கிறது, அமைதியாக வச்சுக்கிறது, இப்படி பல விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணி சிலர் வந்து ரொம்ப ஆக்டிவாக யங்காகவே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். நேர்கள் இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா.
1: ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்தீங்க சார், நலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கு ஹேமலதா மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் சூப்பரா இருக்கேங்க சார். சூப்பர் டாபிக.
0: நன்றி நன்றி.
1: போன வாரம் தான் ஒரு இயற்கை வாழ்வியல் ஒரு கேம்ப் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். அங்க ஒரு பாட்டியை பார்த்தேன், 76 வயசு, சும்மா அவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காங்க. 76 வயசுன்னு நம்பவே முடியாது, அவ்வளவு யோகா எக்ஸசைஸ் எல்லாம் பண்றாங்க, ஜாக்கிங் போறாங்க. சாப்பிடுறது வந்து என்னன்னா காலையில அல்கலைன் ஜூஸ் ஒண்ணு, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரூட்டோ, ஒன் ஃப்ரூட் ஏதாவது ஆப்பிளோ வாழைப்பழமோ அந்த மாதிரி ஒண்ணுதான் சாப்பிடணும், கலந்து சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி. அப்புறம் காலையில டிஃபன் வந்து ஏதாவது ஒரு அந்த ஃப்ரூட் அது போயிடுச்சுங்களா, மத்தியானம் லஞ்ச் வந்து வெறும் வெஜிடபிள்ஸ் தான், பச்சையா சாப்பிடுறதுதான், அதோட கொஞ்சம் ப்ரௌட்ஸ் இந்த முளைக்கட்டின பயிறு அது கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம், அவ்வளவுதான் சாப்பாடு. அதுக்கப்புறம் வந்து சாயந்தரத்துக்கு தான் குக்குடு ஃபுட்டு, சாயந்தரம் 6 மணிக்குள்ள சாப்பிடணும். இவ்வளவுதான் அந்த அந்த கேம்ப்ல சாப்பாடு சார். இயற்கையா வந்து இது பண்றாங்க, அது வந்து திருப்பூர்ல நடக்குது. அவ்வளவு ஸ்மார்ட்டா இருந்தாங்க. அந்த டயட் ஒரு வாரம் ஃபாலோ பண்ணன, ஆனா வீட்டுக்கு வந்து அதை என்னால ஃபாலோ பண்ண முடியல. பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு
0: வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பழக்கப்படுத்திட்டு இனிமேல் இதுதான் உங்களுக்கு சமையல் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் மனசை தேத்திப்பாங்கல்ல.
1: எனக்கே ஆச்சரியமா இருந்து
0: சொல்லிடுங்க நிகழ்ச்சியில உங்களை பத்தி தான் பேசினேன் சொல்லுங்க, இன்னும் எங்க ஃபீல் பண்ணுவாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க,
1: இயற்கை வாழ்வு ஆனந்த நிலையம்.
0: நன்றிமா, நன்றி. ஓகே, அடுத்ததா ஒரு பாடலுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். மாயாவி படத்திலிருந்து எஸ்பிபி சரண் அண்ட் கல்பனாவுடைய குரலில் பாடல் இறக்காத்திருக்கு. பழனி பாரதி அவர்களில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைப்பில் இணைந்திருப்போம். இது உங்கள் FM Rainbow 103.4 எல்லாமே சமதுளு.

0: ஓகே மக்களே, நல்ல பாட்டோட இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில் இளைஞராக இன்றளவும் இருக்கக்கூடிய கொஞ்சம் வயதில் மூத்தவர்கள் பற்றி நம்ம பேசியிருந்தோம். பலரும் பல விதமான அற்புதமான அனுபவங்களை வந்து ஷேர் பண்ணிட்டீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இளமையாக இருக்கிறதுக்கான அந்த என்ன சொல்கிற சீக்ரெட் எல்லாமே வந்து நேயர்கள் சொல்லியிருந்தாங்க, நானும் சொல்லியிருந்தேன். அதெல்லாமே ஃபாலோ பண்ணி நம்மளும் இளமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம், அட்லீஸ்ட் நடிக்கவாது செய்யலாம். ஓகே நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியிலிருந்து இப்போதைக்கு விடைபெறுவது நான் உங்கள் ராகுல். மறுபடியும் உங்கள் எல்லாரையும் 3 மணிக்கு அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் வந்து சந்திக்க காத்திருக்கேன். அதுவரை இணைந்திருப்போம்.
1: கண்ணம்மா
2: கண்ணம்மா,
1: என்னங்க
2: குழந்தை என்ன பண்றான்?
1: இங்கதான் தூங்கிட்டு இருக்கான்.
2: ஹோய் பாப்பா, தங்கப்பிள்ளை இங்க பாரு, இங்க பாரு அப்பா பாரு.
1: என்ன புதுசா குழந்தை கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க?
2: கண்ணம்மா, நான் சொல்லியிருக்கேன்ல என்னுடைய டாக்டர் ஃப்ரெண்டு, அவனை பார்த்தேன். அவன் சொன்னா குழந்தைங்களுக்கு எல்லாம் காது டெஸ்ட் எல்லாம் பண்ணணுமா, ஏன்னா காது கேட்கறது மூலியமா தான் இந்த பேச்சு

0: வளர்ச்சி அப்படின்றது சரியான முறையில அமையுமா?
1: எங்க ஏற்கனவே இந்த செலவே அதிகமா இருக்கு, இதுல இன்னொரு டெஸ்டா?
0: அதுதான் இல்ல கண்ணம்மா, நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பச்சிளம் குழந்தைகளுக்கான உடல் நலத்துல நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நலத்திட்டங்கள் மூலமா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இந்த காது கேட்கிற பரிசோதனை இலவசம்தான். குழந்தை பிறந்த முதல் ஒரு நாள் இருந்தே இந்த காது கேள் பரிசோதனையை செய்ய முடியும். நீங்களும் உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள்ல இந்த பரிசோதனையை செஞ்சுக்கோங்க.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: ஏனுங்க நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
4: சொம்பி இல்லாமணி, என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவெல்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்னமணி, நான் சொல்றது சரிதானே?
3: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். நாட்டாம
5: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1 மணி 1 நிமிடம். நேர்களை நீ கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி. இலக்கியம் பேசுவோம். கதையின் நாயகிகள். பங்கேற்பவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
3: நேயர்களே, கடந்த 8ஆம் தேதி கதையின் நாயகிகள் என்ற தலைப்பில் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்களுடன் உரையாடினோம். அந்த நிகழ்ச்சியின் 2ஆம் பகுதியை தற்போது கேட்கலாம். மேலை நாடுகளில் நடத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சி இது. அதை பற்றி நான் சொல்லிட்டு இதை ஆரம்பிக்கிறேன். நாமெல்லாம் ஒரு இடத்துக்கு போகணுன்னா ஒன்று கூகுள் மேப்பில் பார்ப்போம், இல்லை பக்கத்தில் இருக்கிற இடமா இருந்தால் நம்மளுக்கு எது குறுகிய வழியோ அதுதான் போவோம். சந்து பொந்து எதுவாக இருந்தாலும் உள்ளே போயிடுவோம், அதெல்லாம் கவலைப்பட மாட்டோம். ஆனால் பெண்கள் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அது பாதுகாப்பான இடமா அப்படின்னு முதல்ல பார்த்துட்டு, பாதுகாப்பான ஒரு மிக நீண்ட தூரமாக போகிற ஒரு பாதையை தான் தேர்ந்தெடுக்கிறாங்களாம். குறுகிய பாதை சில இது பாதுகாப்பு இல்லைனால ஆண்கள் கவலைப்படுறதுன்னு போயிடுவோம். குறுகிய பாதை தான் போடுவோம், ஒரு சைக்கிள் விளையாடா இருந்தால் போதும் நம்ம போயிடுவோம். ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது. அவங்க ஒரு இடத்துக்கு பாதுகாப்பாக போகணும்னு நினைக்கும் போது அது வந்து இதை விட 3 மடங்கு பெரிய ஒரு நீண்ட தூரமாக இருந்தாலும் அப்படி தான் போகிறாங்களாம். அப்போது இந்த சமூக கட்டமைப்பு வந்து இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது இங்கேன்னு கிடையாது, வெளிநாட்டில் இப்படி இருக்கும்போது இங்கே வந்து நம்ம ஊர்லேயும் அது இருக்க தான் செய்யுது. நம்ம உள்ளதை உள்ளபடி பேசிவிடுவோம், சரிங்களா? அப்போது இந்த பெண் பற்றிய கட்டமைப்பு புனைக்கதைகளில் எவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ளது? நான் சொன்ன ஒரு பெண்ணுனாலே பாலியல் ரீதியாக தான் அணுகிறாங்க, அவள் உடம்பு தான் வந்து அந்த கதைக்கான தேவையாக இருக்கிறது. அதாவது நம்ம ஒரு ஆண் வாழ்க்கையில் இழக்க எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சொத்து இழக்கலாம், குடும்பத்தை இழக்கலாம், அவனுடைய நற்பெயரை இழக்கலாம், இப்படி 1008 விஷயங்கள் இருந்தாலும் அவன் உடம்பை வைத்து அவனை யாரும் வந்து கேள்வி கேட்கறதில்ல.

0: ஆனால் பெண்ணுன்னு வரும்போது உடம்பு தான் முதல் கேள்வியாக முன்னாடி வந்து நிற்குது. அப்படி இருக்கும் இந்த கட்டமைப்பு புனைக்கதைகள் எப்படி இருக்குது உங்களுடைய பார்வையில்?
1: வேல்வித்தியின் ஒரு நாவல், எம்வி வெங்கட்ராமன் எழுதினார். நீங்க அதுல பாத்தீங்கன்னாக்கா கும்பகோணம் பக்கத்துல சௌராஷ்டிரர்கள் நெசவு தொழில் செய்யறவங்க அவங்களுடைய வாழ்க்கையை பேசுற ஒரு புதினம் தான் அந்த வேல்வித்திங்கிறது. அதுல பாத்தீங்கன்னா இப்போ இயல்பா நம்ம சொன்ன மாதிரி பெண்ணுன்னா ஒரு ஆணுடைய பார்வையில இப்போ கணவனை இழந்துட்டாலும் கைம்பண்ணா இருந்தாலும் அவங்க வந்து அப்படி வீட்டுக்குள்ள தான் இருந்துட்டு போயிடணும், அந்த விதவை குளத்துல வீட்டுக்குள்ள இருக்கணும், அடுத்த திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வை தான் ஆணுடைய பார்வை. ஆனால் இப்போ நீங்கள் அந்த இவருடைய நாவல் அம்மா வந்தாலே அப்போவே இருக்கிற விஷயத்தை பண்ணாரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது திருமணம் தாண்டிய ஒரு உறவா அப்படின்ற இல்லையா, அது வந்து கணவன் இருக்கும் பொழுது போகிறாங்க. அந்த வேல்வித்தையில் இன்னொரு நாவல்லையும் அதுதான், அந்த பள்ளிக்கொண்டபுரத்துலையும் அப்படி தான் நடக்குது. கணவன் இருக்கும்போது அந்த பெண்ணை வந்து இன்னொரு போகிறாங்க. ஆனால் இந்த நாவலில் பார்த்தோம்னாக்கா ஒரு இளம் பெண்ணு அவங்களுக்கு 22 வயசில் கணவன் இறந்துடுவாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாக்கா அவருடைய தோழியுடைய கணவனை கூட அவங்களுக்கு உறவு ஏற்படுது, காதல் வந்து ஏற்படுது. இப்போ அந்த விஷயத்தை வந்து இது வந்து சமூகத்துக்கு எதிரான ஒரு விஷயமாவோ அப்படி பார்க்காம அந்த பெண்ணுடைய மனநிலையிலிருந்து அந்த கதாபாத்திரத்தை வந்து அவர் வந்து உருவாக்கியிருப்பாரு. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தோம்னாக்கா கௌசலை, அந்த வேல்வித்தியினுடைய கதையில் வர்ற கதாநாயகி பேர் கௌசலை, அவங்க ரொம்ப ஒரு பாரம்பரியமான ஒரு பெண்ணாக இருப்பாங்க. கணவன்னா மனைவி தவிர வேற யாரும் பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அது மாதிரி என்கிற ஒரு சென்சிட்டிவான ஒன்று பெண்ணாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய தோழி பார்த்தோம்னாக்கா கணவன் இறந்துடுவாங்க, ஆனால் உடம்புல காமம் இருக்குது, அதை தனித்து கொள்வதற்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவள் தோழியுடைய கணவனை தான் தேர்ந்தெடுத்துக்கிறான். இந்த இவங்களுடைய உறவு தெரிய வரும்பொழுதும் அவளுடைய தோழி கௌசல்ல வந்து தற்கொலை பண்ணிப்பாங்க. அப்போ அவங்க வந்து 3 மாதம் கர்ப்பமாக இருப்பாங்க அந்த பெண்ணு. அப்போ அதையும் பொருட்படுத்தாமல் கை குழந்தை ஒன்று இருக்கும், அந்த குழந்தையோட கணவன் வந்து நமக்கு துரோகம் பண்ணிட்டான், நம்மளுடைய தோழி நம்பி தான் அவளை நம்ம வீட்டுக்குள்ளே நட்பாக பழகிட்டு இருந்தோம், கணவனோட பழக வச்சோம், ஒரு பணம் தேவைப்படும் போது அவன் வந்து உதவி பண்ணுவான், அதை கிட்ட இவ அதை அனுமதிப்பான். அவன் கணவன் வந்து வாங்க மாட்டான், உன் தோழிகிட்டலாம் அவன் தேவையில்லை வாங்க வேண்டான்னு சொல்லுவான். அவள் மனைவி தான் அதை கன்வின்ஸ் பண்ணி அந்த பணத்தை கடனை வாங்க வைப்பான். அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க என்ன பண்ணனா அவன் மனத்தில் ஒரு இறக்கத்தை உருவாக்கி தோழி இல்லாத நேரத்தில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிற மாதிரி ஒரு சூழலை வந்து உருவாக்கிடுவாங்க. அப்போது என்னென்னாக்கா இதை வந்து இன்னும் கூட ஒரு முற்போக்கான ஒரு திருமணம் செய்து வைக்கிற மாதிரியோ என்ன பண்ண வைக்கலாம், ஆனால் என்னென்ன நடைமுறைகள் இப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இயல்பான ஒரு போக்காக அதை காட்டுகிற தன்மை வந்திருக்கு. அது வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் தாண்டி மாதிரி யோசிச்சிருக்கலாமோ அப்படி, ஏன்னா 20 வயது பெண்ணு தான், அந்த பெண்ணுக்கு இன்னொரு திருமணம் செய்கிற மாதிரி கூட அந்த ஆசிரியர் நினைச்சிருந்தா ஏற்பாடு பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு இன்னொரு திருமணம் ஆனால் கூட ஒரு தொடர்பில் இருக்க மாதிரியான ஒரு இது கட்டமைப்பு பண்ணதுனால அதுவும் ஒரு நெருடலான ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி தான் அந்த தண்ணீர்லையும் அப்படி தான், அவர் ஆணால் பழிவாங்கப்பட்டு அவள் வந்து மறு திருமணம் செய்து கொள்ளாமே இருப்பான். இப்போ அது மாதிரி அப்போது வந்து ஆண்கள் வந்து அப்படி இருக்குமான்னு தெரியல, ஒரு ஆண் இணை இல்லாமல் இருந்தாக்கா அவனுக்கு இன்னொரு திருமணம் பண்ணி வச்சுருவாங்க. ஆண் எழுத்தாளர்களை செய்கிற வேலைன்னு நினைக்கிறேன் நான், இது ஒரு பெண் எழுத்தாளர் தான் அதுக்கான மாற்று என்ன இருந்திருக்குமோ இருக்கலாம்னு கூட நினைக்கிறேன்.
0: அவங்க
1: அவனுடைய பார்வையை இருந்தால் அது வேறு மாதிரி
0: வேறு மாதிரி இருந்திருக்கலாம்.
1: ஆமாம், அப்படின்ற மாதிரி இது ஒரு ஆணாதிக்க பார்வையாக கூட இருக்குமோ அப்படின்ற மாதிரி கூட இதெல்லாம் வந்து தோணுது.
0: நிச்சயமா அருமையா
1: சொன்னா, ஒரு ஆணுடைய பார்வையில பெண்ணுனா இப்படிதான் இருக்கணும், அது மாதிரி இருநூத்தி 2வது திருமணம் செய்து கொள்ளாமல் மறைமுகமும் ஒன்னா இன்னொரு உறவுல இருந்துக்கலாம்.
0: ஆமா, அதாவது பல விஷயங்கள் நம்ம பேசணும்னா நம்ம தாண்டி போது, இருந்தாலும் வந்து ஆணுடைய பார்வையில் பெண் இப்படிதான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பு வந்து இருக்கு. அந்த கட்டமைப்பை மீறும் போது அது வந்து ஆணும் சரி இந்த சமூகமும் சரி பெண்களும், ஆண் மட்டும் இல்ல பெண்களும் சேர்ந்து கூட்டாக தண்டிக்கிறது தான் வந்து நியதியா இருக்கு.
1: இன்னொன்று இந்த கடலோர கிராமத்தின் கதை, இதில் இந்த இதுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அதில் தோப்பில் முகமது இம்ரான் காலம் வந்து முதல் உலக போர் முடிந்த காலகட்டத்தில் நடந்தா சொல்லுவாங்க, இப்போ மாறி இருக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னாக்க அந்த இஸ்லாமிய பெண்களை அவங்களுடைய அனுமதியை கேட்காம வயதானவனுக்கும் வசதியாக இருந்தால் வயதானவனு கூட சின்ன பெண்களை திருமணம் பண்ணுறது, அது மாதிரி இன்னும் மனநலம் பாதிக்கப்பட்டவனு கூட வசதியானவன் வந்து திருமணம் பண்ணுறது, பெண்ணுடைய விருப்பமே கேட்காம அப்படிங்கிற மாதிரியான கதாபாத்திரம். அவர் வந்து ஒரு இஸ்லாமியர் தான்,
0: வேறவரனா
1: அதுல சந்தேகத்தோட பார்க்கலாம். தோப்பில் முகமது மூரானே ஒரு இஸ்லாமியரா இருக்கும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் அதுல வந்து வெளிப்படையா எழுதியிருப்பாரு. ஆனா அதுல பார்த்தா அந்த பெண்கள் வந்து சரி இப்படி கட்டி கொடுத்துட்டாங்களேன்றதுனால காலம் முழுக்க அங்கே இருக்க மாதிரி எல்லாம் இல்லை, ஒரு 3 கதாபாத்திரம் எல்லாம் வரும். அதுல அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா ஒருத்தர் வயசானவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, 1 வருஷத்துல இறந்து போயிடுவாரு. ஆனா அதுலயும் இதே மாதிரிதான், அப்போ சமூகத்துல அப்படி இருந்ததுன்னு தெரியல, இருந்திருக்கலாம் அவங்க கேட்டா அப்படி சொல்லலாம். வயதானவனுக்கு திருமணம் பண்ணுவாங்க, 1 வருஷத்துல இறந்து போயிடுவாங்க, அப்புறம் காலம் முழுக்க அந்த பெண்ணு வந்து விதவையாவே இருப்பாங்க. அப்போ 1 வருஷத்துல ஒரு குழந்தை வந்து உருவாக்கும், அந்த பெண்ணுக்கு அந்த பிறந்த குழந்தை அவன் வந்து கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவனா இருப்பான்.

0: உளவியல் வந்து அங்க இருக்கு. பெண்கள் வந்து மாதமா இருக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்ப இந்த பெண்ணை வயதான திருமணம் பண்ணிட்டாங்க, அவனுக்கு கர்ப்பமாகறாங்க, அப்ப அந்த ஒரு குழப்பம் வந்துருக்கும் இல்லையா, ஒரு வயசான திருமணம் பண்ணிட்டாங்கன்னு. அதனால பிறக்கிற குழந்தை வந்து மன வளர்ச்சி குன்றிய குழந்தையா பிறக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து அந்த இவர் வந்து காட்டியிருப்பார். அப்போ வந்து ஆண்களால் உருவாக்கப்படுற கட்டமைக்கப்படுற அந்த பெண்கள் வந்து அவங்க உடல் ரீதியாகவும் பாதிக்கப்படுறாங்க, அதுக்கடுத்த தலைமுறையும் பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியா அதில் வந்து நம்ம பார்க்கலாம் அந்த இதில். அதில் இன்னொரு ஆயிசா என்கிற ஒரு கதாபாத்திரம் வரும். அந்த பெண்ணுக்கு என்ன பண்ணா, பெண்ணுடைய விருப்பத்தை கேட்காமே கொஞ்சம் மனம் நலம் பாதித்திருக்கிற ஒரு பையனுக்கு திருமணம் பண்ணிடுவாங்க. ஒரே மாசத்துல அந்த பெண்ணு வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுல வந்து காலம் முழுக்க அமைதியாவே இருப்பான். அவங்க அத்தை பையன், ஏற்கனவே சொன்னமில்ல, வயதானவங்க திருமணம் பண்ணிட்டு கொஞ்சம் மனநலை குன்றிருக்கிற பையன், அவங்க அத்தை பையன் தான் அது, வீட்லயே இருப்பான். அந்த பொண்ணுக்கு அந்த பையன் மேல காதல் வருது ஆயிசான்ங்கிற பெண்ணுக்கு. ஒரு மாதத்திலேயே அவ திரும்ப வந்துட்டான், தனக்கு திருமணம் பண்ணவன் மனநலம் குன்றிருக்கிறான்றதுனால வீட்டுக்கு வந்துட்டான். அவன் வந்து ரொம்ப கொஞ்சம் இதுவா இருக்கிறான். இங்கேயே வந்தா இவன் எல்லா வேலையும் செய்வான், ஆனா கொஞ்சம் மந்த புத்தின்னு சொல்லுவாங்க. மனநலம் குன்றியும் கிடையாது, ஆனா மந்த புத்தி உள்ளவன். அவனை திருமணம் செய்யலாம் அப்படின்னு அவனுக்கு கால் நிக்கிறாங்க, ஆனா அப்பா வந்து ஏத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க, அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதனால அப்பா கிட்ட சொல்லவும் இல்லை, ஆனா ரெண்டு பேரும் காதலிக்கிறது அவங்களுக்கு மட்டும் சொல்லிக்கிறாங்க. அவன் என்ன பண்றனாக்கா, இங்க இருந்தா நம்மளால முன்னேற முடியாதுன்னு சொல்லிட்டு இலங்கைக்கு போயிடுவான் அந்த பையன். இப்ப இந்த பெண் என்ன பண்றானாக்கா, அப்பா காதல் ஏத்துக்க மாட்டாரு, அவனும் வெளிநாட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா என்ன பண்ணா, தற்கொலை வந்து பண்ணிப்பாங்க. வேற ஒரு திருமணம் பண்ணி வைக்கிற மாதிரியான ஒரு மனநிலை இந்த பெண் கதாபாத்திரங்களுக்கு அப்படி வந்து உருவாக்க மாட்டேன்றாங்க. அந்த வந்து போக்கு வந்து இருக்கு, யதார்த்தத்துல அப்படிதான் இருக்கு, சமூகம் அதை ஏத்துக்காது அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னாலும் தெரியல. இது மாதிரியான பெண்களுடைய கட்டமைப்புல மேல் மட்டத்துல இருக்கிற பெண்களா இருந்தாக்கா, டி ஜானகிராமன், நீல பத்மன் அப்படிங்களுடைய வர பெண்கள் திருமணத்துக்கு ஆனதுக்கு அப்புறமும் கூட வேற ஒரு தொடர்பு ஏற்படுற மாதிரி இருக்கு. இள வயது பெண்கள் கூட திருமண வாழ்க்கைக்கு இல்லாத ஒரு போக்கு தான் இந்த நாவல்களில் படைக்கப்பட்டிருக்கு.
1: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: ஆண் எழுத்தாளரின் பார்வையில் ஆணாதிக்க பார்வையில் எழுதுறதுனால பெண்களுக்கு என்ன தேவை என்று தெரியாமலே வந்து இதுதான் தேவைன்னு நினைச்சிட்டு எதிர்ப்பை சம்பாதித்து கஷ்டப்பட்டவர்களை நம்ம பார்த்திருக்கணும். ஒரு குறிப்பிட்ட எழுத்தாளர் குறிப்பிட்ட வகையான கதைகளை தான் எழுதுவார் அப்படின்னு அவரை வந்து பாலியல் எழுத்தாளர் என்று முத்திரை குத்தி விடுவார்களோன்ற ஒரு பயமும் இருந்திருக்கு.
1: ஆமா, இல்லன்னு நீங்க சொன்ன மாதிரி அனைகிராமன் அவங்க சமூகத்துல எதிர்ப்பு இருந்ததுன்னு சொல்றீங்க இல்லையா, அப்படி கூட அவங்களுக்கு எண்ணம் இருந்தா கூட இப்படி நம்ம கொஞ்சம் முற்போக்கா எழுதுனாக்கா நமக்கு பிரச்சனைகள் வரும் என்று கூட ஒதுங்கி இருக்கலாம். ரசூலுக்கு கவிதையில பேசினார் சொல்லிட்டு அவருக்கே பிரச்சனை வந்தது இல்லையா.
0: இந்த இடத்துல நம்ம வந்து முக்கியமா ஒருத்தர் ஜி நாகராஜன், அவரை நம்ம வந்து அப்படியே ஒதுக்கி விட்டு சொல்லிட்டோம். அவரு என்ன சொல்றாருன்னா, இதையெல்லாம் ஏன் எழுதுறேன்னு கேட்காதீங்க,
1: எப்படியும் இருக்கு
0: புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. அந்த மனநிலையோடவே நம்ம வந்து நவீன இலக்கியத்தையும் சரி எந்த இலக்கியத்தையும் அப்படியே அணுகுனாலே போதும்.
1: நீங்க ஜி நாகராஜனுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. என்னக்கா நீங்க இப்போத்திக்கு இந்த விலை மாதிரிகள் எல்லாம் விளிம்பு நிலையினர் சொல்றோம் இல்லையா, ஏன்னா அப்பவே நீங்க பாத்தீங்கன்னா அவங்களே கதாநாயகிகளை ஆக்கிதான் அவர் வந்து படிச்சிருப்பாரு. அது ரொம்ப பெரிய விஷயம்தான். இன்றைய காலகட்டத்துல ரொம்ப சாதாரணமா எழுதுறாங்க அதுல, ஆனா ஆரம்ப காலத்துல அது ரொம்ப பெரிய விஷயமா
0: எழுதுறது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னா தாண்டி வந்துட்டோம். முன்னே தேர்கள் நிறைய இருக்கிறாங்க, ஆனா அப்ப அது எழுதுனதுனாலே அவர் ஒதுக்கி வைக்கப்பட்டார், மோசமான ஒரு முத்திரை குத்தப்பட்டார். அவருடைய எழுத்துக்கள் ரொம்ப பெரிய அளவில் கிடையாது, அவர் படைப்புகள் கொஞ்சம் சிறிய அளவில் தான் உள்ளது. ஆனா அது எல்லாமே வந்து தொகுத்து புத்தகமா வெளிவந்திருக்கு, மக்கள் படிக்க வேண்டும் அப்படின்றத நம்மளுடைய ஆசை.
1: நல்லா இருக்கும் அந்த குறைத்தி முடுக்க, நல்லா இருக்கும். நாளை மற்றும் ஒரு நாளை
0: நாளை மட்டும்
1: அந்த நாள் சிறுகதைகளும் ஒன்றும் நல்லா இருக்கும். பாலியல் சார்ந்தன இருக்கு.

0: விஷயங்களை
1: டெர்லின் ஷர்ட்டும் பத்து மூளை வேட்டியும் வந்து அதுவும் அருமையா, ஓடிய கால்களும் நல்லா இருக்கும். அருமையான ஒரு எழுத்தாளர். அவருடைய எழுத்துக்களை பத்தி சென்ற வருடம் சாகித்ய அகாடமி விருது வென்ற சா தமிழ்ச்செல்வன் அவர்கள் தன்னுடைய நூலில் வந்து
0: அந்த நூலில் எழுதிருப்பாருங்களா? ஓ சரி சரி.
1: தமிழ் இலக்கியம்
0: 50 ஆண்டு சிறுகதை,
1: 50 ஆண்டு சிறுகதை தடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதுலேயும் நம்ம அது படித்த சிறுகதையில் வந்து பல எழுத்தாளர்கள் தெரிஞ்சிருக்கலாம். அடுத்த பகுதியும் வர இருக்கு.
0: இப்போ இந்த பின்னவெடுத்துன்னு சொன்னீங்க இல்லையா, அதில் தான் அந்த விளிம்பு நிலையை பற்றி மையப்படுத்துதுன்னு சொல்லுவாங்க.
1: ஆமாம்,
0: இப்போ அதில்
1: வந்து

0: நாவல்கள் ரஷ்ய எழுத்துலேருந்து தன்னுடைய தாக்கத்தை எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் இந்திய தமிழ் சூழலுக்கு அது கொண்டு வந்து எழுதினாரு. அது ஒரு காலத்தில் அழியாத காவியங்கள். ஆனால் ஜி நாகராஜன் எழுதுனது மற்றும் ஒரு வித்தியாசமான ஒரு தளம். அவர் வந்து ஒரு பாதையை போட்டு
1: இல்லை அப்போவே இல்லாத பாதையை போட்டு கொடுத்தாரு. அதாவது என்னன்னா அவங்க சூழலில் அவங்க அப்படி ஆயிட்டாங்க. அப்போ அதனால இங்கே அவங்களையும் மனிதாபிமானோட அணுகணும் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா?
0: ஆமாம்,
1: அதுதான் அதில் முக்கியமான விஷயம்.
0: சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் ஒரு மனுஷனை எப்படியான மாற்றுது.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம்.
0: மனிதன் பிறவியிலே நல்லவனோ கெட்டவனோ கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் தன்னுடைய கதைகளை கொண்டு போகிற ஒரு அருமையான ஒரு கதை, அருமையான ஒரு எழுத்தாளர். மகத்தானவனாவும் ஒரு பக்கம் இருக்கிறான் அப்படின்றது அவருடைய பொன்மொழிகள்ல ஒன்று. அது மாதிரி வாழ்க்கையில் முட்களில் விழுந்து நானே குருதி கொண்டிருக்கிறேன் அப்படின்ற ஷெல்லியோட வார்த்தைகளை அவர் வந்து இறுதி காலத்துல சொன்னார் அப்படின்றது பதியப்பட்டிருக்கு. வாழ்க்கை வாழ்வின் முட்களில் விழுந்து நானே குருதி கொட்டி கொண்டிருக்கிறேன். அதாவது அவரே போய் அவருடைய கஷ்டங்களை வந்து வர வச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்தில் சொல்லியிருப்பாரு. அவர் இறுதி காலத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அவருடைய ஆன்மா பிரிந்தது. நிறைய அவருக்கு வந்து தீய பழக்கங்கள் இருந்ததுனால அந்த மாதிரி ஒரு நிலைமை.
1: ஆனால் புகழ்பெற்ற கணித ஆசிரியராக சொல்லுவாங்க, டியூஷன்ல ரொம்ப
0: மிகப்பெரிய ஒரு ஆளுமை, நல்ல ஒரு திறமை உள்ளவர். ஆனால் ஒரே ஒரு விஷயம், சா தமிழ் செல்வனையும் அவருடைய இதை ஆரம்பிக்கும் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா ஜி நாகராஜன் பற்றி இவர் வாழ்க்கை ஒரு பாடமாக இருக்கட்டும் எல்லாருக்கும் அப்படின்னு.
1: ஓஹோ,
0: அது எழுத்தாளர்கள் மட்டும் இல்லை எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும். எக்ஸ்ட்ரீமாக இதுலேயும் போகாதீங்க, எல்லாத்துலேயும் வந்து மிதமாக இருங்க அப்படின்ற மாதிரி தான் அது வந்து ஒரு இதுவாக இருக்கும். ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: அடுத்த கேள்வி போகலாம் சார். இதுவும் வந்து முக்கியமானது தான். சங்க இலக்கியங்களே போவோமே, தலைவன் இருப்பான், தலைவி இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. தலைவன் பரத்தையர் வீட்டுக்கு போவான், எல்லாம் உண்டு. தலைவனுக்கு வந்து அங்கே கற்பு கிடையாது, தலைவிக்கு கற்பு உண்டு. இது அப்பவுமே ஆரம்பிச்சு.
1: ஆமாம்,
0: அது அப்படியே வருது. அப்படி இருக்கும்போது
1: அதே பரத்தமிழ் ஒழுக்கம்னு சொல்லுவாங்க.
0: ஆமாம் ஆமாம், ஒழுக்கம் வந்து ஆணுக்கு கற்பிக்கப்படாது, பெண் மட்டும்தான் ஒழுக்கமாக இருக்கணும். அதாவது அவனுடைய தலைவன் பிரிஞ்சு சென்றப்பறம் வாடி இருப்பாங்க, வரவருக்கு காத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தோழியர்கள் வந்து தூது செல்வாங்க, நற்றாய் வந்து புத்திமதி சொல்லுவா, எல்லாம் நடக்கும். ஆனால் ஆண் வந்து ஒரு பொருள் தேடி போகும்போது அவன் ஒரு தவறான பழக்கவழக்கங்கள் ஈடுபட்டாலும் அது வந்து பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒழுக்க நெறிமுறைகள் சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அப்படியே அந்த நவீன இலக்கியம் வரும்போது அதே தான் தொடருது. இப்போ பின்ன விண்ணத்து இலக்கியத்தில் நம்ம பேசுகிற மாதிரி மாறுது. இதில் மரபு மீறிய பெண்கள் பற்றி புதினங்களை எப்படி சித்தரிக்கிறாங்க?
1: அதுதான் நம்ம சொன்னது. இப்போ அலங்காரத்தம்மாள் அந்த கதாபாத்திரம் தான் அதுல. ஆனா நீங்க அது சொல்லும் போது நமக்கே ஒரு சமாதானம் ஆகுற மாதிரி அந்த கட்டமைப்பு வந்து உருவாக்கப்படுது அப்படிங்கறத அந்த இதுலயும். இப்ப இதுலயும் பள்ளிகுண்டபுரத்துலயும் காத்தியாயினி என்கிற பெண்ணும் கூட திருமண உருவ மீறின தொடர்புல இருந்தாலும் அதுக்கான காரணமும் அந்த நாவல்லே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரியான விஷயங்களை தான் இதுல அந்த மரபு மீற பெண்கள் அவங்களா அதை விரும்பி வந்து எடுத்துக்கல. கணவன் கிட்ட அந்த குடும்பம் சார்ந்த சில கட்டுப்பாடுகள் இருக்கு அல்லது போதாமைகள் இருக்கு.
0: ஆனா ஏன் மரபு பெரிய ஆண்கள் அப்படின்ற நம்ம ஒரு இடத்துல சிந்திக்கல.
1: இதுதான் நமக்கு நம்ம மூளையிலயும்
0: மரபுன்றது பெண் மட்டுமா மீற முடியும், ஆணும் மீறலாம் இல்ல.
1: நம்மளையும் மீறி நம்ம மூளைக்குள்ள இந்த ஆண் வயப்பட்ட சிந்தனைங்கிறது அதுதான். ஆமா,
0: இது வந்து சிந்தனைக்குள்ளே அதை விட்டுருவோம்.
1: நீங்க சொன்ன மாதிரி ஆண் என்பது நப்புல இருந்து இது வந்து அவனுக்கானது இல்ல. ஆண் பெண் உறவுகளும் ஒழுக்கம் ஒருவனுக்கு ஒருத்தி என்பது ஒருவனுக்கு ஒருத்தி இல்ல, ஒருத்திக்குதான் ஒருவன்.
0: ஒருத்தலைவனுக்கு
1: தான் காம கெழுத்தியா இருக்கணும்.
0: அதேதான்.

0: அப்போ ரொம்ப நுட்பமா வச்சிருக்கானுங்க பாருங்க இந்த விஷயத்த.
1: கொஞ்சம் வந்து ஆண்களோட பார்வையிலிருந்து விலகியே இதை பார்ப்போம்.
2: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: சார், அடுத்தது பெண் விடுதலை வலியுறுத்துற வகையில கதையின் நாயகிகள் படைக்கப்படுறாங்களா? பெண் விடுதலைனா எந்ததான் பெண் விடுதலை? உடல் சார்ந்தது பெண் விடுதலையா, மனம் சார்ந்ததா, இல்ல பொருளியல் சார்ந்ததா? எந்த வகையில வந்து இந்த பெண் விடுதலைய இந்த கதையின் நாயகிகள் சொல்றாங்க?
1: ஒன்று பொருளாதாரம் சார்ந்த விடுதலை தான் முக்கியமான விடுதலையாக இருக்கும். நீங்கள் பொருளாதாரம் இல்லாமல் இருந்தால் பெண் வந்து எப்பயுமே அடிமையாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு அடிப்படையான ஒரு புரிதல். பொருளாதாரம் இல்லாமல் என்னதான் படிச்சிருந்தாலும் என்னதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக தண்ணீர் அடையலாம் பெண்ணுக்கு வந்து ஆணுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும் அப்படின்னு தான் யதார்த்தமான ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் இதில் என்னன்னாக்கா, நமக்கு இதில் திருமண உறவு சார்ந்தம் கூட, இப்போ பெண் விடுதலைன்னு சொன்னாக்கா வயது வந்த பெண்ணு தனக்கான இணையை ஆணு எப்படி தேர்ந்தெடுக்கிறானோ அதே மாதிரி பெண்ணு தேர்ந்தெடுக்கணும் அந்த உரிமை இருக்குது இல்லையா? அது சில அந்த அளவுக்கு இன்னும் பெரிய அளவுல வரல.
0: அம்பையவர்களோட ஒரு கதையில கூட வந்து கணவனை இழந்த வயதான ஒரு பெண் வந்து தன்னோட இணைய வந்து அவங்க தேடிக்குவாங்க. அவரும் ஒரு அவங்களோட வயது உள்ளதான், ஆனா அவங்களோட பிள்ளைகள் அதை வந்து சந்தேகமா பார்த்து அதை வந்து நடக்க கூடாதுன்னு நினைச்சு அவங்க வந்து இது பண்ணுவாங்க. உங்களோட சொத்துக்காக தான் அவர் வராரு அப்படின்னு வந்து பேசுவாங்க. அது மாதிரி ஆணா இருந்தா இப்படி ஒரு பார்வை, பெண்ணா இருந்தா இப்படி பார்வை அப்படின்ட்டு இருக்கு. நிச்சயமா
1: அதில் போராடக்கூடிய பெண்களும் அம்பைதில் ஒரு கதையில் வந்திருக்கும். தீவிரமாக போராடுகின்ற ஒரு பெண்ணை பொதுவான சமூக விடுதலை என்பது பெண் விடுதலையும் உள்ளடக்கியது தான் அப்படின்ற என்கிற அர்த்தத்தில் அந்த பொண்ணு சமூக போராட்டத்திலே தீவிரமாக கலந்துக்கிற ஒரு கதாபாத்திரம் கொண்ட ஒரு கதையை வந்து அம்பை வந்து எழுதியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ஜெயந்தன் கதையிலும் ஒரு கதை இருக்கும். ஒரு பெண்ணை வந்து ஏற்கனவே இப்போ கொஞ்சம் இளம் பெண்கள் வீறு கொண்டு வீரமா தைரியமா போராடுறாங்க இல்லையா, அது மாதிரியான கதாபாத்திரங்கள்ல அவங்க எழுதி வச்சிருப்பாங்க. பெண் விடுதலை உள்ளடக்கிய கதாபாத்திரங்கள்லாம் வந்திருக்கு, ஆனா ரொம்ப அதிக அளவுல வந்து வரல.
0: பெண் விடுதலைன்றது பொருளாதார விடுதலை தான் முதல் விடுதலை. அதுல இருந்து மற்ற விடுதலைகள்லாம்
1: விடுதலை இருந்தா அவங்க மற்றது எல்லாமே திருமணம் எல்லாம் அவங்கள முடிவு பண்ணிப்பாங்க தானே. பொருளாதாரம் இருந்தாலும் அவங்க எல்லா விடுதலையும் அவங்க அவங்களுக்கு சாத்தியமாகும்.
0: கதைகள்ல வந்து நல்ல ஒரு முற்போக்கான விஷயங்கள் சொன்னாலும் நடைமுறையிலும் பாத்தீங்கன்னா நிறைய பேர், நிறைய எல்லாருமே நான் சொல்லுவேன், எல்லாருமே பெண் குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும். அவங்களுடைய காரணங்கள் வேற இருக்கலாம், நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமா இருக்கலாம், இல்லை நல்ல ஒரு வேலைக்கு போய் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு இருக்கலாம்னா பெண் குழந்தைகளை படிக்க வைக்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் எல்லா பெற்றோர்களையும்
1: இருக்கு. இருக்கு கண்டிப்பா.
0: ஒருத்தர் கூட வந்து பொம்பளை பிள்ளை தானே இவ்வளவு போதும்,
1: முன்னே இருந்து காலம் இல்லை, பெண்கள்
0: எந்த படிப்பு வேணா படி, எந்த பதவிக்கு வேணா போ நீ அப்படின்ற ஒரு ஊக்கப்படுத்துற ஒரு சமூகமாகவும் ஒரு பெற்றோர்களாகவும் இந்திய பெற்றோர்கள் இருக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு ஒரு கூடுதலான ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு செய்தி.
1: கண்டிப்பாக. ஆனால் இதே நேரத்தில் நீங்கள் இந்த உணர்வு சார்ந்த விஷயங்கள்லையும் அவங்களுக்கு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும்பொழுது குடும்பம் சார்ந்த கட்டுப்பாடுகள் இருக்குமோ அது மீறுகின்ற தன்மையிலையும் கதாபாத்திரங்களை படைக்கப்பட்டிருக்கு.
0: அருமையாக சொன்னீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: FM 102.4 இங்க எல்லாமே தோழி.
1: நேயர்களே, கவிஞர் யாழினி முனுசாமி அவர்களுடன் இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் கதையின் நாயகிகள் என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிறுகதைன்னு வரும்போது குறிப்பிட்ட அளவுக்குள்ள முடிச்சிடணும், இல்லாட்டி அது ஒரு சிறு புதினமாயிடும். அதுவே ஒரு புதினம்னு வரும்போது அதுல வந்து ஒரே கதாபாத்திரத்தை எவ்வளவு வேணா நம்ம வந்து நியாயப்படுத்தலாம், அதை தூக்கி நிறுத்தலாம், இல்லை வந்து நம்ம தூக்கி போட்டு மிதிக்கலாம், என்னவெல்லாம் செய்யலாம். அப்படின்ற பட்சத்துல ஒரு சிறுகதையில வந்து வர்ற கதையின் நாயகிக்கும் ஒரு புதினத்தில் வர்ற கதையின் நாயகிக்கும் வந்து பெரிய மாறுபாடுகள் இருக்கா, இல்லாட்டி வந்து சிறுகதையிலே வந்து அந்த நாயகியை எவ்வளோனா உயர்த்தி காட்டி பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
2: இல்லை, அதனுடைய வரையறை வந்து ரொம்ப குறைவானது தான். சிறுகதையில் வந்து ரொம்ப குறைவானது. நீங்கள் ஒரு நாவல்னு சொன்னாக்க நீங்கள் தொடக்க காலத்திலிருந்து அவங்களுடைய கடைசி வரைக்கும் அந்திம காலம் வரைக்கும் நம்ம கொண்டுட்டு பார்க்க முடியும்.
1: சிறுகதை வாழ்க்கையை பார்த்தோம்,
2: அவர் வாழ்க்கையை வந்து காட்ட முடியும். அப்போ அதில் அவங்களுடைய அனைத்து குணங்களையும் அதில் நம்ம சித்தரிக்க முடியும் இல்லையா? சிறுகதையில் அது மாதிரி முடியாது. ஒரு ஏதாச்சும் ஒரு மையப்படுத்தி மட்டும் தான். நம்ம புதுமைத்தனுடைய கதையில் பொன்னகரம் கதையில் வரும் இல்லையா, அதில் அம்மாள் அப்படிங்கிறத அந்த கதையை பார்த்துருவோம். ஒரு ரெண்டரை பக்கம் மட்டும் தான் அந்த கதை இருக்கும், அதிகபட்சம் அவ்வளோதான். அதுல என்னக்கா, நீங்க கற்பனா கணவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாம இருக்கணும் அப்படிங்கறது நம்ம தமிழ் சமூகத்துல பெண்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடு. அவங்க என்னன்னாக்க, கணவன் வந்து இந்த ஜட்கா ஓட்டுற வண்டி, குதிரை வண்டி ஓட்டுனா இருப்போம், குடிச்சிட்டு இருக்கும்போது குதிரை தாறுமாறா ஓடி விபத்தாயிடும், வீட்டுல இருப்போம். கஞ்சியை காய்ச்சி கொடுத்து கூட அவனுக்கு கிடையாது. கஞ்சி குடிக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம், ஆனா அந்த கஞ்சி செஞ்சு கொடுக்கறது கூட மனைவி கிட்ட பணம் கிடையாது. இப்ப அதனால அவன் என்னக்கா, இருட்டு பகுதியில ஒதுங்கி இன்னொருத்தரோட சேர்ந்து இருந்துட்டு அந்த காசை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கஞ்சா காய்ச்சி கொடுப்பான். அந்த கடைசியா புதுமை பத்தினது கற்பு கற்பு என்கிறீங்களே, இதுதான்டா.

0: கற்பு இதுதான்
1: பொன்னகரம். பொருளியல் தான் வந்து ஆதாரம்.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா.
1: மன ஆசைகளோ வந்து இல்ல ஒரு இயலாமே ஒரு பொருளா வராம பொருளியல் தான். அது மாதிரி திரிபுரம் என்ற கதையில அதே மாதிரிதான். அவங்க வந்து ஒரு வெளியூர்ல இருந்து பஞ்சம்பிள்ளைக்கு வருவாங்க. இது வந்து எதுவுமே வழி இல்லாம வந்து ஒரு தவறான ஒரு பாதைக்கு போக வேண்டிய நிலைமைக்கு ஒரு அம்மாவும் பொண்ணு தள்ளப்படுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த கதை போகும். அதுவும் பொருளியல் தான். அது புதுமைப்பித்தன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இனிமையாகவும் வாழ வேண்டியது சோவிருத்தாச்சலம் என்ற இயற்பெயர் கொண்ட அவர், அவருடைய தந்தை தாசில்தார். இலக்கிய ஆர்வத்துல அவருடைய பேச்சை கேளாம வந்ததுனால அவர் வந்து பகிஷ்காரம் பண்ணிட்டார் வேண்டாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் மனைவியோடு ரொம்ப கஷ்டப்பட்டது. மனைவி திருவனந்தபுரத்தில் இருப்பாங்க, இவர் வந்து இங்கே இருப்பார். அப்புறம் ஒரு படம் எடுக்கிற கம்பெனி பின்னாடி போய் பூனேல விட போய் கஷ்டப்பட்டு வந்தார். அப்போதான் அவருக்கு உடம்புலாம் சரியில்லாமல் போனது. ஸோ ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு தான் அவர் வந்து எழுதும். அவர் மனைவிக்கு எழுதின கடிதங்கள்லாம் ரொம்ப பிரபலம். ஆசை முத்தங்களோடு தான் அப்படின்னு
0: ஆரம்பிப்பார்.
1: அந்த காலத்தில் வந்து ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்பணும். அப்படி அனுப்பும்போது ஸ்டாம்ப் பணம் இல்லைன்னா அவங்க மனைவியே அங்கே கொடுக்குற மாதிரி இருக்குமா, அந்த அளவுக்கு அவர் கஷ்டம். அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் வந்து இருந்திருக்காரு. அவர் பட்ட அந்த வறுமை அந்த கஷ்டம் தான் அவருடைய எல்லா கதைகள்லையும் வருது. அவருடைய எல்லா கதைகள்லையும் வந்து ஒரு மரபு மீறல் நடக்குது அப்படின்னா, ஒரு பெண் சார்ந்த வகையில் ஒரு மரபு மீறல் நடக்குதுன்னா அதற்கு வந்து ஆசை வந்து ஒரு அடிப்படையாக அவர் வைக்கல. அவர் வச்சதெல்லாம் வந்து பொருளியல் தான், பொருள் இல்லை அப்படின்றதான் ஒரே ஒரு அடிப்படையாக வச்சு அவர் கொண்டு போயிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி பொருள் ஈட்டுவது தான் வந்து பெண்களுக்கு
0: கல்வியும் பொருளும்.
1: சூழல்ல வந்து கல்வி வந்து ஒரு
0: அடிப்படையான
1: இருந்தாதான் பொருள் அடுத்தது. நம்ம சொல்லலாம் சினிமால போய் ஜெயிச்சிட்டாங்க, சமூக வலைத்தளங்கள் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஜெயிச்ச ஒருத்தருக்கு தோற்ற ஒரு 100,000 பேர் பின்னாடி இருக்கிறாங்க. நீங்க அப்படி தோற்றாலுமே உங்களுக்கு வந்து ஒரு வலை போல வந்து உங்களை காப்பாற்றுறது இந்த கல்வி தான். அது வந்து பெண்களும் சரி ஆண்களும் சரி எல்லாரும் எடுத்து பண்ணணும். பொதுவான கருத்துனால இந்த நிகழ்ச்சி மூலமா இன்னொரு முறை அது நம்ம வந்து வலியுறுத்திடலாம். நீங்க இருக்கும்போது அதே சொல்லிடுறேன்.
0: சரி,
1: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நம்முடைய நிகழ்ச்சியின் நிறைவாக நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசினாலும் இன்னும் கொஞ்சம் விலாவரியா உங்ககிட்ட இருந்து ஒரு பதிலை வாங்குவோம். தொடக்க கால பெண் கதை மாந்தர்களுக்கும் இன்றைய பெண் கதை மாந்தர்களுக்கும் வேறுபாடு என்ன? நான் சொல்றது குளத்தங்கரத்து அரச மரம் வரைக்கும் போயிடலாம். அதுல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா பெண் கதை மாந்தர்கள் வடிவமைப்பு எப்படி வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, எப்படி மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்று இருக்கிற போக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான போக்கு ஏதாவது மாற்ற தேவை நினைக்கிறீங்களா?
1: இல்ல கண்டிப்பா மாறி இருக்கு. நான் ஆரம்ப காலத்துல பெண்கள்ல நீங்க அப்போ சொன்ன மாதிரி இப்ப கணவன் இறந்துட்டாக்கா அப்படியே குழந்தையில திருமணம் நடந்து கணவன் இறந்துட்டா கூட அப்படியே இருக்கிற போக்குல ஆரம்ப கதைகள் இருந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் பி எஸ் ராமையாவில பாத்தீங்கன்னாக்கா நீங்க இந்த மறுமணத்தை வந்து அவரே ஆதரிச்சிருப்பாரு. இப்ப அந்த போக்கு முதல்ல எதிர்ப்பு இருந்த போக்கு, அதாவது கணவன் இறந்துட்டு அப்படி கைம்பண்ணாவே இருக்கிறது. குழந்தையில இருந்து திருமணம் ஆனா கூட கணவன் இறந்துட்டாலும் அந்த பெண்ணை கடைசி வரைக்கும் கைம்பண்ணாவே இருக்கிறது. அந்த போக்குக்கு எதிரான நிலைப்பாடு தான் பி எஸ் ராமாயது ஒரு கதை இருக்கு, மனமும் மனமும்னு சொல்லிட்டு. அதாவது ரெண்டு சீனா மூணு சீனா வந்து அந்த கதைக்கு வந்து ஆனந்த விடல போட்டி நடத்தினாங்க. ஆனா அந்த கதைக்கு வந்து பரிசு கொடுக்கல. ஏன்னா அந்த காலகட்டத்துல மறுமணத்தை ஆதரிச்ச ஒரு கதை அது. அதனால நடுவர் கோவில் இருந்தவங்க இந்த கதையை வந்து ஏத்துக்க மனசு இல்லாம அதை வந்து நிராகரிச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த போட்டியில பரிசு வாங்கினவர் யாருன்னு அறியப்படல. புறக்கணிக்கப்பட்ட பி எஸ் ராமையா தான் பின்னாடி வந்து ஒரு பெரிய சிறுகதை ஆசிரியராகவும் ஒரு இலக்கியவாதியாகவும் வரலாற்றுல வந்து நிலை பெற்றிருக்கிற. அப்ப என்னன்னாக்கா அந்த முற்போக்கான சிந்தனை வந்து அவருடைய காலகட்டத்திலே வந்து வந்திருக்கு. அதுக்கு பின்னாடி சிலது ரொம்ப யதார்த்தமா எழுதுன்றதுனால சில விஷயங்கள் வந்து இதோட அப்படியே விட்டுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த இது அதையும் மாறி இன்னும் போகும்பொழுது இன்னும் பெண்ணுடைய பார்வையில அவங்க அதிகமா எழுதும்போது அந்த மாற்றங்கள் இன்னும் அதிகமா வரும்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப இப்ப தீவிரமான போக்குகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த தீவிரமான போக்கு இன்றைய பெண்கள் எழுதும் பொழுதும் நமக்கு அதிர்ச்சி தரக்கூடிய கதைகள் எல்லாம் அவங்க எழுத வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய பார்வையில
0: இன்றைக்கு நமக்கு அதிர்ச்சி ஒரு சாதாரண
1: விஷயம் ஆகும். நீங்க முன்னாடி எல்லாம் இந்த சில விஷயங்கள் எல்லாம் வெளிப்படையா பேச முடியாதுலாம் இப்ப வெளிப்படையா பேசுறாங்க. இப்போ போராட்டங்கள் எல்லாம் பண்றாங்க இல்லையா,
0: பேச இலக்கியமா இருக்கு. அதனால
1: பேச பொருளை பேசுற
0: பொருளை பேசுறது
1: ஆமா, அந்த இதுவெல்லாம் வந்து என்ன அதுல இப்போ இந்த ஓரின சேர்க்கையாளர்கள் அவங்கள பற்றியான விஷயங்களா இருக்கட்டும், அது மாதிரி பல விஷயங்களும் முன்னாடி பேச தயங்கின விஷயங்கள்லாம் இப்ப அந்த படைப்புகளை வந்து பேசுறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம்.
0: விளிம்பு நிலையில இருக்கிறது அந்த
1: ஆமா
0: கட்டமைக்கப்பட்ட ஒரு சமுதாயத்துல வெளியில இருக்கவங்களை பத்தியும் பேசுறதுக்கு இன்னைக்கு பல எழுத்துக்கள்
1: வந்துருச்சு.
0: அது மேலை நாடுகள்ல முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு.
1: திருநங்கைகளை பற்றியான எழுத்துக்களும் இப்ப நிறைய வந்துட்டு இருக்கு,
0: நிறைய வருது, நிறைய வருது. ஒரு ஆரோக்கியமான போக்கு அப்படின்னு
1: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா சமூகத்துல ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்கள் விளிம்பு நிலையில இருக்கிறவங்க அவங்களுடைய இது இல்ல அவங்களுடைய பிரச்சனைகள் அப்பதான் எல்லாருக்கும் தெரியும். அப்ப புரிந்து கொண்டாதானே அவங்கள கொஞ்சம் கருணையோட நடத்த முடியும் இல்லையா?
0: ஆமா,
1: முன்னாடி திருநங்கைகள் நடத்தப்பட்ட விஷயத்துக்கும் இப்போ அவங்க நடத்தப்பட்ட விஷயத்துக்கும் எவ்வளவு இருக்குது,
0: நிறைய மாற்றம் இருக்கு. தமிழ் சமூகத்துல மாற்றம் இருக்கு.
1: ஆமா ஆமா,
0: வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு மாற்றம். நம்ம யாரையும் வந்து இந்த சமூகத்துல வந்து கைவிட்டுட்டு போக மாட்டோம்,
1: கேள்விக்குரிய
0: நீங்கள் வந்து எந்த ஒரு முறைமைகளும் வராமல் எந்த ஒரு கட்டமைப்புகளும் வராமல் வெளியில் நிற்கும் ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் 100 பேர் ஒரே மாதிரி இருந்தாலும் நான் ஒரு ஆள் வித்தியாசமான ஆளா இருந்தா கூட அவங்கள வந்து நம்ம வந்து அரவணைச்சு நம்மளோட கூப்பிட்டு போகன்றதா நம்மளுடைய இதுவா இருக்கு.
1: போராட்ட காலங்களில் பெண்கள் வந்து அதிகம் போராட்டத்துல வராங்க. அது இல்லாம தொடர்ச்சி பெண்களுக்கான அமைப்புகள்

0: பெண்கள் வந்து போராடுறாங்க. இப்போ அவங்க போன்ற ஆட்கள் கதை எழுத வந்தாங்கன்னு சொன்னாக்கா பெண்கள் தான் முக்கியமான கதாநாயகி யாரில் இருப்பாங்க. இப்போ ஆணுக்கு தலைமை, இப்போ ஹீரோன்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல பெண்ணு வைத்து எழுதப்படக்கூடிய படைப்புகளும் எதிர்காலத்தில் நிறைய வரும்னு நினைக்கிறேன். அதாவது ஆண் இரண்டாம் பட்சமாகவும் பெண்ணு தான் ரொம்ப முக்கியமான ஒரு நிலையில் இருக்கிற மாதிரியான கதாபாத்திரம் வரும். அப்படி நிறைய போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு, பெண் தலைமையில நிறைய போராட்டங்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டது.
1: ஒரு அருமையான நிகழ்ச்சியில் நம்ம உரையாடி இருக்கோம். உங்களுடைய கல்வி பணிகளில் இருந்து சிறிது ஓய்வு எடுத்து ஒரு நாளை எங்களுக்கு ஒதுக்கி எங்களுடைய ஒளிப்பதிவு கூடத்திற்கு வந்து ஆகாஷவாணி நேயர்களுக்காக ஒரு அருமையான நிகழ்ச்சியை அமைச்சு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு மிக்க நன்றி.
0: ரொம்ப முக்கியமான நாவல்கள், அதனுடைய கதை மாந்திரில கூட மறுபடியும் அவங்களா கூட நான் உரையாடினேன், அவங்கள பற்றி நான் தெரிஞ்சுக்க வாய்ப்பு தந்தீங்க, அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி.
2: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். கதையின் நாயகிகள் பங்கேற்றவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள், உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: நேயர்களே,

நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக விசுவாசம் திரைப்படத்தில் வந்து ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அர்ஜி ஆனந்த்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, நேரம் சரியா 2:01 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ். ரெயின்போ மெலடிஸில் அடுத்த 1 மணி நேரங்களுக்கு இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறோம். அந்த விதத்தில் நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாக மைதிலி என்னை காதலி திரைப்படத்தில் நான் பாடல காத்திருக்கு. இணைந்திருப்போம் நேர்களே.

எஸ் நீங்க கெஸ்ட் பண்ண பாட்டு தான் இருக்காது மூடுபணி படத்துல இருந்து பாடல் இதோ

ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. 2:12 தொடக்கூடிய தருணத்தில் எஸ் அடுத்ததாக வரக்கூடிய பாட்டு நம்ம எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு மற்றொரு சூப்பர் டூப்பர் ஹிட் 80s வந்த ஒரு பாட்டுன்னு சொல்லலாம். 100வது நாள் படத்துக்காக தான் அந்த பாடலில் காத்திருக்கு. இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

புலமை பெற்ற அவருடைய அற்புதமானவர்கள் அந்த பாடலை கேட்டு முடித்தோம். எஸ் ஜானகி அவர்களும் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களும் ரெண்டு பேருமே அற்புதமாக அந்த பாடலை பாடியிருப்பாங்க இளையராஜாவுடைய இசையமைப்பில். அடுத்ததாக வரக்கூடிய பாடலும் வந்து எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு பாடலாக இருக்கும். கேஜே யேசுதாஸ் மற்றும் ஜென்சியினுடைய குரலில் பஞ்சு அருணாச்சலம் வரிகளில் இளையராஜா அவர்கள் இசையமைப்பில் உருவான பாடல் இதோ நமக்காக.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

ரெயின்போ எஃப்எம் 101.4 நல்ல ரெயின்போ மெலடிஸ் கேட்டுருக்கீங்க. இதமான பாடல்களை இந்த மதிய வழியில் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் நிழல்கள் படத்திலிருந்து வரக்கூடிய பாடல். இது வெயில் அடிக்கக்கூடிய நேரமாக இருந்தாலும் வரக்கூடிய ஒரு பொழுதை வந்து ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு பாடல். வைரமுத்து வரிகளில் இளையராஜாவோட இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியோட குரலில் இந்த பாடல் ஒலிக்க காத்திருக்கு. இணைந்திருப்போம் நேர்களே.

காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு, ரொம்ப அற்புதமான வரிகள் வைரமுத்து அவர்கள் எழுதியிருப்பார். சிகரம் படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டு முடித்தோம் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய இசையமைப்பில். அடுத்ததாக ஒலிக்கக்கூடிய பாடல் காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து வைரமுத்து அவர்கள் இளையராஜாவுடைய இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல் இதுவும்.

தஜனு தஜனு ததிமி ததிமி தகதித்தாம் தகதாம் தகதாம் தத்தரித்த ஜனு தகததித்த ஜனு தத்ததிம் தகததிம் தஜம் தஜம் தத்திக்ரகதா தகதிமி தத்தத்ததிந்த தத்ததிந்த தகஜனுதா தத்தஜம் தி தத்தஜம் தத்தி தத்தஜம் தஜம் தஜம் த தக்கிட்டத்தாம் தக்கத்தாம் தக்கம் தகிர்தாம் தஜம் தஜம் தஜம் தஜம் தகிர்தாம் தக்கத்திமி தகிர்தாம்.

0: எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூளு.
1: இதமான பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க உங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில். அடுத்த அவளிக்கக்கூடிய பாடல் கடல் மீன்கள் திரைப்படத்திலிருந்து, நம்ம எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு பாடல். கேட்டு ரசிப்போம் நேயர்களே.

0: 101.4 இங்க எல்லாமே சமதூளு.
1: ரெயின்போ மெலடிஸ் கேட்டுருக்கீங்க, உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 2:42 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக அளிக்கக்கூடிய பாடல் எனக்காக காத்திரு திரைப்படத்திலிருந்து தீபன் சக்கரவர்த்தி எஸ் ஜானகி குரலில் கங்கை மரன் வரிகளில் இளையராஜாவோட இசையமைப்பில் உருவான பாடல். இணைந்திருப்போம், இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ.

ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 104 கேட்டுட்ருக்கீங்க. 2:53 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலாக கழுகு திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பஞ்சு அருணாச்சலம் அருகில் இளையராஜாவுடைய சேமிப்பில் பாடல் ஒலிக்க காதற்கு இணைந்திருப்போம் நேர்களே.

ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் ஒழித்த எல்லா பாடல்களும் உங்களுக்கு பிடித்தமான வகையில் அமைஞ்சிருக்கின்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து இப்போதைக்கு விடைபெறுவது நான் உங்கள் ராகுல். மறுபடியும் உங்கள் எல்லாரையும் 3 மணி 2 நிமிஷத்துக்கு அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் சந்திக்க காத்திருக்கேன். அதுவரை இணைந்திருப்போம் நேர்களே.

0: மழை தொழில் உயிர் தொழில்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட உயிருக்கு இணையான மழை நீரை வீணாக்காமல் நாம சேமிக்க வேண்டும். எப்படி சேமிக்கலாம்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மழை நீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக மழை நீரை சேமித்தல், உபரி நீரை வீணாக்காமல் தோட்டத்திற்கு பயன்படுத்துதல் போன்ற சேமிப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். வாங்க, வளமான எதிர்காலத்தை ஒன்றாக உருவாக்கலாம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: எனங்க நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
3: சொம்பி இல்லாமணி, என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவெல்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதி

அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 3 மணி, நீ கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையாக சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் புதுதில்லியில் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. சட்டப்பேரவை நிகழ்வுகளின் போது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட பகுதிகளை ரீல்ஸாக வெளியிடுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் எச்சரித்துள்ளார். தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த திரு தங்கராஜ் மற்றும் திருமதி அமுதாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நூல் கொள்முதல் செய்யப்பட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் கைத்தறி வேட்டி உற்பத்தி தொடங்கியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். மீன்வளத்துறையின் புதுப்பிக்கப்பட்ட இணையதள சேவையை மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தொடங்கி வைத்தார். விருதுநகர் பாப்பாக்குடி ஊராட்சியில் மகளிருக்கு ஆடுகள் வழங்கும் திட்டத்தை மாநில அமைச்சர்கள் செல்வி கீர்த்தனா மற்றும் திருமதி ஜெகதீஸ்வரி தொடங்கி வைத்தனர். திமுக செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லேவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மான்சி லேத்தர் வெள்ளிப்பதக்கத்தையும் கோமல் மற்றும் தன்மி மக்தும் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். கான்கன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, நேரம் சரியா 3:03 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 அறிவோம் ரசிப்போம். அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் ராகுல். இன்றைய அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பு இருக்கும் அப்படின்னு பலருக்கும் ஒரு ஆர்வம் இருந்திருக்கும். எஸ், அதே ஆர்வத்தோடு தான் நானும் இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். இன்றைய தலைப்பு பார்த்திங்கன்னா வாகு பனிமலையினுடைய பாரம்பரியத்தை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கடந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள், குறிப்பிட்டு சொல்லணும்னா 136வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வழக்கம் போல் நாட்டு மக்கள்கிட்ட பல்வேறு தகவல்களை வந்து மனம் திறந்து பகிர்ந்துட்டார். அப்போது நம்ம நாட்டு இளைஞர்களுக்கும் அவருடைய திறன்களுக்கும் எவ்வளவு மதிப்பு இருக்குது, அந்த திறன்களை எப்படி மேம்படுத்துறதில் அல்லது அந்த திறன்களை எப்படி வெளிக்காட்டுறதில் நம்முடைய பாரத இளைஞர்கள் வந்து முயற்சி பண்ணுறாங்க அப்படின்றத

வெகுவாக பாராட்டி பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த வாகு பனிமலையினுடைய பாரம்பரியத்தை பற்றியும் குறிப்பிட்டு பேசியிருந்தார். மலை அப்படின்னாலே பொதுவாக நம்ம கண்ணு முன்னாடி என்ன தோன்றோம்? பனியால் போர்த்தப்பட்ட சிகரங்கள், மேகங்களை தொட்டு செல்லும் மலைத்தொடர்கள், சலசலத்து ஓடும் அருவிகள், பசுமையான பள்ளத்தாக்குகள், குளிர்ந்த காற்று, மனதை மயக்கும் இயற்கை காட்சிகள், இதெல்லாம் தானே நமக்கு ஒரு மலைன்னு சொன்னால் மனசுக்குள்ளே வந்து போகும் பொதுவாக. அதே மாதிரி இந்தியாவில் பல இயற்கை வளங்களில் மலைகளுக்கு பிரதான ஒரு இடம் உண்டு, ஒரு முக்கியத்துவம் உண்டு. மலை அப்படின்னாலே யாருக்கு தான் வந்து சந்தோஷம் இல்லை? வடக்கில் இமயமலை தொடர் முதல் தெற்கில் மேற்கு தொடர்ச்சி மலை வரை இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் இயற்கையினுடைய அற்புதங்களை வந்து தாங்கி நிற்கிறது நம்முடைய மலைகள். இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி பேசணும்னு ஆசைப்படுற, அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் போயிட்டு வந்துடலாம். கே மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரலில் பாடலில் காத்திருக்கு, இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

3:12 ஆயிட்டு கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 அறிவோம் ரசிப்போம். அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் வாகு பனிமலையின் பாரம்பரியம் குறித்து தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மலை அப்படின்னு சொன்னால் யாருக்கு தான் வந்து ஒரு ஆவல் இல்லை, சந்தோஷம் இல்லை. கேட்கும்போதே வந்து அந்த குளிர்ச்சியான ஒரு காற்று தான் நம்ம உடம்புல வந்து கண்டிப்பாக போடும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பாரத தேசம் முழுக்க பல்வேறு மலைகள் மலைத்தொடர்கள் நிறைந்திருக்கு. காஷ்மீருடைய பனிமலைகள், இமாச்சல பிரதேசத்தினுடைய பள்ளத்தாக்குகள், உத்தரகாண்டின் மலைப்பகுதிகள், சிக்கிமினுடைய இயற்கை எழில், வடகிழக்கு மாநிலங்களுடைய பசுமையான மலைத்தொடர்கள், தமிழ்நாட்டினுடைய நம்ம சொந்த ஊருடைய ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, வால்பாறை போன்ற மலைப்பிரதேசங்கள், இது எல்லாமே நமக்கு ஏதோ ஒரு கதையை வந்து ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு தான் வருது. ஒவ்வொரு முறையும் ஏற்கனவே நம்ம போன அதே மலைக்கு போனாலும் கூட வெவ்வேறு விதமான ஞாபகங்கள், ஒவ்வொரு முறையும் அந்த இயற்கை சூழ்நிலை வந்து நமக்கு புதுசாக தெரியும். அந்த கதைகளில் ஒன்று தான் காஷ்மீரத்தினுடைய பாரம்பரிய வாகு. வாகு வந்து ஒரு கம்பளம் மட்டுமல்ல, அது ஒரு பாரம்பரியம். நம்ம நாட்டின் இடத்துல பல்வேறு திறமைகள் பொதிந்திருக்கு. சாதிக்க வேண்டும் என்ற ஆசை வந்து எல்லா இளைஞர்கள்கிட்டேயும் நிறைந்திருக்கு. அப்படின்னா அனைத்து பாதைகளும் எளிதாக தானே விடும். ஜெயிக்கணும்னு நினச்சிட்டாலே போதும், அந்த எண்ணமே நமக்கு சரியான ஒரு பாதையை நோக்கி பயணிக்க செய்யும், சரியான இலக்கை நோக்கி அடைய செய்யும் அப்படின்னே சொல்லலாம். காஷ்மீரத்துடைய பாரம்பரியமான வாகு தொடர்பாக இன்றளவும் மேற்கொள்ளக்கூடிய பல முயற்சிகள் இந்த உண்மையை வந்து உலகத்திற்கு, நம்முடைய பாரத தேசத்திற்கு வெளிப்படுத்துகிறது அப்படின்னே சொல்லலாம். கோரைப்பாய் மற்றும் வைக்கோலை கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய கம்பளத்தை உருவாக்கும் பாரம்பரியம் பல்லாண்டுகள் பழமையானது. காஷ்மீரத்துடைய சதுப்பு நிலப்பகுதிகளில் கிடைக்கக்கூடிய புற்கள் மற்றும் கோரைப்பாய்களில் முதல்ல வெட்டி எடுக்கப்படுகிறது. அவை நன்றாக வெயிலில் உலர்த்தப்படுகின்றன. அதற்கு பின்னாடி அவை வகைப்படுத்தப்பட்டு கைகளால் நெசவு செய்யும் பணி தொடங்குகிறது. ஒரு வாகு கம்பளத்தை தயாரிக்க 2 கைவினை கலைஞர்களுக்கு சுமார் 4 நாட்கள் வரை ஆகிறது அப்படின்றத நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தன்னுடைய உரையில் மேற்கோள் காட்டி பேசும்போது ஒரு உதாரணமாக சொல்லியிருந்தார். அதாவது ஒரு வாகுனால் வெறும் 4 நாட்கள் உழைப்பு மட்டுமல்ல, பல தலைமுறைகளை கடந்த ஒரு பாரம்பரிய

பாரம்பரியம் அதற்கு பின்பாக இருக்கிறது, அதற்கு பின்னணியில் இருக்கிறது அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தி. இங்கே கைவினைஞர்களுடைய திறமை இருக்குது, இன்னும் நிறைந்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விதமான கைவினை கலைஞர்கள் தங்களுடைய படைப்புகளை வந்து கொடுத்துட்டே தான் இருக்காங்க. இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை முறை தான் இந்த வாகு பாரம்பரிய ஒரு கலை இருக்குது. இயற்கைக்கு உகந்த வாகு, இதனுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குல்ல. இது ஒரு அலாதியானது மட்டுமல்ல, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத, சுற்றுச்சூழலுக்கு மிகவும் உகந்ததும் கூட அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். இயற்கையில் கிடைக்கக்கூடிய கோரை மற்றும் வைக்கோல் போன்ற பொருட்களை கொண்டு தான் இந்த வாகு கம்பளம் வந்து தயாரிக்கப்படுகிறது. இதில் மேலும் ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, கோடை காலத்தில் வாகு குளிர்ச்சியை அளிக்கக்கூடிய ஒரு தன்மையை படைத்ததாக இருக்குது. குளிர்காலத்தில் வெப்பத்தை தரக்கூடிய ஒரு தன்மையில் இது இருக்குது. 2-in-1 சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இது இருக்குது. எவ்வளவு அழகான ஒரு பொருளை வந்து, ஒரு படைப்பை வந்து நமக்கு இயற்கை கொடுத்துருக்கு. இன்று நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் இயற்கையை நோக்கி இருக்கா அப்படின்னா கேள்விக்குறி தான். முயற்சிகள் நடைபெறுது, இருந்தாலும் செயற்கை நிறைந்த ஒரு சூழல் தான் இருக்குது. இன்று நாம் செயற்கையாக குளிர்ச்சியை உருவாக்கவும் வெப்பத்தை கட்டுப்படுத்தவும் பல்வேறு சாதனங்களை பயன்படுத்துகிறோம். ஆனால் பாருங்கள், இந்த வாகு ஒரு குளிர்ச்சியும் தரக்கூடியது வெயில் நாட்களில், அதே நேரத்தில் வெப்பத்தையும் தரக்கூடியது குளிர்காலங்களில். அதனால் தான் நம்ம முன்னோர்கள் இயற்கையினுடைய தன்மையை புரிஞ்சுட்டு இயற்கையோடு இணைந்த பொருட்களை உருவாக்கி வாழ்ந்திருக்காங்க. நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்குல்ல, சின்ன வயசு ஞாபகம்லாம் வருது இந்த தருணத்தில். வெயில் காலங்களில் கிராமப்புறங்களில் இருக்கும்போது அந்த ஓலை விசிறி, பனை ஓலையில் ஏற்படுத்தப்பட்ட அந்த விசிறியால் வந்து விசிறிய நாட்கள் எல்லாமே மனசுக்குள்ளே வந்து போயிருக்கும். ஒரு காலத்தில் காஷ்மீரத்தினுடைய ஒவ்வொரு வீட்டிலும் இந்த வாகு காணப்பட்டது. ஆனால் காலங்கள் குறைய குறைய மற்ற பாரம்பரியமிக்க பொருட்களுடைய தன்மை எப்படி பழக்கத்தில் இல்லாமல் போகுதோ, அதே மாதிரி தான் இந்த வாகுவினுடைய தன்மையும் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு பாரம்பரியம் மெதுவாக மறைந்து போகும் நிலை உருவாவது எல்லாருக்கும் மனதுக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியது தானே. பாரம்பரியமாக பல விஷயங்களை வந்து நம்ம பண்ணியிருப்போம், அது நம்ம பாரத தேசத்திற்கே ஒரு பெருமையான ஒரு பாரம்பரியம். அப்படியான ஒரு பாரம்பரியம் அழிய தொடங்கும் போது எல்லாருக்கும் மன வருத்தம் ஏற்பட தானே செய்யும். அப்படி மன வருத்தம் ஏற்பட்டு ஒரு இந்தியர் அவரால் முடிந்த ஒரு பங்களிப்பை வந்து நாட்டுக்கு கொடுத்துட்ருக்காரு. யார் என்ன அப்படின்றத அடுத்த ஒரு பாடல் கேட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜீன்ஸ் படத்துக்காக பாடலாக காத்திருக்கு. இணைந்திருப்போம் இது உங்கள் FM Rainbow 103.4.

0: 101.4 இங்க எல்லாமே சமதூளு.
1: ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் ராகுல். வாகு பனிமலையின் பாரம்பரியத்தை குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம். வாகு கம்பளம், அந்த கம்பளம் வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு பொருள், பலராலும் கடந்த காலங்களில் பயன்படுத்தப்பட்ட பொருள். அதனுடைய பயன்பாடு அப்படிங்கிறது சமீப காலங்களில் குறைந்திருந்தாலும் கூட அதை பாரம்பரியத்தை பாதுகாக்கணும்னு ஒரு நபர் முயற்சி பண்ணியிருந்தார் அப்படின்னு நான் ஏற்கனவே பாடலுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்ல. அந்த நபர் யார் அப்படின்னா, ஸ்ரீநகரை சேர்ந்த குலாம் ஹுசேனும் அவருடைய மகளும், மகள் பெயர் வந்து தஞ்சிலா, ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு உறுதிப்பாடு எடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா, இந்த வாகு கைவினைப் பொருட்கள் வந்து மீண்டும் உயிர்த்தெழணும், பலராலும் பயன்படுத்தப்படணும், பாரம்பரியம் பாதுகாக்கணும்.

இதாக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட வாகு கைவினைத்திறன் பாரம்பரியத்திற்கு ஒரு புதிய வாழ்க்கை அளிக்க வேண்டும்ன்ற உத்வேகத்தோடு இவர்களுடைய இலக்கு என்னவாக இருந்ததுன்னா, ரொம்ப எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க ரெண்டு பேருமே. இவங்க முன்னாடி பல சவால்கள் இருந்தது. அந்த சவால்களை எல்லாத்தையுமே வந்து தகர்த்தெறிந்து அவங்களுடைய முயற்சியை பார்த்து பலரும் ஆச்சரியம் கொள்ளக்கூடிய வகையில் வந்து பணியாற்ற தொடங்கினாங்க. தனக்கு தெரிந்த கைவினைத்திறனை மேலும் பலரிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு வாகுவை மீண்டும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் முயற்சியில் வந்து இவங்க ஈடுபட்டாங்க. அதுக்கு அந்த மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி அதுக்கான உதவிகள் வந்து புரிஞ்சாங்க. அதன் மூலம் இன்றளவு மக்கள் மத்தியில் வாகு மீண்டும் தனது பழைய இடத்தை பெற தொடங்கிச்சு அப்படின்னே நம்ம புரிஞ்சுக்கலாம். காஷ்மீரை தாண்டி இந்தியாவினுடைய பிற பகுதிகளுக்கும் இது வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு இருக்கிறது, ஏற்றுமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது ஒரு குடும்பத்தினுடைய முயற்சி, ஒரு பாரம்பரியத்தையே மீண்டும் உயிர்ப்பிக்க செஞ்சுருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குல்ல. நம்மளும் ஏதாவது பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தை நம்ம மனசுக்குள்ளே விதைக்குதுல்ல. இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய பாடம் இருக்குது. என்ன அப்படின்னா, திறமை மட்டும் இருந்தால் போதாது, அந்த திறமையை வந்து பாதுகாக்கணும், அடுத்த தரை நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும். முயற்சி இருந்தால் மறைந்து போகக்கூடிய பாரம்பரியத்தை கூட நம்மளால் கண்டிப்பாக உயிர்ப்பிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது, நம்ம இப்போ ஏற்பட்ட மலைகளை வந்து எப்படி பாதுகாக்கிறோம் அப்படின்றத பற்றியும், மலைகளுக்கான முக்கியத்துவத்தை மனிதர்கள் கொடுக்குறாங்களா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாகுவை பற்றி பேசும்போது தான் எனக்கு காஷ்மீருடைய மலைகளும் நம்முடைய மனசுக்கு வந்து போகுது. மலைகள் வெறும் சுற்றுலா தலங்கள் மட்டுமல்ல, அவை நமது நீரினுடைய ஆதாரம். பல ஆறுகளுக்கு பிறப்பிடமாக இந்த மலைகள் தான் இருக்குது. எண்ணற்ற தாவரங்கள் மற்றும் விலங்குகளுடைய வாழ்விடமாக மலைகள் இருக்குது. மலைகள் மழை நீரை தேக்கி நிலத்தடி நீரை பாதுகாக்க உதவுது. பல பழங்குடியின மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையை மலைகளோடு இணைந்து தான் வச்சுருக்காங்க அப்படின்றது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்திங்க. அவருடைய உணவு, உடை, தொழில், கைவினை, கலாச்சாரம் எல்லாம் மலைகளினுடைய தாக்கம் இருக்குது. வாகு போன்ற பாரம்பரிய கைவினைகளும் இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்குது. அந்த வாகு கலையை பயன்படுத்தி எத்தனை பேர் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஓட்டிகிட்ருப்பாங்க அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது. இந்தியாவினுடைய பாரம்பரிய கைவினைப் பொருட்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ல. காஷ்மீர் பஷ்மினா சால்வை, இது வந்து ரொம்ப பிரபலமான ஒரு சால்வை. மென்மையான பஷ்மினா கம்பளி மூலம் கைத்தறியில் தயாரிக்கப்படும் புகழ்பெற்ற சால்வை இது. காஷ்மீரில் மற்றும் ஒரு புகழ்பெற்ற ஒரு அம்சம் இருக்குது, பேப்பர் மேஷே. காகித கூழை பயன்படுத்தி உருவாக்கப்படும் அலங்கார பொருட்கள் வந்து இந்த பேப்பர் மேஷ் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ராஜஸ்தானுடைய ப்ளூ பாட்ரி, நீல நிற அலங்கார வேலைப்பாடுடன் உருவாக்கப்படும் பாரம்பரிய மண்பாண்டங்கள். மண்பாண்டங்கள் அப்படின்ன உடனே பல்வேறு இடங்களில் மண்பாண்டங்கள் பண்ணாலும் கூட, ஒவ்வொரு பகுதிகளுக்கான மண்பாண்டத்திற்கான சிறப்பம்சம் ஒன்று இருந்தாலும் கூட, நீல நிற அலங்கார வேலைப்பாடுகளோடு உருவாக்கப்படக்கூடிய இந்த ராஜஸ்தான் ப்ளூ பாட்ரி, இதுக்கான ஒரு தனித்துவம்ன்றது இருக்க தான் செய்யுது. ராஜஸ்தான் பந்தனி, துணியை சின்ன சின்ன பகுதிகளாக கட்டி சாயமிடும் பாரம்பரிய முறையில் உருவாகும் வண்ணமயமான ஆடைகள். ராஜஸ்தான் சொன்ன உடனே பல்வேறு விதமான கலைப்பாடுகளோடு இருக்கக்கூடிய பொருட்கள் நமக்கு வரும். குறிப்பாக பெண்களுக்கு அணிந்து கொள்ளக்கூடிய அணிகலன்கள் எல்லாமே நம்முடைய நினைவுக்கு வரும். குஜராத்தினுடைய பாரம்பரியமான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தா பட்டோலா, மிக நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் தயாரிக்கப்படக்கூடிய பாரம்பரிய பட்டுப்புடவை. குஜராத்தினுடைய மற்றொரு அம்சமாக பார்க்கும்போது கச் எம்ப்ராய்டரி, வண்ணமயமான நூல்கள் மற்றும் கண்ணாடி துண்டுகளை கொண்டு செய்யப்படும் அழகிய உடைகள். மேற்கு வங்காளத்துடைய சிறப்பம்சமாக பார்க்கும்போது காந்தா, பழைய துணிகளை அடுக்கி நுணுக்கமாக தையல் வேலைப்பாடுகளுடன் உருவாக்கப்படும் கைவினைப் பொருட்கள். மேற்கு வங்காளத்துடைய சிறப்பம்சம் மற்றும் ஒரு சிறப்பம்சம்னு பார்க்கும்போது டெரகோட்டாக்களை கேள்விப்பட்டிருப்போம்ல நம்முடைய பாடங்கள்லையும். சுடுமண் மூலம் சிலைகள், பொம்மைகள் மற்றும் அலங்கார பொருட்கள் வந்து உருவாக்கப்படுது. இன்னும் நிறைய விஷயங்களை உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம். இணைந்திருப்போம் நேர்களே.

அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 வாகு பாரம்பரிய கலையை பற்றி பேசிகிட்ருக்கோம். நம்முடைய பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒவ்வொரு விதமான பொருட்களை வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா கைவினை பொருட்கள் வந்து பாரம்பரியமாக இருக்குது. நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் மேற்கு வங்காளத்தில் என்ன மாதிரியான பாரம்பரிய

பொருட்கள் வந்து இருக்குது. ஒடிசாவில் பார்த்திங்கன்னா பிப்ளி அப்ளிக் கலை அப்படின்னு ஒரு கலை இருக்காம், கேட்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குல்ல. வண்ணமயமான துணிகளை வெட்டி இணைத்து உருவாக்கப்படக்கூடிய அலங்கார ஒரு பொருள் தான் இந்த பிப்ளி அப்ளிக் கலை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒடிசா படச்சித்ரா இயற்கை வண்ணங்களை பயன்படுத்தி துணி அல்லது பட்டையில் வரையப்படும் பாரம்பரிய ஓவியக்கலை. பீகாரில் பார்த்திங்கன்னா மதுபனி ஓவியம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. நாட்டுப்புற கதைகள், இயற்கை மற்றும் தெய்வங்களை அடிப்படையாக கொண்டு வரையப்படக்கூடிய ஒரு பாரம்பரிய ஓவிய முறை தான் மதுபனி ஓவியம். பீகார் மாநிலத்தினுடைய பாரம்பரிய கலைகளில் ஒன்றா இருக்குது. உத்தரப்பிரதேசத்தை பார்க்கும்போது சிக்கன்காரி, லக்னோவில் புகழ்பெற்ற நுணுக்கமான தையல் வேலைப்பாடுகளோடு இருக்கக்கூடிய பொருளுக்கு பேர் தான் சிக்கன்காரி. உத்தரப்பிரதேசம் எடுக்கும்போது பனாரசி பட்டு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். தங்கம் மற்றும் வெள்ளிஜரி வேலைப்பாடுகளோடு தயாரிக்கப்படக்கூடிய புகழ்பெற்ற பட்டுப்புடவைகள். மத்திய பிரதேசம்னு பார்க்கும்போது சந்தூரி நெசவு, இதுதான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. மென்மையான பட்டு மற்றும் பருத்தி நூலால் தயாரிக்கப்படக்கூடிய பாரம்பரிய சேலைகள். மத்திய பிரதேசம் எடுத்துகிட்டா கோண்ட் ஓவியம், இயற்கை விலங்குகள் மற்றும் பழங்குடியின வாழ்க்கை முறையை அடிப்படையாக கொண்ட ஒரு ஓவியக்கலை தான் மத்திய பிரதேசத்துடைய கோண்ட் ஓவியம். மகாராஷ்டிரா பார்க்கும்போது வார்லி ஓவியம், பழங்குடியின மக்களினுடைய வாழ்க்கை, விவசாயம், அவங்களுடைய இயற்கை சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே எளிய வடிவங்கள் சித்தரிக்கக்கூடிய ஒரு ஓவியம், ஒரு வேலைப்பாடு தான் வார்லி ஓவியம். கர்நாடகாவுடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்க்கும்போது மைசூர் ஓவியங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். தங்கத்தகடு மற்றும் நுணுக்கமான வேலைப்பாடுகளோடு உருவாக்கப்படக்கூடிய பாரம்பரிய ஓவியங்கள் தான் இந்த மைசூர் ஓவியங்கள். கர்நாடகத்தினுடைய மற்றொரு சிறப்பு அம்சம்னு பார்க்கும்போது சந்தன மரச்சிற்பங்கள். சந்தன மரச்சிற்பங்களில் மரம் குறிப்பாக சந்தன மரத்தை வந்து நுணுக்கமாக செதுக்கி சிலைகள் மற்றும் அலங்கார பொருட்கள் செய்கிறது அங்கே இருக்கக்கூடியவங்களுடைய ஒரு கலையாக இருக்குது. எல்லாத ஊரையும் பற்றி சொன்னுமே நம்முடைய தமிழகத்தை பற்றி சொல்லாமல் எப்படி இருக்க முடியும். நம்முடைய தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் ஓவியம் புகழ்பெற்ற ஓவியங்களில் ஒன்று இல்லை. தங்கத்தகடு மற்றும் வண்ணங்கள் மற்றும் கற்கள் பயன்படுத்தி உருவாக்கப்படக்கூடிய புகழ்பெற்ற பாரம்பரிய ஓவியம்தான் தஞ்சாவூர் ஓவியங்கள். கிட்டத்தட்ட இந்த தஞ்சாவூர் ஓவியமும் கர்நாடகத்துடைய மைசூர் ஓவியமும் ஒரே மாதிரி இருந்தாலும் கூட சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். அது அந்த கலையை நுணுக்கமாக பார்வையிடக்கூட உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய மற்றொரு சிறப்பு அம்சம்னு பார்க்கும்போது காஞ்சிபுரம் பட்டு. காஞ்சிப்பட்டுக்காக வெளியூர்லேருந்து வெளிநாடுகளிலிருந்து பலரும் வந்து வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலை இருக்குது. உயர்தர பட்டுநூல் மற்றும் ஜரிகை வேலைப்பாடுகளுடன் தயாரிக்கப்படக்கூடிய பாரம்பரிய பட்டுப்புடவை தான் நம்ம காஞ்சிபுரத்தினுடைய பட்டு. தமிழ்நாட்டினுடைய மற்றொரு பாரம்பரியம் சுவாமிமலை வெண்கல சிலைகள். பாரம்பரிய முறையில் உருவாக்கப்படக்கூடிய சிறப்புமிக்க வெண்கல சிலைகள் சுவாமிமலையில் தயார் பண்ணிகிட்ருக்காங்க. நம்முடைய அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளத்தில் அரண்முழா கண்ணாடி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்படக்கூடிய தனித்துவமான உலோக கண்ணாடி. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேச போகிறோம். மற்ற மாநிலங்களில் என்ன மாதிரியான கைவினைப்பாடுகள், கைவினை பொருட்கள் இருக்குது அப்படின்றத ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். நவீன் மற்றும் கே கே உடைய குரலில் பில்லா படத்துக்காக பாடல். இணைந்திருப்போம் நேர்களே.

0: ஐயோ, ஏண்டா இப்படி கத்துற? என்னடா, என்னதான் வேணும் உனக்கு?
1: என்ன பெத்து தாளாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்.
0: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லென்த்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே, அது மரமாயிருச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அதை வளர்க்கணும். போய் அதை செய் முதல்ல.
1: ஓகேம்மா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு, ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்கறது என் கடமை.
0: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ, அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.4 வாகு பனிமலையினுடைய பாரம்பரியத்தை பற்றியும் வாகு கைவினைப் பொருட்கள் பற்றியும் இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலங்களில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள், கைவினைப் பொருட்களுடைய சிறப்பம்சங்கள் பற்றியும் பேசிட்டு வரோம். அந்த வகையில் நம்ம ஏற்கனவே முடிக்கும்போது கேரளாவுடைய அரண்முழா கண்ணாடியை வந்து பேசியிருந்தோம். அது தொடர்ந்து அசாமினுடைய மூங்கில் மற்றும் பிரம்பு கைவினைப் பொருட்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. மூங்கில் மற்றும் பிரம்பை கொண்டு கூடைகள், மரச்சாமான்கள் மற்றும் அலங்கார பொருட்கள் வந்து தயாரிக்கப்படுகிறது. அண்ட் நாகாலாந்து மாநிலம் பார்க்கும்போது பழங்குடியின நெசவு மற்றும் மணிமாலை கைவினைப் பொருட்கள் வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. வண்ணமயமான துணிகள், மணிகள் மற்றும் பாரம்பரிய வடிவமைப்புகளோடு உருவாக்கப்படக்கூடிய கைவினைப் பொருட்கள் நாகாலாந்தில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. சிக்கிம் பார்த்திங்கன்னா கம்பளி நெசவு மற்றும் கைத்தையலில் உருவாக்கப்பட்ட பொருட்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. கம்பளி மற்றும் இயற்கை நார்களை கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய பாரம்பரிய பொருட்கள். மணிப்பூர் மாநிலம்னு பார்க்கும்போது மூங்கில் மற்றும் நெசவு கைவினைப் பொருட்கள் வந்து இங்கே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்தளவுக்கு கம்பள நெசவு, கைகளால் நுணுக்கமாக நெய்யப்படும் பாரம்பரிய கம்பளங்கள் உலக புகழ் பெற்றவை அப்படின்றது தான் இங்கே ஒரு சிறப்பம்சம். ஆந்திர பிரதேசம்னு பார்க்கும்போது கலம்காரி அந்த பகுதி, அந்த ஒரு அச்சுக்கலை அது வந்து ஸ்பெஷலாக இருக்குது. அந்த இடத்துல இயற்கை வண்ணங்களால் பயன்படுத்தி துணிகளில் வரையப்படக்கூடிய பாரம்பரிய ஓவியம் மற்றும் அச்சுக்கலை தான் இந்த கலம்காரி. தெலங்கானா மாநிலம் பார்க்கும்போது போச்சம்பள்ளி இக்கட், தனித்துவமான வடிவமைப்புகளோடு உருவாக்கப்படக்கூடிய பாரம்பரிய இக்கட் நெசவு அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக என்னென்ன மாநிலங்கள்லாம் இருக்கோ அதில் வந்து மேஜராக கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, நம்முடைய பாரத தேசம் முழுக்க பல்வேறு கலைகள், பாரம்பரியங்கள், கலைகள் வந்து ஒளிந்திருக்கு. அதை சிலர் முயற்சி எடுத்து மறுபடியும் மீட்டு உருவாக்கம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்மளால் முடிந்த பங்களிப்பையும் கொடுக்கலாம், அல்லது அவங்கள மாதிரி பண்ணக்கூடியவங்களை வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்து அவங்கள வந்து ஊக்கமாவது படுத்தலாம் அப்படின்றத சொல்லிட்டு நல்ல தகவலை கடந்த ஒரு மணி நேரம் அவங்கக்கிட்ட பகிர்ந்துட்டேன் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராகுல். தொடர்ந்து இசையால் இணைந்திருப்போம்.
1: ருக்குமணியே ருக்குமணி, அக்கம் பக்கம் எந்த சத்தம், காது ரெண்டும் பூசும் தரே.

ருக்குமணி ருக்குமணி அக்கம் பக்கம் என்ன சத்தம், காது ரெண்டும் கூசுதடி கண்டுபிடி என்ன சத்தம்.

0: நேரம் 4 மணியின் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு

முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையாக சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் புதுதில்லியில் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. சென்னை தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அனைவருக்கும் சமவாய்ப்பு, பாதுகாப்பான சூழல் ஏற்பட அனைவரும் உறுதியேற்போம் என்று தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து புதிய வழித்தடத்தில் அரசு நகர பேருந்து சேவையை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தொடங்கி வைத்தார். மாநில அதிகாரத்திற்கு கல்லூரிகளை கொண்டு வந்தால் மட்டுமே அவற்றின் செயல்பாடுகளை முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முடியும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மேகதாது விவகாரத்தில் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட முதலமைச்சர் திரு விஜய் அச்சப்படுவது ஏன் என்று அஇஅதிமுக மூத்த தலைவர் திரு காமராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் நூல் கொள்முதல் செய்யப்பட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் கைத்தறி வேட்டி உற்பத்தி தொடங்கியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். திமுக செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மான்சி லாத்தர் வெள்ளிப்பதக்கத்தையும் கோமல் மற்றும் தன்வி மக்தும் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, நேரம் சரியா 4:03 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல நேர்களாகி உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா, அந்த சென்னையிலேருந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மெட்ராஸ் தின நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். மெட்ராஸ் நம்முடைய இதயங்களோடு நிறைந்தது, நம்முடைய ஒவ்வொருத்தருடைய நாடி நரம்பில் வந்து இணைந்த ஒரு வார்த்தை அப்படின்னா மெட்ராஸ். என்ன தான் சென்னைன்னு சொன்னாலும் கூட அந்த மெட்ராஸ்னு பழமையான ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தும் போது இருக்கக்கூடிய சுகமே தனிதானே. 387வது தினத்தை கொண்டாடக்கூடிய சென்னைக்கு வாழ்த்துக்கள். பலரையும் வாழ வைத்த ஒரு இடம் இந்த இடம், வாழ வச்சிட்ருக்க இடம், வாழ வைக்க போகிற இடம். அந்த ஒரு சிட்டியை வந்து நம்ம ரொம்ப க்ளீனாக வச்சுக்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை. டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாருமே சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். இது நம்முடைய சிட்டி, நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஏன் இதை மறுபடியும் நான் வலியுறுத்தி சொல்கிறேன் க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னா, மழைக்காலம் வரப்போது, மழைக்காலம் வரும்போது இந்த ஆறுகள், சென்னை அப்படின்னாலே ஆறுகள் நிறைந்த ஒரு இடம். ஓகே, காலப்போக்கில் சில ஆறுகள் வந்து காணாமல் போயிருந்தாலும் கூட இருக்கக்கூடிய ஆறுகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து க்ளீனாக வச்சுருக்கோமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. அங்கேயே எடுத்துகிட்டு போய் குப்பைகளை கொட்டுறோம், அதனால் வந்து மழைநீர் வெளியேறதுல வந்து ஒரு சின்ன தடை இருக்குது. இப்படிலாம் நிறைய விஷயங்களை நம்ம வந்து பார்த்தாலும் கூட, என்னதான் பாழ்படுத்தினாலும் கூட இயற்கை சூழ்நிலையே நம்மளை வந்து இயற்கை பாதுகாக்குதில்லை. இனிமேலாத உணர்ந்து நம்முடைய இயற்கையை, நம்முடைய மெட்ராஸை நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இன்றைய நிகழ்ச்சியில் என்ன பண்ண போகிறோம்னா, மெட்ராஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்கள் நம்ம நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரியான இடங்களுடைய பெயர்கள் நான் சொல்லுவேன், க்ளூவை சொல்லுவேன். அந்த க்ளூவை வச்சு நீங்கள் என்ன இடம்னு கண்டுபிடிக்கணும். சொல் விளையாட்டு தான் நம்ம இன்றைக்கி விளையாட போகிறோம். 4:05 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியுடைய முதல்ல கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நேர்கிட்ட பாட்டுக்கு போயிடலாமா? மெட்ராஸ் அப்படின்னோட

ஏன் பலருக்கும் மனசில் ஒரு பாட்டு என்ன, எஸ் அனுபவி ராஜா அனுபவி படத்தில் வந்து அந்த பாடல். இந்த பாடல் இல்லாமல் மெட்ராஸ் டே வந்து ஃபுல்ஃபில்லே ஆகாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அனுபவி ராஜா அனுபவி படத்திலிருந்து முதல் பாடல் இதோ இணைந்திருப்போம் நேயர்களே.

கட்டிலே கெட்டு போன புள்ளிகளா வாழப்பட்ட

0: கண்ணதாசன் வரிகள் அந்த பாடலை கேட்டு முடிக்கும்போது 4:09 ஆகிட்டுருக்கு. மெட்ராஸினுடைய தன்மையை ஒரு கிராமத்து இளைஞர் அல்லது கிராமத்து மனிதர் பார்த்தா எப்படி இருக்கும்ன்ற ஒரு பின்புலத்தை கொண்டு அந்த ஒரு பாடலில் வந்து கேட்டு முடித்தோம். அனுபவி ராஜா அனுபவி படத்தில் வந்து மெட்ராஸ்க்கான பாரம்பரியம் வந்து பல வருடங்களுக்கு மேலாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு நாளும் இந்த சென்னையில் வாழக்கூடியவர்கள் இந்த மெட்ராஸை வந்து நேசிச்சு தான் இருக்காங்க. அந்த மெட்ராஸை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கணும், தூய்மையாக வச்சுருக்கணும் அப்படின்றதான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இன்றைய நிகழ்ச்சியில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா அழைக்க எண்கள் 0449-8608-0038 மற்றும் ஒரு 0449-2952-5254. மெட்ராஸ் நமக்கு நிறைய கொடைகளை கொடுத்துருந்தாலும், நிறைய பணி வாய்ப்புகளை வேலை வாய்ப்புகள்லாம் கொடுத்துருந்தாலும் கூட இன்றைக்கு நம்ம அந்த மெட்ராஸினுடைய நினைவுகளை க்ளூ கொடுக்கும்போது கரெக்டாக அந்த இடத்த கண்டுபிடிக்கிறோமா அப்படின்றதான் இன்றைக்கி கேமு. ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறமா வந்து நேர்களாகிய உங்ககிட்ட தான் பேச போறேன். இணைந்திருப்போம் நேர்களே.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகதண்ட ரூபி ரோஸ் மில்க்.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30

0: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: எஸ், சொன்ன மாதிரியே இந்த இடைவெளிக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி. மெட்ராஸ் பற்றின முக்கியமான இடங்களில் க்ளூவை கொடுப்பேன், அந்த க்ளூ வச்சு எந்த இடத்த பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. முதல் நேர் இணைப்பு இருக்காரு, பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம், ராஜலட்சுமி வெஸ்டமாம்பலத்திலேருந்து பேசுகிறேன் சார்.
2: சரிம்மா, உங்களுக்கான க்ளூ சொல்லட்டா. நான் கொடுக்கக்கூடிய க்ளூ வச்சு சென்னையினுடைய எந்த இடம் அப்படின்றத நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும்.
3: ஒரே ஒரு நிமிஷம். சென்னைங்கிறதுக்கு பழைய காலத்தில் மதராஸ் சொல்லுவாங்க.
2: ஆமாம், மதராஸ்.
3: ஆமா, அப்புறம் வந்து நான் காத்தாலையிலேருந்து இந்த பாட்டை நான் எதிர்பார்த்திட்டு இருந்தேன். இன்னொன்னு, இந்த மனோரமாச்சி பாடுனது மெட்ராஸ சுத்தி பார்க்க போறேன் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும்.
2: இருக்கு, எல்லாமே லைன்ல தான் எடுத்து வச்சிருக்கேன். ஒரேடியா மெட்ராஸ் பத்தின பாட்டு மட்டும் போட்டா இரவு நேரங்களில் பாடல் போடுறதுக்கான பாடல்கள்
3: கம்மியாயிடும்.
2: இந்த ஒரு பகுதிக்கு போனா கணினி உதிரி பாகங்கள் முதல் மின்னணு சாதனங்கள் வரை பலவிதமான பொருட்கள் கிடைக்கும்.
3: அது பழைய காலத்துல மூர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அதான்
2: அங்க ஓகே, அங்க வந்து பழைய பொருட்கள்ல இருந்து எல்லா பொருட்களும் கிடைக்கும். நான் சொல்றது வந்து பொதுவா புது பொருட்கள்னு எடுத்துக்கோங்களேன். கணினி உதிரிபாகங்கள் முதல் மின்னணு சாதனங்கள் வரை பலவிதமான பொருட்கள், குறிப்பிட்டு சொல்லணும், இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாமே கிடைக்கும். இடம், இடம், ஒரு இடம், ஒரு பகுதின்னு வச்சுக்கோங்களேன்.
3: ஒரு பகுதியாது
2: கண்டுபிடிக்கணும். கணினி உதிரி பாகங்கள் முதல் மின்னணு சாதனங்கள் வரை பலவிதமான பொருட்கள் இந்த இடத்துல கிடைக்கும். இல்லையே, நல்ல முயற்சி பண்ணிக்குமா. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். வணக்கம். அந்த வால்யூம் குறைச்சிடலாமேம்மா.
4: ஹலோ.
2: வணக்கம். அந்த வால்யூம் குறைச்சிடுங்க. ரேடியோ வால்யூம் குறைச்சிடுங்க.
4: ஹலோ சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க.
2: வணக்கம்மா. ஏதோ பின்னாடி சத்தம் நிறைய கேட்டே இருக்கு.
4: சரியா கேக்கல?
2: ஓகேமா, பின்னாடி ஏதோ சத்தம் கேட்டுட்டே இருக்கு. சத்தம் எல்லாம்
4: ஓரத்துல வண்டி சவுண்ட் கேக்குது.
2: ஓகே, நான் வந்து சென்னையினுடைய இடங்களை குறிப்பிட்டு டைரக்டா சொல்லாம சில க்ளூவை மட்டும் கொடுப்பேன். அந்த க்ளூவை பேஸ் பண்ணி நீங்க அது என்ன, சென்னையினுடைய எந்த பகுதின்றதை கண்டுபிடிக்கணும். கணினி உதிரி பாகங்கள் முதல் மின்னணு சாதனங்கள் வரை பலவிதமான பொருட்கள் இந்த இடத்துல கிடைக்கும்.
4: நினைக்கிறேன்
2: நான் மெட்ராஸ்னுடைய எந்த இடத்தை வந்து சொல்றேன் அல்லது எந்த கட்டிடத்தை சொல்றேன் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். டி நகர் இல்ல, இதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. வந்து இதுக்கு முன்னாடி நேர் வந்திருந்தாங்க. அவங்க வந்து ரிச்சி ஸ்ட்ரீட்னு கரெக்டா சொல்லிட்டாங்க. அடுத்த கேள்வி உங்களுக்கு. என்னுடைய வரலாறு 19ஆம் நூற்றாண்டிலேயே தொடங்குகிறது. முதல் க்ளூ, இது ஒரு கட்டிடம்.
4: கட்டிடமா? இது
2: சிவப்பு நிறம் முக்கியமாக காணப்படும். நிறைய பில்டிங் அப்படிதான பார்க்கின்றீங்களா? இல்லையே, நான் தான் அந்த பொருந்துதா பாருங்க, பொருந்துல பாருங்க. என் கட்டிடங்களில் சிவப்பு நிறம் முக்கியமாக காணப்படும். எல்ஐசி பில்டிங்ல எங்க சிவப்பு நிறமா இருக்கு? சரி, நல்ல முயற்சி பண்ணீங்கம்மா. வாழ்த்துக்கள்.
4: நன்றி சார்.
2: ஓகே, அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
5: வணக்கம் சார். மும்பைலேருந்து பேசுகிறேன், நடராஜன் பேசுகிறேன் சார்.
2: சொல்லுங்க நடராஜன் சார், க்ளூ கண்டுபிடிச்சிங்களா? க்ளூ வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சா?
5: கொஞ்சம் இதில் மீன்ஸ் கொஞ்சம் லேட்டாக சார்.

0: எனது வரலாறு 19ஆம் நூற்றாண்டிலேயே தொடங்குகிறது. இது ஒரு கட்டிடம். கட்டிடத்தில் சிவப்பு நிறம் மிக முக்கியமாக காணப்படும். ரிப்பன் பில்டிங் எங்க சார் ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சாங்க? அடிக்கல
1: சிவப்பு பெயிண்டிங்.
0: அடுத்த நேர் வாய்ப்பு கொடுக்கலாமா? நன்றி நடராஜன் சார், நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு. அடுத்த நேர் இனிப்புல வணக்கம். வணக்கம் காக்கா, கால் பண்ணிடுச்சா நீங்க நிகழ்ச்சிக்கு? பின்னாடி காக்கா குரல்லாம் கேக்குது. ஹலோ,
2: ஹலோ சார்.
0: சார் வணக்கம், உங்களுடைய பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா?
2: மாலை வணக்கம், அடையாளம் பெற்றிருந்த ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
0: சார் ஆசீர்வாதம் சார்,
2: கட்டடம் சார? சார்
0: ஆமா, கட்டடம். என்ன கட்டடம்?
2: அது வெள்ளக்காரங்க ஆட்சியில் கட்டுறது சார், சிவப்பு கட்டடம்.
0: சரி, என்ன கட்டடம்? அந்த கட்டடத்துடைய பேர் என்ன? அடுத்த குழு வேணா கொடுக்குறேன். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி தொடர்பான பல முக்கிய வழக்குகள் இங்கு விசாரிக்கப்படும்.
2: நன்றி சார்.
0: சரி ஓகே, நிகழ்ச்சியில் வந்து அட்டெண்டன்ஸ் போட்டு போயிருக்காரு. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் சார்.
0: எஸ்
3: நுங்கம்பாக்கம் டேங்க் பண்ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜன் பேசுறேன்.
0: போஜராஜன் சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா ஆன்சரை?
3: சொல்லுங்க ஐயா.
0: அதாவது சில க்ளூ கொடுக்குறேன். க்ளூ கொடுக்கறத வச்சு மெட்ராஸோட எந்த இடம் அல்லது என்ன கட்டடத்தை நான் சொல்கிறேன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும்.
3: எனக்கு புதுசாக பழைய சொல்லு சார்.
0: அதுதான் பழசு தான், இது ரொம்ப பழசு தான். இதனுடைய வரலாறுன்றது 19ஆம் நூற்றாண்டில் தொடங்குது. இது ஒரு கட்டிடம். ஓகே, இந்த கட்டிடத்தினுடைய நிறம் முழுமையாக சிவப்பில் காணப்படும். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி தொடர்பான பல முக்கிய வழக்குகள் இங்கு
3: விசாரிக்கப்படுகின்றன.
0: பல விதமான பெயர்கள் மாறினாலும் கூட இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்றது இன்னுமே அந்த பெயர்லேயே தான் தொடருது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்ததாக ஒரு நேர் இணைப்பில் இருக்கார். அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்கலாம் பார்க்கலாமா? அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம்
0: வணக்கம்.
4: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்லேருந்து. ஹைகோர்ட் அது?
0: ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க சார், ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட். அடுத்த கேள்வி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு, கட்டிட அமைப்பு மாதிரி வச்சுக்கோங்களேன்.
4: என்ன கட்டடம்?
0: இல்லை, இது க்ளூ கொடுக்குறேன். க்ளூ எப்படின்னா நான் சொல்ல போகிறது ஒரு கட்டிடம் மாதிரி. அது வந்து இப்போ பயன்படுத்த முடியாத நிலைமையில தான் இருக்குது. கடலுக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய வித்தியாசமான வரலாற்றை கொண்ட ஒரு இடம் தான் இது. ஒரு காலத்தில் மக்கள் மற்றும் வாகன பயன்பாடுக்காக இந்த இடத்த வந்து உருவாக்க முயற்சி பண்ணாங்க. அது நாளடைவில் மக்களால் பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமையாக மாறிடுச்சு.
4: அது பீச் ரோட்ல இருக்குது தானே?
0: பீச் ரோட்ல எங்க சார் இருக்கு?
4: இல்ல பயன்படுத்த முடியாத கட்டடம் அது.
0: கட்டிடம்னா கட்டிடம்னு நீங்க அப்படியே எடுத்துக்க வேண்டாம், ஒரு பிரிட்ஜ்னு எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கு பரவாயில்ல, பாதி ஆன்சர் சொல்லிட்டேன்.
4: அது அப்ப நம்ம இந்த பிரிட்ஜ் பீச் ரோட்ல இருக்க அந்த பிரிட்ஜ் சொல்றீங்க நீங்க?
0: எங்க இடம் கரெக்டா பேரு? அதுக்கு பேரு, அதோட பேரே வந்து பயன்படுத்த முடியாதால அதுக்கு பேரே வந்து அதே பேரா மாறிடுச்சு. அங்க அங்க போக தேவையில்ல, அதுக்கெல்லாம் முன்னாடியே இந்த பக்கம் நீங்க அந்த எக்ஸ்ட்ரீம் போறீங்க. நான் என்ன சொல்றது இந்த எக்ஸ்ட்ரீம்.
4: நேப்பியர் பாலமா?
0: நேப்பியர் பாலம் இல்ல சார்,
4: இல்லையா?
0: இல்ல, இது பயன்படுத்த முடியாத நிலைமையில இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம்,
5: பிரமிளா பேசுறேன்.
0: சொல்லுங்க பிரமிளா, கண்டுபிடிக்க முடிஞ்சதா?
5: இது அடையார் பக்கம் இருக்கா?
0: கரெக்ட்.
5: ப்ரோக்கன் பிரிட்ஜ் னு சொல்வாங்க.
0: கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சதா? ஈஸியா இருந்ததா?
5: என் ஹஸ்பண்ட் சொல்லி கொடுத்தாங்க, அவங்க சென்னையில் இருக்குதுன.
0: எல்லா வீட்ல இருக்க ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிடுறாங்க மனைவிகளுக்கு.
5: ஆமா,
0: அதனால தான் வந்து எப்பயா நிகழ்ச்சியில வரும்போது என்னுடைய கணவர் தான் எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கிறாரு அப்படின்னு கணவருக்கு வந்து ஒரு கிரெடிட் கொடுத்துட வேண்டியது.
5: ஆமா,
0: நன்றிமா, நன்றி, நல்லா கண்டுபிடிச்சிங்க.
5: நன்றிங்க சார்.
0: ஓகே நேர்களே, 4:20 ஆகிட்டு இருக்கு. அடுத்து ஒரு பாடல் போயிட்டு உங்களை மகிழ்ச்சிப்படுத்தலாம் அப்படின்னு தோணுது. எங்கேயும் காதல் படத்திலிருந்து ரிச்சர்ட் மற்றும் குழுவினர் சேர்ந்து பாடின பாட்டு வர காத்திருக்கு. இணைந்திருப்போம் நேர்களே.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா
2: தானே

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. ரெயின்போ எஃப்எம்ல அடுத்ததா நம்ம நேர்கிட்ட தான் பேச போறோம். நேர் இணைப்புல இருக்காரு. வணக்கம். ஓகே, கட் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்த நேர் வணக்கம். வணக்கம். அப்பா, ஹைகோர்ட்ன்றத திருவாட்டியூர் பத்தமா அதே மறுபடியும் வந்து பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க. நன்றி.
2: அது நேரா ஞாபகமா இப்பதான் சார் வந்து ஹைகோர்ட் தான்
1: சார். சரி சரி, நன்றிமா, நன்றி. சரியா சொல்லிருக்கீங்க. ஏற்கனவே இன்னொரு நேரம் சொல்லியிருந்தாரு. நன்றிமா. மறுபடியும் பாருங்க, அந்த ஆர்வம் மெட்ராஸ் பத்தின தகவல்கள் எனக்கும் தெரியும். ஏதோ ஒரு நினைவாற்றல் கொஞ்சம் டக்குன்னு வர முடியாம போச்சு, அதனால சொல்ல முடியாம போச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேர் இணைப்புல வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம்.
3: வணக்கம், சரஸ்வதி பேசுறேன், திருச்சியில இருந்து.
1: எங்க இருந்துமா?
3: திருச்சியில இருந்து.
1: திருச்சியில இருந்து பேர் என்ன சொன்னீங்க?
3: சரஸ்வதி.
1: சரஸ்வதி, நான் மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் கட்டிடங்களை பத்தி ஒரு சில க்ளூக்கள் கொடுக்குறேன். அந்த க்ளூஸை வச்சு நீங்க கண்டுபிடிக்கணும் நான் எந்த இடத்த சொல்றேன் அப்படின்றத, அல்லது எந்த கட்டிடத்தை சொல்றேன்றத. சென்னையினுடைய பழமையான மற்றும் பரபரப்பான பகுதிகளில் இதுவும் ஒண்ணு.
3: ஓகே.
1: வணிகம் மற்றும் மொத்த விற்பனை மற்றும் பல்வேறு சந்தைகளுக்கு ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆங்கிலேயர் காலத்திலிருந்தே இந்த ஒரு பகுதி. இல்ல இல்ல, அதையும் தாண்டி நான் இன்னும் சொல்லிடுறேன். இல்ல இல்ல, மூர் மார்க்கெட் கிடையாது. மூர் மார்க்கெட் இல்ல இல்ல, அடுத்ததுக்கு சொல்றேன், மேபி உங்களுக்கு ஈஸியா சொல்ல முடியும் நினைக்கிறேன்.
3: சொல்லுங்க.
1: சென்னை துறைமுகத்திற்கு அருகில் அமைந்துள்ள பகுதி இது.
3: சென்னை துறைமுகத்துக்கு 800?
1: இல்ல இல்லம்மா, இல்ல. நன்றி.
3: வேற ஏதாவது அங்க ஸ்பெஷல் இருக்கு?
1: இல்ல, இது இந்த இந்த இடத்துடைய பெயரும் நம்முடைய தலைமைச் செயலகத்தினுடைய பெயரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும்.
3: ஜார்ஜ் கோட்டை அப்படிங்கிற மாதிரியா?
1: ஆ, கரெக்டா.
3: கரெக்டா தான்.
1: இல்ல இல்ல, மாதிரி இருக்கும்னு நீங்க அதையே சொல்லிட்டு அதுதான் பதிலா அப்படின்னு கேட்டீங்கன்னா கஷ்டம்.
3: ஜார்ஜ் கோட்டைன்னு முடியுமா அது?
1: இல்லம்மா இல்ல, நல்லா முயற்சி பண்ணீங்க. கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு ஆன்சர் வந்துட்டீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த க்ளூ வச்சு ஓரளவுக்கு வந்துட்டீங்க. நன்றி, நல்லா முயற்சி பண்ணீங்க சரஸ்வதி. அடுத்த நேயர் இணைப்புல வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து?
4: நான் மின்ட்ல இருந்து ராஜா சார்.
1: சொல்லுங்க சார், நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
4: இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார்.
1: கஷ்டமா இருக்கா? அதான் சார், பழைய மற்றும் பரபரப்பான பகுதிகளில் ஒண்ணு. ஆங்கிலேயர்கள் ஆண்ட காலத்துல இருந்து இந்த ஏரியா வந்து ரொம்ப பரபரப்பா இருக்கக்கூடிய இடம்.
4: அதுக்கு ரெண்டு மூணு பேர் சொல்லுவாங்க. பிராட்வே, பாரிஸ்.
1: நீங்க ஏரியா கிட்ட வந்துட்டீங்க சார்.
4: குடன் ஸ்ட்ரீட், பூக்கடை,
1: எல்லாம் எல்லாம் மொத்தமே சொல்லிடுறீங்களே.
4: ஆமா சார், அங்கதான் சார் நாங்க இருக்கோம்.
1: ஓகே, நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே க்ளூ ஒரு சரஸ்வதி உங்களுக்கும் சொல்லியிருந்தேன். ஜார்ஜ் அப்படின்றத கரெக்டா சொல்லிட்டாங்க. அடுத்து ஒரு ஜார்ஜ் டவுன் கரெக்டா சொல்லிட்டீங்க
4: சார். பாரிஸ் பக்கத்துல தான் சார் இருக்கு. நாங்க அந்த பகுதியில் இருக்கிறவங்க தான்.
1: அதுதான் அதுதான், அதனால தான் நீங்க சொல்றீங்கன்னு கரெக்டா நான் நினைச்சேன். இருந்தாலும் நல்லா முயற்சி பண்ணி ஆன்சரே சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள்.
4: நன்றி சார், வணக்கம் சார், வாய்ப்பு கொடுத்ததுக்கு.
1: நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேர் இணைப்புல வணக்கம்.
5: ஐயா வணக்கம். ஐயா வாங்க வரத்துடன் கேவி ஜெயசீலன் கொடமாட்ட பண்ணீங்க.
1: ஜெயசீலன் ஐயா குறிப்பிட்டு பெரும்பான்மையான சொல்லணும்னா பழைய பொருட்கள் நிறைய இருக்கும். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தோட தொடர்புடைய ஒரு பகுதி இந்த பகுதி.
5: சைனா பஜார் சொல்லுங்களா?
1: இல்லையே ஐயா, இது வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கு. நினைக்கிறேன் காதல் படத்துல வந்து பாடல் வர காத்திருக்கு. சென்னை அப்படின்ன உடனே பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்த இடம். மெட்ராஸ் அப்படின்ன உடனே பல பேருக்கு பொருளாதார ரீதியாக வந்து கைப்பிடிச்சு மேலே தூக்கி விட்ட ஒரு ஊர் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி கனவுகளோடு சென்னையை நோக்கி வரக்கூடிய பலருக்கும் மேன்ஷன் அப்படின்றது வரப்பிரசாதமாக தான் இருக்குது. குட்டி குட்டி ரூம்ஸில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த இடத்துல இருக்கிற வசதிகள்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்க்கையை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு பாடல். இணைந்திருப்போம் நேர்களே.

0: சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை விளையாடிட்டு இருக்கோம் உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 4:37 தொடக்கூடிய தருணத்தில். எஸ், இன்றைக்கி மெட்ராஸ் டே அப்படின்றதால சென்னையினுடைய முக்கிய இடங்கள் அல்லது கட்டிடங்களை பற்றி நான் சில க்ளூஸ் கொடுத்துட்ருக்கேன். அந்த க்ளூஸை பேஸ் பண்ணி எந்த இடம் அல்லது கட்டிடம் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. நேர் இணைப்பில் இருக்காரு, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: அண்ணாநகர்லேருந்து வாழ்ந்து பேசுகிறேன்.
0: உங்களுக்கான கேள்வி சொல்லலாமாமா? க்ளூஸ் சொல்லுங்க. என்னிடம் பழைய கால பொருட்கள், சிற்பங்கள் மற்றும் வரலாற்று சின்னங்கள் ஏராளமாக இருக்கின்றன.
1: மகாபலிபுரம்.
0: அவ்வளவு தூரம் ஏன் போறீங்க? அது சென்னையா? சென்னைக்கு மிக அருகில் போர்டு வேணா இருக்கலாம். அடுத்த குழு சொல்றேன். சோழர் கால வெண்கல சிலைகளுக்காக நான் மிகவும் புகழ் பெற்றவன். இந்த இடம் கலைப்பொருட்கள் மட்டுமல்லாமல் தொல்லியல் மற்றும் இயற்கை வரலாறு தொடர்பான பல அரிய பொருட்களை பாதுகாத்து வருகிறேன். இது எந்த இடம்? கரெக்டா கண்டுபிடிச்சிங்க, வாழ்த்துக்கள். அப்பா பரவாயில்ல, எப்பயோ போய் சும்மா சுத்தி பார்த்ததுக்கு போனது இப்போ பயன்பெற்று
1: இருக்குன்னு.
0: நன்றிமா, நன்றி. யார் கரெக்டா கண்டுபிடிச்சிங்க. மாலதி அருணாச்சலம் வந்தாங்க, ரொம்ப அழகா சரியா கண்டுபிடிச்சாங்க நம்ம கொடுத்த குழுல இருந்து. இப்படி அடுத்தடுத்த நேர்கள் கண்டுபிடிக்கிறாங்களா பாக்கலாம். அடுத்த நேர் வணக்கம்
2: சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: மூணு வணக்கம் சார் உங்களுக்கு.
0: நன்றி சார், நன்றி.
2: ராயப்பேட்டை வெங்கட் சார்.
0: வெங்கட் சார், அடுத்த க்ளூ கொடுக்குறோம் உங்களுக்கு.
2: ஆ, ரெடி சார்.
0: இயற்கை சூழலில் புள்ளிமான் மற்றும் வெளிமான் போன்ற விலங்குகளை பார்க்கலாம் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா. அது மட்டும் இல்லாம பறவைகளுக்கான ஒரு முக்கிய வாழ்விடமாக நான் இருக்கிறேன். இது எந்த பகுதி?
2: பறவைகளுக்கு
3: 1998
0: பரபரப்பான இடத்தில் நான் இருக்கிறேன். நகரத்தின் நடுவில் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு பசுமையான இடம் நான். மேலே ஏறினால் சுற்றியுள்ள பகுதிகள் அனைத்தும் நன்றாக தெரியும்.
3: ஓகே ஓகே.
0: நடைபயிற்சி மற்றும் ஓய்வு, குடும்பத்துடன் பொழுதுபோக்காக இருப்பதற்கான இடம்
3: நான்.
0: அவ்வளவு தூரம் வேண்டாம். அது இதுவும் அடுத்துக்குள்ள சொன்னா ஈஸியா இருக்கும் நினைக்கிறேன். 137 சுமார் 138 அடி உயரம் கொண்டவன் நான்.
3: வள்ளுவர் கோட்டம்.
0: அவ்வளவு ஹைட்டா? அவ்வளவு ஹைட்டு வச்ச மாதிரி தெரியலையே. 138 அடியா இருக்கு.
3: நடக்கலாம்.
0: பசுமையான இடம், பெரிய பெரிய மரங்கள், புல்வெளிகள் இருக்கும்.
3: அண்ணா பூங்கா.
0: கரெக்டா கண்டுபிடிச்சிங்க, வாழ்த்துக்கள். அண்ணா நகர் டவர் பூங்கா. அது கிடையாது. அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? வணக்கம். வணக்கம் சார், யாரங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம் சார், நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்ரமணியன்.
0: சிவசுப்ரமணியன் சார், உங்களுக்கான ஒரு க்ளூ கொடுக்குறேன். இந்த க்ளூவை பேஸ் பண்ணி

0: நான் எந்த பகுதி அல்லது எந்த கட்டிடத்தை அல்லது எந்த இடத்தை அல்லது எந்த நிறுவனத்தை சொல்கிறேன் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும்.
1: சொல்லுங்க சார்.
0: ஓகேவா? என்னை காண முடியாது, ஆனால் என் குரலை பல தலைமுறைகள் கேட்டிருக்கின்றன.
1: வானொலியா?
0: ஓகே, கரெக்டு. இந்தியா முழுவதும் மக்களை இணைக்கும் ஒரு முக்கிய ஒலிபரப்பு நிறுவனமாக நான் இருக்கிறேன். எதை பத்தி நான் சொல்றேன்? சரிங்க சார். இன்னும் தூங்கி எழுந்து அந்த சோர்வு போல நினைக்கிறேன். நல்லா ஒரு காஃபி டீ பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டு வாங்க சார். நல்லா பாதி ஆன்சர் சொல்லிட்டீங்க சார். நன்றி நண்பா.
1: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
0: அப்பா காஃபின்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து ஒரு புத்துணர்வு வந்து நினைக்கிறேன். அடுத்த நேரம் வணக்கம்.
2: ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்தீங்க சார். மெட்ராஸ் டே வாழ்த்துக்கள். போனதை நிகழ்ச்சிக்கு சொல்ல மறந்துட்டேன்.
0: நன்றி நன்றி நன்றி,
2: ஞாபகப்படுத்திட்டீங்க.
0: மெட்ராஸ் தின நல்வாழ்த்துக்கள். நான் உங்களுக்கு க்ளூ சொல்லிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி வந்திருந்தேன்.
2: கேக்குறேங்க சார்.
0: சரி, நான் க்ளூ கொடுக்குறேன். அதை வச்சு நான் சொல்றது எந்த இடம் அல்லது எந்த கட்டிடம் அல்லது எந்த நிறுவனம் அப்படின்றத நீங்க சொல்லணும். உங்களுக்கான க்ளூ வந்து என்னை காண முடியாது, ஆனால் என் குரலை பல தலைமுறைகள் கேட்டிருக்கின்றன. ஓகே, நான்
2: நம்ப தான் நம்ப வானொலி நிலையம் தான்.
0: கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலேருந்து கால் பண்ணாங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க. இன்னும் நிறைய நேர்கள் வந்து இணைப்பில் வரத்துக்கு தயாராக இருக்காங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய 044-8609038 மற்றும் ஒரு 044-2952-5254. அடுத்ததாக கோவை பிரதர்ஸ் படத்திலிருந்து பாடல் இருக்காத்திருக்கு. டி மாண்டியோ மியூசிக்கில் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

0: நீ பல்லு விளக்க கையில் ப்ரஷ்ஷை எடுத்தா அந்த டூத் ப்ரஷ் கூட தூரிகையாச்சு. என்ன அற்புதமான வரிகளில் முத்துக்குமார் அவர்கள் எழுதின பாடலை கேட்டு முடித்தோம். 4:48 ஆயிட்டிருக்கு. ஃபன் பிரலமா நிகழ்ச்சியில் மெட்ராஸில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள் அல்லது இடங்களுடைய பெயர்கள் அல்லது கட்டிடக்கூடிய பெயர்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நான் கொடுக்குற க்ளூஸை பேஸ் பண்ணி அடுத்த நேர் இணைப்பில் இருக்காரு. பேசலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். நான் திருத்தணி தமிழேந்தி.
0: திருத்தணி தமிழேந்தி, உங்களுக்கான க்ளூ கொடுக்கட்டா?
1: சொல்லுங்க பார்க்கலாம்.
0: ஓகே. பரபரப்பான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மிக முக்கிய சாலைகளில் ஒன்றாக நான் இருக்கிறேன். சென்னையில் எல்லா ரோடுமே அப்படிதானே இருக்குன்னு கேட்காதீங்க, பட் அடுத்தடுத்த க்ளூ வச்சு நீங்க கண்டுபிடிக்கணும். என்னை சுத்தி கட்டிடங்கள், அலுவலகங்கள், கடைகள் ஏராளமாக இருக்கின்றன. ஆங்கிலேயர் காலத்தில் இருந்தே சென்னையின் வளர்ச்சியில் நான் முக்கிய பங்கு வகித்து வருகிறேன்.
1: இது ஊர் தானே?
0: இடம் எந்த இடம் கண்டுபிடிக்கணும்.
1: டி நகர் துணி கடலார்
0: சார். அங்க சார் அங்கெல்லாம் ரோடு வந்து ரொம்ப இன்னும் குறுகலா இருக்கும் சார். இது கொஞ்சம் பெரிய ரோடு சார்.
1: ஓ, மவுண்ட் ரோடா?
0: ஒரே ரோடுன்னொன்னே மவுண்ட் ரோடு, பெரிய ரோடுன்னொன்னே கண்டுபிடிச்சிங்க சார்.
1: நன்றி.
0: நன்றி. திருத்தணி புகழேந்தி. நன்றி.
1: தமிழேந்தி.
0: தமிழேந்தி. கரெக்டா சொல்லிட்டீங்க நண்பா.
1: நன்றி. நன்றி.
0: அந்த பேர் கூட தப்பா சொல்லுப்பா, எனக்கு பிரச்சனை இல்லை, கரெக்டா சொன்னான் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு நண்பர். ஓகே, அடுத்த நேர் இணைப்புல இருக்காங்க. பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ.
0: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம் சார். திருவல்லிக்கேணி விஜயா.
0: விஜயா, இந்த கேள்வி உங்களுக்கானது, ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். நான்
2: சொல்லுங்க சார்.
0: நான் வங்காள விரிவுடாவில் கலக்கிறேன்.
2: சொல்லுங்க சார்.
0: அதான் க்ளூ. நான் வங்காள விரிகுடாவில் கலக்கிறேன். சென்ட்ரல், சேப்பாக்கம், நேப்பியர் பாலம் ஆகியவை. கரெக்டா கண்டுபிடிச்சிங்க. சென்னையும் கோவையும் பிரிக்கவே முடியாதுல்ல. நன்றி. நன்றி. ஓகே. ஓகே நேர்களே, அடுத்ததான் ஒரு பாடல் போயிடலாம்னு நினைக்கிறேன். நேர்கள் வரத்துக்கு கொஞ்சம் அப்படி தாமதமாகுது. அடுத்த ஒரு பாடல் மெட்ராஸ் படத்தில் இருந்தால் பாடலில் காத்திருக்கு. இணைந்திருப்போம் நேர்களே.

0: ரெயின்போ ஃபார்ம் 104 கேட்டுருக்கீங்க. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் மெட்ராஸ் டே அப்படின்றதால மெட்ராஸ் பற்றின கேள்விகள் கேட்டுட்ருக்கேன். சில க்ளூஸ் கொடுக்குறேன். அந்த க்ளூஸை பேஸ் பண்ணி நான் மெட்ராஸில் எந்த பகுதி அல்லது கட்டிடம் அல்லது எந்த ஒரு நிறுவனத்தை பற்றி சொல்கிறேன் அப்படின்றதான் நீங்கள் கண்டுபிடிச்சிட்ருக்கீங்க. அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். நிறைவான நேயர் வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார். ஹாப்பி மெட்ராஸ் டே.
0: ஹாப்பி மெட்ராஸ் டே.
1: மேடவாக்கம்லேருந்து ஸ்ரீதர் பேசுகிறேன் சார்.
0: ஸ்ரீதர் சார், உங்களுக்கு நான் க்ளூஸ் கொடுக்குறேன், அதை வச்சு
1: கண்டுபிடிக்கிறேன்.
0: நன்றி நண்பா, புரியுது.
1: ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி சார்.
0: ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நீங்கள் வந்து கரெக்டாக நான் கேட்கக்கூடிய கேள்விகளை கேட்டு பதில் சொல்ல போகிறீங்க பாருங்க, ரொம்ப ஈஸியானது தான்.
1: சொல்லுங்கள் சார்.
0: சென்னையினுடைய பழமையான வரலாற்று சிறப்பு மிக்க கட்டிடங்களில் இதுவும் ஒன்று.
1: ரிப்பன் பில்டிங்.
0: அதுக்கடுத்தது சொல்கிறேன் க்ளூ. இது பக்கத்தில் நீங்கள் அந்த ஏரியா கிட்ட வந்துட்டீங்க. நாடகம், இசை மற்றும் பல்வேறு பொது நிகழ்ச்சிகளுக்காக ஒரு காலத்தில் நான் மிகவும் பிரபலமாக இருந்தேன். எனது பெயர்
1: மெட்ராஸ் சென்ட்ரலா சார்.
0: ஏரியா கிட்ட வந்துட்டீங்க. அடுத்தடுத்த க்ளூ சொல்லும் போது நீங்க எல்லாத்தையும் இணைத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவீங்க.
1: சொல்லுங்க சார்.
0: இடத்து கிட்ட வந்துட்டீங்க, ஆனா கட்டிடத்து பெயர் மட்டும் வரணும். எனது பெயர் பிரிட்டிஷ் ராணி அவர்களுடன் தொடர்புடையது. அவங்க பெயரை மையமாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்டிடம்.
1: ரிப்பன் பில்டிங் சார்.
0: ஆஹா, ராணின்னு
1: சொன்னேன்.
0: ராணி, ராணின்னு சொன்னேன்
1: நான்.
0: பக்கத்துல ஆண்டிங்க ரிப்பன் பில்டிங்.

0: பேலஸ் சம்பந்தப்பட்ட
1: இப்போ ரிப்பன் பில்டிங் சொன்னீங்க, அது பக்கத்துலேயே ஒரு கட்டிடம் இப்போ ரெனோவேட் கூட பண்ணாங்களே, புதுப்பிச்சாங்களே இப்போ ஒரு கட்டிடம்.
0: அதான் ரெனல் ரயில்வே ஸ்டேஷன்றது இது, அதுக்கு பேர் என்ன, சதர்ன் ரயில்வே பில்டிங் இருக்கு ரயில்வே ஆஃபீஸ்
1: இந்த பக்கம். சரி சார், நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியாக வந்துட்டீங்க, விக்டோரியா பப்ளிக் ஹால்.
0: ஓ ஆமாம் சார், கரெக்ட் கரெக்ட்.
1: ஆ ரெட் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, இப்போ கூட சமீபத்தில் வந்து புதுப்பிச்சிருக்காங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ் சார், ஹாப்பி மெட்ராஸ் டே.
1: ஹாப்பி மெட்ராஸ் டே, ரொம்ப சந்தோஷம் சார் உங்ககிட்ட பேசினது, ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. நேர்களே, ஹாப்பி மெட்ராஸ் டே மறுபடியும் சொல்லிட்டு, இந்த மெட்ராஸ் வந்து ரொம்ப புத்தம் பொதுவாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசுகள் முயற்சிகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மக்களாகிய நாமும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த மெட்ராஸ் சிட்டியை வந்து இன்னும் புதுப்பொலிவோடு பாதுகாப்பாக குப்பைகள் இல்லாமல் கொண்டு போக வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை பொறுப்பு அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி விடைபெறுவது நான் உங்கள் ராகுல், தொடர்ந்து சியால் இணைந்திருப்போம்.

எல்லாம் பிடிக்கும் கோடை பார்க்கும் ஏரோப்ளேன் இறங்கும் மீனும் பார்க்கும் பாரின் சரக்கு பர்ம பஜார் நம்ம உள்ளூர் சரக்கு ஜாம் பஜாரே.

0: நேரம் 5 மணி, நீ கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையாக சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. சென்னை தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அனைவருக்கும் சமவாய்ப்பு, பாதுகாப்பான சூழல் ஏற்பட அனைவரும் உறுதியேற்போம் என்று தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து புதிய கூடுதல் வழித்தட பேருந்து சேவையை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தொடங்கி வைத்தார்.

அதிகாரத்திற்கு கல்லூரிகளை கொண்டு வந்தால் மட்டுமே அதனுடைய செயல்பாடுகளை அரசு முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முடியும் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நூல் கொள்முதல் செய்யப்பட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் கைத்தறி வேட்டி உற்பத்தி தொடங்கியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். சட்டப்பேரவை நிகழ்வுகளின் போது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட பகுதிகளை ரீல்ஸாக வெளியிடுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் எச்சரித்துள்ளார். திமுக செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. மேகதாது விவகாரத்தில் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட முதலமைச்சர் திரு விஜய் அச்சப்படுவது ஏன் என்று அஇஅதிமுக மூத்த தலைவர் திரு காமராஜ் வினவியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மான்சி லேத்தர் வெள்ளிப்பதக்கத்தையும் கோமல் மற்றும் தன்வி மக்தும் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 5:03:40. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்க வந்தாச்சு உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கும், அதிடீர்னு ஒரு மழை, எப்படி தான் அது மாறி எப்படி தான் அந்த மழை வருது அப்படிங்கிறத நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படி ஒரு எதிர்பாராத நேரத்தில் மழை வந்தது அப்படின்னா முதல்ல நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயல் என்னவா இருக்கும், அதுக்கு என்ன பண்ணணும், ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 2986003829552554 வெளியூர் நேர்களாக இருந்தால் 0444 அப்படிங்கிற இணைப்பு என்ன முன்னாடி போட்டு கால் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசலாமே. வணக்கம் கலா மேடம், சொல்லுங்க மேடம், எப்படி இருக்கீங்க? மழை வர மாதிரி இருக்கு. சரி, எதிர்பாராத நேரத்துல வர மழை, சொல்லுங்க சொல்லுங்க.
2: பாப்போம் மேடம், மழை வருது என்ன கவலை, மேசினி கிடையாது, துணி எடுத்துருவானே, எல்லாரும் வேலை செஞ்சு வெளியில வேலை இருக்கும், அதெல்லாம் முடிச்சிருவேன். மழை வந்து துணி ஓடிடு, நான்
1: முதல்ல துணி எடுக்க ஓடுவீங்க. வெயில் வரணுமே காயணுமே அப்படிங்கிற ஒரு நினைப்பு. சரி, ரொம்ப அழகு. வணக்கம் ரெயின்போ, யார இங்க இருந்து?
3: மாலை. வணக்கம்.
1: மாலை வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
3: ராயப்பேட்டை வெங்கட்.
1: வெங்கட் சார்,
3: எப்போ நாளைக்கு 4 மணிக்கு வருவீங்க? இன்னைக்கு 1 டே பிஃபோர்
1: வந்துட்டேன் சார்.
3: ஆமா,
1: வெயிட்லாம் பேசணும், சொல்லுங்க சார்.
3: ரொம்ப சந்தோஷம் மேடம். திடீர்னு மழை வந்துருச்சுன்னா அவங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் துணியில நம்ம பார்த்தானாலே தெரிஞ்சிடும் ஒரு வராதுன்னு. திடீர்னு வந்துருச்சு அப்படின்னா நல்லா நினைக்கணும். அதுதான் வந்து எப்படி வெயில நம்ம காயறமோ, இப்ப நான் தொடர்ந்து 3 நாளுமே மழை பெஞ்சது, 3 நாள் நேற்று 1 மணி நேரம் மழை பெஞ்சது, நல்லா ஜம்முன்னு நினைக்கணும். அதுதான் பிடிக்கும்,
1: பிடிக்கும். ரொம்ப அழகு சார், நன்றி சார். வணக்கம் ரெயின் போய், யாரங்க இருந்து?
4: மேடம், மேற்கு மாம்பலம் ராமகிருஷ்ணன்.
1: சொல்லுங்க சார்.
4: திடீர்னு மழை வந்தா சொன்ன மாதிரி துணி எல்லாம் எடுத்துடணும், அப்புறம் அந்த இபி ஆண்டல
1: போக கூடாது,
4: எப்போ ஷாக் அடிக்கும் போக முடியாத மேடம். அந்த தண்ணி போற மாதிரி கொஞ்சம்

0: எல்லாம் போட்டு வைக்கணும்.
1: நன்றி சார். வணக்கம். யாரங்க இருந்து?
2: ஹலோ. வணக்கம்மா.
1: வணக்கம்.
2: நான் திருப்பாச்சில இருந்து எட்டே பிரதம் சார். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும். திடீர் மழை வருது, நம்ம எங்கன்னா போயிட்டு அந்நேரம் பார்த்து நல்ல ஒரு ஒரு ஒதுங்குப்புறமா நல்லா ஏன்னா வீடுகள் பார்த்து ஒதுக்கணுமே தவிர மரம் பக்கமோ அந்த மாதிரி மட்டும் ஒதுங்க கூடாது. ஏன்னா அதுதான் சேஃப்டி. சாதம் இந்த மழை என்ன பரவாயில்ல, திடீர் மழை எப்படி மின்னல் கண்டிப்பா வரும், அதனால உசாரா இருக்கணும்.
1: உண்மை சார், உண்மை சார். வணக்கம். யாரங்க இருந்து?
3: வணக்கம் ரேகா மேம். சென்னை தின வாழ்த்துக்கள் மேம்.
1: நன்றி சார், நன்றி சார். உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
3: இதே மாதிரி மகிழ்ச்சியா உற்சாகமா உங்களை மாதிரி இருக்கணும் மேம்.
1: சொல்லுங்க சார்.
3: அதனால திடீர்னு மழை பெஞ்சா நான் அப்படியே மொட்டை மாடி போன நினைன்னு தான் மேம்
1: நினைப்பேன்.
3: ரொம்ப நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் அண்ணன்ல. அதனால எப்பயுமே மழை வந்தா நினைன்னு தான் அந்த எண்ணம் தான் வரும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இது எல்லாமே
1: சிறப்பு சார், சிறப்பு சார்.
3: நன்றி மேம்.
1: நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம்ங்க.
1: வணக்கம்ங்க. சொல்லுங்க.
4: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலாத்துல கணேசன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் அடிக்கவே இல்லை, ஆடு வச்சுட்டு மழை வரும்போது எதிர்பார்த்து ஆடு வச்சுட்டு நலமா இருக்குங்க.
1: ஆமா சார், மழை வந்ததான் நினைச்சிட்டு பேசுங்க சார். சொல்லுங்க, என்ன
4: பண்ணுவீங்க? ஆடு மேய்க்கல எதிர்பார்ப்போம்ங்க, மழை வருமா வருமான்னு வராதுங்க. ஆனா வண்டி எடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டு வந்துருவோம் போக. திடீர்னு வராது.
1: ஆமா
4: ஆமா, அந்த நேரம் கொஞ்சம் யோசனை வரும். நம்ம ஹெல்மெட் எடுத்து வந்து நான் மாட்டில் தலையில காவசம் போட்டுக்கிட்டு அம்மா மாட்டில் போய்க்கலாம். ஆனா கொஞ்சம் வீட்டுல வச்சு மறந்து பாக்கல வந்துட்டுமே அப்படின்னு கொஞ்சம் மன செகண்ட பாருங்க.
1: பாருங்களேன்.
4: நன்றி, நன்றி. வணக்கம்.
1: நன்றி சார். வணக்கம். யாரங்க இருந்து?
5: ஹலோ.
1: வணக்கம்.
5: தலையில வந்து ஏதாவது துணிய குடை
1: புடிச்சுக்கலாம், ரெயின் கோட் போட்டுக்கலாம். நிறைய நிறைய நிறைய இருக்கு. மழை வந்தா முதல்ல போய் துணி எடுப்பங்க அப்படின்னு சொன்னாரு பாத்தீங்களா. தொடர்ந்து நாம பேசுவோம். யாரு, என்னென்ன வித்தியாசமான பதில் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு. வணக்கம் ரெயின்போ.
6: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம். சொல்லுங்க.
6: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
6: திடீர்னு மழை வந்து சூழ்ச்சி அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். போட்டு நல்லா
1: எதிர்பார்த்தேன் சார், எதிர்பார்த்தேன் சார்.
6: ஹலோ.
1: இல்ல, இந்த பதில் எதிர்பார்த்தேன் சார்.
6: அது மாதிரி வந்து நம்ம முன்னாடியே நம்ம வந்து திடீர்னு மழை வந்தாலும் வருங்கிறதுக்காக நம்ம வந்து எதை அதை காய வைக்கணுமோ அதெல்லாம் காய வச்சு நம்ம எடுத்து வச்சுட்டோம்னாக்கா என்ன மழை வந்தாலும் நம்ம கவலைப்படாம இருக்கலாங்கிறது.
1: நன்றி, நன்றி சார். அதாவது மழைக்காலம்னு வந்ததுன்னா ஓகே, நம்ம வந்து முன்னெச்சரிக்கையா இருக்கிறது சரி. ஆனா திடீர்னு மழை, நேத்து கூட பாருங்களேன், நேத்து மதியானம் நான் கிளம்பும் போது அவ்வளோ வெயில், என்னடா இப்படி வெயில் அடிக்குதே அப்படின்னு வந்து திட்டிகிட்டே வந்தேன். ஈவினிங் அவ்வளோ மழை எதிர்பாராம இல்லையா, அந்த மாதிரி திடீர்னு மாறி மழை வர நேரத்தில் என்ன பண்ணுவோம்? இந்த சூடாக வடை, பஜ்ஜி, போண்டா, டீ, காஃபி இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அந்த மழையை ரசிக்கிறது அப்படிங்கிறது இல்லை ஒரு தனி ரகம் அது. தொடர்ந்து நாம பேசுவோம். இன்னும் நிறைய இருக்கு. மழை எதிர்பாராத நேரத்தில் வந்துருச்சு அப்படின்னா முதல்ல நீங்கள் செய்யறது என்னவா இருக்கும்? நிகழ்ச்சியில் முதல் பாடல் ஆதி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் சுஜாதா குரலில், யுகபாரதியின் வரிகளில் வித்யாசாகர் இசையில் கேட்டிணைந்திருப்போம்.

0: நேரம் 5:14 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எதிர்பாராத மழை, அந்த மழையை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள், 2198600038 இல்லைனா 2195205545. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம், ராஜலட்சுமி பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்க மேடம்.
1: முதல்ல மழை வருதுன்னா வெளியில துணி காஞ்சதுன்னா அததான் முதல்ல ஃபர்ஸ்ட் போய் எடுப்போம். அடுத்தது சாரல் அடிக்காம இருக்கணும், வெண்டிலேட்டரு, ஜன்னல் கதவு அதெல்லாம் சாத்தாம
0: இருந்துச்சுன்னா
1: அப்ப அதுக்கு முன்ன இப்ப ஓரளவு எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு ட்ரைனேஜ் தண்ணி உள்ள வந்துடும் நின்று ரெடியா அதுக்கு ஒரு கோணி வச்சிருப்போம். அது மழை பெய்யுதுன்னாலே உடனே அதை போய் இது பண்ணிட்டு வந்துருவோம், அடைச்சு வச்சுட்டு வந்துருவோம் தண்ணி உள்ளால வராம இருக்கிறதுக்கு.
0: இப்போ எவ்வளவு வேலைகள்ல அடுக்கடுக்கா. நன்றிமா. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: மாதவரன் செல்வராஜ்.
0: சொல்லுங்க சார்.
2: தலைக்கு ஒரு கவர் எடுத்துப்பேன், போனுக்கு ஒரு கவர் எடுத்துப்பேன் வெளியே போனா.
0: ஓ இல்ல, வெளியில போயிட்டு இப்ப மழை வந்துருச்சு திடீர்னு.
2: அதுதான் எப்பவுமே கையில ரெண்டு கவர்
0: எப்பவுமே இருக்கும். நன்றி சார். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? நல்லா இருக்கேம்மா. யார் இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா. பாட்டு போட்டு மழையோட சேர்ந்து ஆடலாமே. போட்டுலாங்க, போட்டுலாங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம், சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்கம்மா, என்ன பண்ணுவீங்க மழை திடீர்னு வந்தா?
3: நான் என்ன பண்ண முடியுமா, உடம்புலாம் ஒரு அனலாகுது.

0: போய் நம்ம வந்து மாடியில் உட்காந்து நல்லா நனைஞ்சிட்டு குளிர்ச்சியாகி வரும்.
1: அப்பா என்ன ஒரு சொல்லும் பொழுதுமே இல்ல, என்ன ஒரு ஆசை, உடனே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. சூப்பர்மா, வணக்கம். நீங்க போய் இறங்கிருந்து?
2: வணக்கம்மா.
1: வணக்கம்.
2: எம்கேபி நகர்ல இருந்து முருகேசன்.
1: சொல்லுங்க சார்.
2: நானு மழை பெஞ்சிருந்ததுன்னா அந்த வண்டியில போனா ஓரளவு கொஞ்சம் ஸ்லோவா போவேன், ஆனா நனையறத பத்தி கவலைப்பட
1: மாட்டேன்.
2: இதுக்கு போத்திக்கணும், அதுக்கு இது பண்ணிக்கணும், மழை இது பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு யாரும் மேல இருந்து தண்ணி கொடுக்க மாட்டாங்க, அது மழையா கொடுக்குது, அதை ரசிக்கணும்.
1: அவ்வளவுதாங்க, இல்ல அந்த இயற்கையை ரசிக்க ஆரம்பிச்சா அவ்வளவுதான இல்ல. சேஃப்டி அப்படிங்கறத ரொம்ப முக்கியம். மழை வந்துருச்சு அப்படின்னு இப்போ எல்லாமே நாம எடுத்துட்டு போறோம், ரெயின் கோட்டோ இல்ல கொடையோ எடுத்துட்டு போறோம்னா பிரச்சனை இல்ல. இப்ப எதுவுமே இல்ல அப்படின்னா எதெல்லாம் நனையாம இருக்கணுமோ அதெல்லாம் நம்ம பாதுகாப்பா வச்சுட்டு நாம நனைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சேஃப்டியா நாம வந்து வண்டி ஓட்டணும் அந்த நேரத்துல. இல்லைன்னா வண்டி ரொம்ப அதிகமாலாம் வந்தா வண்டி ஓட்டவே முடியாது. அப்ப என்ன பண்ணணும், பாதுகாப்பான இடத்துல வந்து நாம நிக்கணும். லேசா சாரலோ தூரலோ இல்ல பக்கத்துலதான் வீடு இருக்கு அப்படின்னா நம்ம போயிடலாம். மழையில நனையணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு வண்டி ஓட்டிட்டு எல்லாம் நனையவே கூடாது. வாகனம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒண்ணு. நாம மட்டும் இல்லாம நம்ம கூட பயணிக்கக்கூடிய சக பயணிகளும் வந்து பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, மழை அதிகமா வர நேரத்துல எல்லாம், மழை வர நேரத்துல எல்லாம் வண்டி தயவு செஞ்சு ஓட்ட வேண்டாம். ஆசை இருந்தது அப்படின்னா இப்ப வீட்டுல சொன்ன மாதிரி மொட்டை மாடியில நின்று நான் நனைவேன்ப்பா அப்படின்னு வந்து சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி நாம நனையலாம். தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.
3: நினைப்பேன் எனக்கு இங்க இருந்து கடையில இருந்து பாப்பேன், அப்படியே ரோட்ல பார்த்தா அப்படியே குழந்தைங்க நஞ்சிட்டு போங்க, அப்ப மனசே கவலையாடுங்க ரொம்ப. குழந்தைங்க அப்படியே என்ன சொல்றதுன்னா பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொடையை வச்சு கூட்டிட்டு போனா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது இந்த மழை வரும்போது சூடா போண்டா பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டா ரொம்ப அருமையா இருக்கும் மேடம்.
1: உண்மைதான் சார், உண்மைதான் சார்.
3: ஆமாங்க.
1: நன்றி நன்றி சார், நன்றி சார். வணக்கம். யாரங்க இருந்து? வணக்கம் வணக்கம் வணக்கம்
4: வணக்கம் மேம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
4: குட் ஈவினிங். ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்தேங்க மேம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: சூப்பரா இருக்கேங்க மேம்.
1: சொல்லுங்க.
4: சென்னை தின வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்கம்மா, உங்களுக்கும் வாழ்த்துக்கள்மா.
4: சென்னை நலமா?
1: அனைவரும் நலம்.
4: நான் மழை வந்ததுன்னா முதல்ல பாத்திரத்துல எடுத்து, எத்தனை பாத்திரம் இருக்கோ அத்தெல்லாம் எடுத்து ஓபன் பிளேஸ்ல
1: வச்சிருவேன்.
4: தழை மழை தண்ணியை பிடிச்சி சமையல் பண்றதுக்கு, குடிக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்குவேன் மேம். அதை தான் நான் ஃபர்ஸ்ட் செய்வேன். துணி கூட நனைஞ்சா அப்புறம் காய வச்சுக்கலாம், அந்த மழையை விட்டா பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை தான் முதல்ல எடுத்து வைப்பேன் மேம், பாத்திரத்துல வச்சிருவேன்.
1: சூப்பர்மா, வித்தியாசமான ஒரு பதில். இப்போ என்னோட சின்ன வயசு ஞாபகமும் வருது, இந்த மாதிரி பாத்திரங்கள்ல பிடிச்சு அந்த தண்ணியை வந்து துணி துவைக்க யூஸ் பண்ணுவாங்க. அப்ப அந்த தண்ணியில வந்து துணியில அழுக்கு அப்படியே சூப்பரா போகுதுப்பா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா. அப்ப அந்த மாதிரி நேரடியா, ஏன்னா வானத்துல இருந்து நேரடியா கிடைக்கிற அந்த தண்ணியை வந்து நாம இந்த மாதிரி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ரீதியில பயன்படுத்துவதும் கூட ஒரு வழக்கம். சமையலுக்கெல்லாம் நான் பயன்படுத்துவேன்ப்பா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நாம பேசுவோம். திடீர்னு ஒரு மழை, அந்த மழை வந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். பேசலாம்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: நேரம் 5:25, 45 நொடிகள் ஆயிட்டு இருக்க ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். திடீர்னு மழை, அந்த நேரத்தில் நம்ம முதல்ல செய்யக்கூடிய ஒரு செயல், அதை பத்தி தான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். என் கூட பேசணும்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2 9 8 6 0 0 3 8 இல்லைனா 2 9 5 2 0 5 5 4. வணக்கம் ரெயின்போ.
1: அன்பு சகோதரிக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சார், சொல்லுங்க யார் இங்க இருந்து?
1: அடையாளம் மட்டும்தான் ஆசீர்வாதம், ராஜேஷ் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: மேடம், மழை வந்துதாங்க நானு என் பேச்சி உங்க பேர எல்லாம் மொட்டை மாடி போயிட்டு டான்ஸ் ஆடுவோம் மேடம், மழையில சூப்பரா இருக்கு ஆடுறதுக்கு.
0: அவ்வளவுதான் சார், இதை விட மகிழ்ச்சி என்ன இருக்கு?
1: ரொம்ப ஆசையா இருக்கு சார், மழை மேல நினைச்சு என் பேச்சி வரவும் மாட்டார், மழை பெய்தா கூட வாமா வீட்டு பண்ண கூட வரமாட்டா, பாடி எகிரி எகிரி குச்சின்னு விளையாடுவோம் மேடம்.
0: அவ்வளவுதான் சார், நன்றி சார். வணக்கம் ரெயின்போ.
2: மழை துளி

0: மழை மண்ணில் தங்கம் உயிர்த்துளி மண்ணில் தங்கம் அந்த பாட்டு
1: படிக்கணும்.
0: ஜாலியா வேலையில் நினைவு மேடம். அம்மா திட்டுவாங்க கூட
1: அந்த சந்தோஷத்துக்கு முன்னாடி. ஆமா
0: ஒண்ணு மழை தண்ணியில குளிச்சா ஒண்ணுமே கிடையாது மேடம்.
1: நன்றி சார். வணக்கம் போய் யாரங்க இருந்து?
2: ஹலோ
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம். பட்டாபுரம் ராதா
1: சொல்லுங்க சார்.
2: சவுண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கா மேடம்?
1: இல்லையே சார் சொல்லுங்க.
2: சவுண்ட் கம்மியா இருக்கு மேடம்.
1: அப்படிங்களா சொல்லுங்க சார்.
2: நான் வந்து அப்பளம் செய்யறேன் மேடம். மழை வந்து துணி எடுக்கிறது இல்லை, என் பொருள் எடுக்கிறது தான் பெரும்பாலும்.
1: ஆமா ஆமா இல்லையா?
2: நான் சிங்கிள் பர்சன்ட், நம்மளே ரெடி பண்ணோம், எல்லாமே பண்ணோம். நம்ம சாப்பிடுற டைம் டைம் நீ ரெண்டு மூணு நாள் அந்த ஒரு மணி ரெண்டு மணி டைம்ல இருக்கணும். உழுமா விழாதான் அந்த ஒரு பயம் தான் மேடம்.
1: நன்றி நன்றிங்க சார் நன்றிங்க சார். அதாவது இப்போ இந்த அப்போ இப்போலாம் வந்து லஞ்ச் பேக்கு இல்லை பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கொண்டு போகிற பேக்கெல்லாம் விதவிதமாக வந்துருச்சு. அப்போ வந்து இந்த ஒயர் கூடை இருக்குது இல்லையா, அதில் பின்னி அந்த கூடைகளை தான் வந்து கொண்டு போவாங்க. அதுக்கு முன்னாடி அந்த மஞ்சப்பை நிறைய விதவிதமான பைகள் வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற வழக்கம் உண்டு. இப்போ லஞ்ச் பேக் அப்படின்னு சொன்னால் அந்த ஒயரில் பின்னின அந்த கூடை, அந்த கூடையை கொண்டு போகிற ஒரு வழக்கம் இருக்குது. இப்போ நானும் படிக்கும்பொழுது அதை தான் வந்து பயன்படுத்தினேன். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அதை நம்ம ரொம்ப நாள் பயன்படுத்தணும்னா அதை சுத்தம் செய்யணும் இல்லையா, அது வந்து அவ்வளோ சீக்கிரம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கஷ்டம். இந்த மழை தண்ணியை பிடிச்சி அதில் அதை போட்டு வச்சிட்டோன்னு வைங்களேன், அடுத்த நாள் எடுத்தால் அப்படியே புதுசாக நீங்கள் கூட வாங்கும்பொழுது எப்படி இருக்குமோ அப்படி பல பல பலன்னு இருக்குங்க. அடுத்த நாள் கொண்டு போனால் ஏய் எப்போ வாங்கின இது, இதே மாதிரி தானே முதல்ல வச்சுருந்தேன் அப்படின்னு எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸு கேட்கும் பொழுது அங்கே ஒரு ஒரு பெருமிதம் இருக்குது பாருங்களேன் இல்லை. அது வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில் வந்து நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம் போய் யாரை இங்கேருந்து? வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம் சொல்லுங்க சார்.
3: நான் மதுரை நான்மாட குடல் வைராஜ பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
3: மழை வந்தா என்ன செய்வோம்னு கேட்டிருக்கீங்க.
1: ஆமா எதிர்பாராம திடீர்னு மழை.
3: அதாவது எதிர்பாராம மழை வந்துருச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல ஓரமா ஒதுங்கிக்கிடுவோம். இதே வீட்டுல வந்து எதிர்பாராம மழை வந்துச்சுன்னா எங்களுக்கு மாடி வந்து ரொம்ப பிரசன்டா இருக்கும். இந்த திருப்பரம்ன்ற மலையும் எங்க வீடு கொஞ்சம் பக்கத்துல இங்க இருந்து பார்த்தா கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும். மிளகா பஜ்ஜி அது ரெண்டு ஒரு இடத்துல மறைவு இருக்கும். அந்த இடத்துல உட்காந்து அந்த சாரல் மட்டும் முகத்துல படும். அந்த டேபிள் உட்காந்துக்கிட்டு நம்ம எஃப்எம் பாட்டை கேட்டுக்கிட்டு அந்த மலையை ரசிச்சுக்கிட்டு அது வந்து ரொம்ப எளிமையா இருக்கும். அதே நேரத்துல டிராவலிங் டயத்துல மழை இப்போ மழை பெய்யும் போது ஜன்னலை வந்து எல்லாருமே கூட்டுவாங்க, நான் மட்டும் லேசா திறந்து
1: வைப்பேன். பக்கத்துல இருக்கவங்க திட்ட மாட்டாங்களா?
3: பஜ்ஜியை போட்டு ஒரு காஃபியை பக்கத்தில் வச்சுக்கிடுவோம். அந்த சாரல் அடிக்கிறது அந்த மலையையும் நம்ம திருப்பூன்ற மலையிலையும் அந்த எல்லாம் உட்காந்து சாப்பிடும் போது இனிமையா இருக்கும்.
1: அவ்வளவுதான் சார். சார் சூப்பர் சார் சூப்பர் சார் நன்றி சார். தொடர்ந்து நாம பேசுவோம். எதிர்பாராத மழை என்ன செய்வீர்கள் அப்படின்னு நிறைய வித்தியாசமான பதில்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருப்போம்.
4: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: ராகுல் நம்பியார் மற்றும் சைந்தவி இணைந்து பாடிய பாடல் அமுத்துக்குமார் வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பையா திரைப்படத்திற்காக கேட்டு முடிச்சுங்க. நேரம் 5:35:40 ஆயிட்டிருக்கு. எஸ் ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். எதிர்பாராத மழை வந்தால் முதல்ல நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயல் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். என் கூட பேசணும்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2 9 8 6 0 0 3 8 இல்லைனா 2 9 5 2 0 5 5 4. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். யார் இங்க இருந்து?
1: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: அது ஒரு மழை காணும் இரவுகள் கனா காணும் அப்படின்னு படிக்க வேணும். அதாவது எனக்கு வந்து என்ன காலம் அந்த இதுனா குழந்தை சின்ன பிள்ளையில இருந்தோம் நாங்க. அப்ப சவுண்ட் கேக்குதாங்கப்பா?
0: சொல்லுங்க சொல்லுங்கம்மா, நல்லா கேக்குது.
1: அது திருவிழா இருக்கும் போது திருவிழாவுக்கு போயிருந்தான். அதாவது மவுரு நம்புன்னு சொல்லிட்டு எங்க ஊர்ல திருவிழா.
0: சரி.
1: அதுக்கு அம்பு எய்வாங்க, அம்பாள் பூராமே போய். இது விஜயதசமி தான், மவுரு நம்பு கொட்டைன்னு சொல்லிட்டு விஜயதசமிக்கு எல்லா சாமிகளும் அம்பு எய்தின உடனே மழை வர ஆரம்பிச்சிடும். மழை கொட்டு கொட்டுட்டு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. எங்க அப்பா, நான், எங்க அம்மா, தம்பி எல்லாருமே போயிருக்கோம். அப்போ மழை கொட்டுற உடனே எங்க அப்பா தோல்ல தூக்கி வச்சுட்டாரு எங்க தம்பிய, என்னைய கையில பிடிச்சுக்கிட்டாரு. அப்புறம் எங்க அம்மாவும் பின்னாடி வர்றாங்க, குடு குடு குடுன்னு வீட்டுக்கு

0: ஏன்னா மழை ரொம்ப கொட்டுதே, வீட்டுக்கு வந்த உடனே ஓய்வு எடுத்துடலாம் அப்படின்னு தானே நினைப்போம்மா. ஆனா வீட்டுக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள கதவை திறந்து நுழையிறோம், மண் வீடு, அது பின்னாடி மண் மதுவுனால பொத்துக்கிட்டு தண்ணி உள்ள வந்துகிட்டு இருக்கு வீட்டுக்குள்ள வந்துகிட்டு. அப்ப பாத்தீங்கன்னா எங்க அம்மாவும் அப்பாவும் என்ன செய்யறது, ஏன்னா ராத்திரி 11 மணி 12 மணி ராத்திரி, நானும் என் தம்பியும் ஒரு ஓரத்துல உட்காந்துருக்கோம், அந்த தண்ணி வராத ஒரு பக்கம், சின்ன வீடுதான், ரொம்ப சின்ன வீடு, ஒரு பக்கமா உட்காந்துருக்கோம். எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் அந்த மண்ணை அடைக்கிறதுக்காக வெளியில இருந்து கொஞ்சம் மண்ணை அள்ளிக்கிட்டு வந்து அதுக்குள்ள பொந்துக்குள்ள வைக்கிறாங்க, வைக்கவே முடியல அவங்களால. அத்தனை ஒரு துன்பம் பாருங்களேன். ஆனாலும் நாங்க வந்து மகிழ்ச்சியா தான் இருந்தோம், நாங்களும் என் தம்பியும் நானும். அந்த கப்பல், அந்த தண்ணி போகுது, அதுல கப்பல் விடுறோம் பேப்பர் எடுத்து, அப்ப கப்பல் விட்டு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் நானும் என் தம்பியும்.
1: தெரியல
0: அப்படி சொல்லிட்டு, அப்படி ஒரு சூழ்நிலை. எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு எதையோ வச்சு அப்புறம் அடைச்சு அடைச்சு அப்புறம் தண்ணி எல்லாம் வீட்டுல இருந்து வடிச்சாங்க பாருங்க. அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பயங்கரமானதுதான், ஆனா அந்த சூழ்நிலை எங்களுக்கு பயங்கரமானதா தெரியல. திருப்பிள்ளையினால இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மகிழ்ந்து வாழ்ந்த சந்தோஷத்தை இன்னைக்கு அந்த சந்தோஷத்தில அனுபவிக்க முடியல. எல்லாமே இருக்கு, எல்லா வசதிகளும், ஆனா அன்னைக்கு உள்ள சந்தோஷம் வந்து ஒரு நிலையான சந்தோஷமா இருந்துச்சு. அதனால எப்பவுமே என்ன துன்பம் வந்தாலும், எந்த மழை நேரமா இருந்தாலும், அத அன்னைக்கு அன்னைக்கு அந்தந்த நிமிஷத்தை, நேற்று என்பது முடிந்து போனது, நாளை என்பது நம்பிக்கை இல்லாதது, இன்று வந்து கடந்து போவது, இந்த நிமிஷம் சந்தோஷமா இருக்கணும். நாங்க அந்த மழை காலத்துல கூட சந்தோஷமா இருந்த நிகழ்வு எனக்கு இன்னும்
1: ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப அழகா ஒரு மெசேஜோட ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நன்றிங்கம்மா. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க சார்.
2: ஹலோ,
1: சொல்லுங்க சார்.
2: மழை வந்தா ஒரு 50 வருஷம் பின்னாடி போயிடுவாங்க.
1: ஓஹோ,
2: என்ன பண்ணிருந்தா அப்படியே.
1: மழை வந்தா எல்லாருமே வந்து சின்ன குழந்தையாவே மாறிடுவோம், என்ன 50 வருஷம் முன்னாடி போயிடுவோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நாம பேசலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வைரமுத்து வரிகளில் தேவி ஸ்ரீ பிரசாதின் இசையில் மழை திரைப்படத்திலிருந்து கேட்டு நினைந்திருப்போம்.

0: நேரம் 5:45 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க மேம்?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க. ஹாப்பி சென்னை டே உங்களுக்கு.
0: ஆமா, உங்களுக்கும் ஹாப்பி சென்னை டே. சொல்லுங்க சார்.
1: மகிழ்ச்சி மேம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மழை திடீர்னு எதிர்பார்க்காத சமயத்துல வந்துருச்சு அப்படின்னா, மழையில எங்க இருந்தாலும் போய் நனைஞ்சிருவேன். அது ரொம்ப பிடிக்கும் மேம். ஆமா, அந்த மழை துளியில மேல வந்து படும் போது வேணும்க்கே என்கிட்ட கோட்டு இருந்தாலும் சரி, என்கிட்ட வந்து அந்த
0: கொடை இருந்தாலும் சரி,
1: இது இருந்தாலும் சரி, நான் எடுத்துக்கவே மாட்டேன் மேம். அப்படியே காலார அப்படியே மழையில நினைச்சே வரலாம் என்ன இருக்கு அப்படின்ட்டுன்னு. ரெண்டாவது, வீட்டுல இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா கிட்ட ஏதாவது சூடா போட்டு தம்மா, இது பஜ்ஜி இல்லைன்னா போண்டா ஏதாவது சூடா சாப்பிடணும். அப்படி அம்மாவுக்கு அது முடியல அப்படின்னாலும் நான் தனியா இருந்தேன்னு சூடா டீ குடிக்கணும். எனக்கு அந்த மழை அப்படின்னு வந்தாவே இந்த சூடா ஏதாவது சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு தோணுது. சின்ன வயசுல இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், தனியா இருக்கும் போது இந்த கப்பல் இருக்கு பாருங்களேன், அது தனியா செஞ்சு விடுவேன் மேம். இங்க இருந்து அந்த எண்ட வரைக்கும் போகும். அதே மாதிரி ஒரு 10 கப்பல் 15 கப்பல் விட்டுட்டே இருப்பேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மேம். நம்ம திடீர் மழையில இப்ப வந்து பெரிய வயசானதுனால கப்பல் விட முடியாது, பட் அந்த ஒரு ஞாபகமும் வந்துட்டு போகுது.
0: அவ்வளவுதான், அவ்வளவுதான். இல்ல விடுவோமே இல்ல, யாரு என்ன கேக்குறது? மகிழ்ச்சிக்கும் என்ஜாய்மெண்ட்டுக்கும் என்ன வயசு இருக்கா என்ன இல்லையா? மனசுக்கு பிடிச்சதை செய்யணும், அவ்வளோதான். மற்றவங்கள பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. திட்டதான் செய்வாங்க, இவ்வளோ வயசாகும் இந்த மாதிரி பண்ணுறீ அப்படின்னு. ஆனால் அந்த குழந்தைத்தனம் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒன்று தான் இல்லையா? வணக்கம் மழை, போய் யாரு இங்கேருந்து? வணக்கம்.
2: வணக்கம், பட்டாபுரம் கலையரசி.
0: சொல்லுங்க.
2: நம்ம பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் போதெல்லாம் புத்தகத்தெல்லாம் கவர் பண்ணி எடுத்துட்டு போயிடுவோம். பிளாஸ்டிக்காவெல்லாம் நல்லா ஜடி தவறா பாத்து எடுத்து போயிடுவோம். நம்ம நினைஞ்சா பரவாயில்ல, புத்தகங்கள் நினைக்கூடாது.
0: ஆமா.

0: அலர்ட்டா இருப்போம். அது நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது 20 முன்னாடி எல்லாம். அப்புறம் அப்புறம்லாம் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆஃப்டர் மேரேஜ் எல்லாம் கொஞ்சம் நினையத்துக்கு ஒதுக்கி நின்றுட்டுருவோம். இப்பெல்லாம்
1: பொறுப்புகள் கூடிடவோ இல்லையா? நன்றி நன்றிங்கம்மா. வணக்கம். போயார் இங்க இருந்து?
2: வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்க.
2: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
1: முருகன் சார் சொல்லுங்க சார்.
2: இது காந்தூர் சொல்லுங்க.
1: திடீர்னு மழை, என்ன செய்வீங்க சார்?
2: திடீர்னு மழைண்டா என்ன பண்ண தெரியுமா? திடீர்னு மழைண்டா நம்ம ஏதாச்சும் நம்மளுக்கு
1: நன்றி. வணக்கம். போயார் இங்க இருந்து?
3: ஹலோ.
1: வணக்கம் சொல்லுங்க.
3: வணக்கம் மேடம். சென்னை பெருங்குளம் வழி பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க மேடம்.
3: குஷி பாட்டை போட்டுவிட்டு ஒரு டான்ஸ் போடணும் மழையில.
1: அடடா அடடா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா வள்ளி மேடம், அடுத்து நான் அந்த பாட்டு தான் எடுத்து வச்சிருக்கேன் போடலான்னு. சொல்லுங்கம்மா. அவ்வளவுதான், நல்லா நடனம் ஆடணும் இல்லையா மழையில. அவ்வளவுதாங்க. வணக்கம். போயார் இங்க இருந்து? வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து? வணக்கம் சொல்லுங்க சார்.
4: வணக்கம். என் பேர் விஜய், நான் பள்ளிக்கரணையில இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
4: இப்ப நீங்க சொன்ன டாபிக் வந்து லைக் இந்த மழை, திடீர்னு மழை வந்ததுன்னா என்ன பண்றதுன்னு இருக்கீங்க இல்லையா?
1: ஆமா.
4: இதுல வந்து உடனே ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு எங்க ஊர்ல மழை பெய்யுது குழுகுழுன்னு இருக்கு, உங்க ஊர்ல எல்லாம் மழை இல்ல இல்ல காயறியா அப்படின்னு சொல்லி கேப்போம்.
1: வெறுப்பேத்துவீங்க. அடடா அடடா, அவ்வளவுதான் பண்ணுவீங்கல்ல? என்ன என்ன ஒரு சரி சரி. உங்க ஃப்ரெண்ட் அந்த மாதிரி பண்ணிருக்காங்களா?
4: அவரும் பண்ணுவாரு. அவங்க ஊர்ல மழை பெஞ்சுன்னா என்ன கூப்பிட்டு வெறுப்பேத்துறது, எங்களுக்கு மழை பெய்யுது பாரு அப்படின்னு
1: பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் சார். வித்தியாசமான ஒரு பதில், ரொம்ப நல்ல பதிலும் கூட. நன்றி சார். வணக்கம். போயார் இங்க இருந்து? வணக்கம் சொல்லுங்க.
5: மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் திருளி கிராமத்துல இருந்து மாயகம் பேசுறேன்.
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கீங்களா? திடீர் மழை, அதான் எனக்கு வந்து நினைய தோணும். நான் கம்பெனில இருந்து வேலை கீழே பாத்துட்டு இருக்கும் போது தறி ஓட்டிட்டு இருப்பேன். அப்படியே வெளியில மழை பெஞ்சுன்னா அந்த மண் வாசனை உள்ள வரும். உள்ள வந்தாலுமே சும்மா அப்படியே உள்ள போ, வெளியில போயிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படி உள்ள வந்து
1: ஓடியாந்து. நன்றி நன்றி நன்றி சார். நன்றி சார். மழை வந்தால் திடீர்னு நனைய தோணும்பா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நிறைய வித்தியாசமான பதில்கள், அவங்களுடைய அனுபவங்கள்லாம் ரொம்ப அழகாக ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
6: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சொல்லுங்க. சொல்லுங்க சார். ஆ சார், திடீர்னு மழை என்ன பண்ணுவீங்க சார்?
6: திடீர்னு வேடிக்கை பார்த்துட்டு டாக்டரு
1: அது இல்லாம இருக்குமா? இல்ல நொறுக்கு தீனி, அதுவும் சுட சுட. இல்ல நொறுக்கு தீனி இல்லாம இருக்குமா? அப்படியே சுட சுட சாப்பிட்டனா இன்னும் வந்து அந்த மழையை ரசிக்கக்கூடிய ஒரு முழு மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும் இல்லையா? பேசுவோம்.

நேரம் 5:51 ஆயிட்டு இருக்கு. திடீர்னு மழை என்ன செய்வீங்க அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். என் கூட பேசணும்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2 9 8 6 0 0 3 8 இல்லைனா 2 9 5 2 0 5 5 4. வெளியூர் நேர்களாக இருந்தால் 0444 அப்படிங்கிற நம்பரை முன்னாடி போட்டுட்டு கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிட்டு இருக்கோம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் போயிட்டு திடீர்னு மழை வந்தால் என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் ஸ்கூல் லீவ் விடணும்ப்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. லேசாக தான் தூரல் போடும். டிவி முன்னாடியே சில பேர் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. எப்படா லீவ் சொல்லுவாங்க, நம்ம வீட்டிலே இருந்துடலாமா, இதை ஒரு காரணமாக சொல்லி நாமளே லீவ் எடுத்துக்கலாமா அப்படின்னு வந்து நிறைய பிளானிங்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ மழை அப்படின்னா முதல் முதல் எல்லாரும் செய்யக்கூடியது, நான் ஓடி போய் துணியை எடுத்துருவேன்ப்பா மொட்டை மாடியில், அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு டியூட்டியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அடுத்து சூடாக சாப்பிடணும், மழையுடைய அழகை ரசிக்கணும். அந்த ரசனை எப்போ வரும் அப்படின்னா கையில் சூடாக பஜ்ஜியும்

0: ஓடாவும் இருந்தது அப்படின்னா அந்த ரசனை வந்து இன்னும் ரொம்ப அதிகமாக வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நிறைய நேயர்களுடைய பதில்கள் வந்து இந்த இரண்டுமா தான் இருந்தது. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, சொல்லுங்க.
1: ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து கோபி மேம்.
0: சொல்லுங்க சார்.
1: மேம், இன்றைய தலைப்பு பத்தி தானே இது பண்றீங்க?
0: ஆமா சார், திடீர்னு மழை சார், என்ன பண்ணுவீங்க சார்?
1: மேம், இன்னொரு மணி கூப்பிட்டு கார்ல ஒரு லாங் டிரைவ் ஒன்று போறதுக்காக பாப்பேன் மேம்.
0: அடடா அடடா அடடா, நன்றி நன்றி சார். மழையில் நாங்கள் நினைவோம், மொட்டை மாடியில் போய் நினைவோம், வயசை மறந்து அப்படியே 20-30 வருஷம் பின்னாடி போன மாதிரியான ஒரு அனுபவம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மகிழ்ச்சி அப்படின்னு இருந்தாலும் பாதுகாப்போடு அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது வந்து இருக்கணும். மழை வர அறிகுறி இருந்தது அப்படின்னா அதற்கான முன்னேற்பாடுகளோடு நாம் வெளியில் கிளம்புற மாதிரி இருந்தால் கிளம்பணும். வீட்டில் மழை இருந்தது, வீட்டில் இருக்கும்போது மழை வந்தது அப்படின்னா தண்ணியை சேமித்து வைக்கிறது, மழையை வந்து நல்லா ரசிக்கிறது வீட்டில் இருக்கவங்களோட சேர்ந்து அப்படின்னு நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம், நம்ம மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் நாம் வந்து செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு தருணத்தை நம்ம ரொம்ப அழகா வந்து மகிழ்ச்சியா என்ஜாய் பண்ண முடியும். இன்னைக்கு கால் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப அழகா உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இதோட நான் கிளம்புற மீண்டும் 7 மணிக்கு வந்து சந்திக்கிற ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. நிகழ்ச்சியின் நிறைவா குஷி திரைப்படத்திலிருந்து பாடல், ஹரணியின் குரலில் வைரமுத்து, வரிகளில் தேவாவின் இசையில் கேட்டடைந்திருப்போம்.

0: мой долю.
1: நேரம் மாலை 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சுகாதாரத்தை பேணி காப்பதில் பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் புத்த பாரம்பரியம் உலக அளவில் பெருமை சேர்ப்பதாக மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையாக சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் புதுதில்லியில் பிஜேபி தலைவர் திரு நிதின் நவின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. சென்னை தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அனைவருக்கும் சம வாய்ப்பு, பாதுகாப்பான சூழல் ஏற்பட அனைவரும் உறுதியேற்போம் என்று தெரிவித்துள்ளார். மாநில அதிகாரத்திற்கு கொண்டு வந்தால் மட்டுமே கல்லூரிகளின் செயல்பாடுகளை முழு கட்டுப்பாட்டிற்கு கொண்டுவர முடியும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மேகதாது விவகாரத்தில் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட முதலமைச்சர் திரு விஜய் அச்சப்படுவது ஏன் என்று அஇஅதிமுக மூத்த தலைவர் திரு காமராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் நூல் கொள்முதல் செய்யப்பட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் கைத்தறி வேட்டி உற்பத்தி தொடங்கியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். திமுக செயற்குழு கூட்டம் கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவா நடைபெற்று வரும் 20 வயதிற்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மான்

லதர் வெள்ளிப் பதக்கத்தையும், கோமல் மற்றும் தன்வி மக்தூம் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பாத்ரி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: அண்ணா ரெயின்போவா?
1: ஆமா.
0: வெஸ்டர்ன்ல என்ன இருக்குண்ணா?
1: எல்லாம் இருக்கு மேடம். ஜஸ்டின் பீபர், கோல்ட் பிளே, பிரைன் ஆடம்ஸ், பான் ஜோவி, கன்ஸ் அண்ட் ரோசஸ், சார்லி புத், எல்டன் ஜான்.
2: எம்எல்டிஆர் உண்டோ?
1: உண்டல்லோ சாரே.
3: மீ தகர மைக்கேல் ஜாக்சன் சாங் உண்டியா?
1: உண்ணா.
2: தாதா சைமன்.

0: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 7:40 45 ஆயிட்டிருக்கு. எஸ் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் மனம் விரும்பிய பாடலை நீங்கள் நம்ம ரெயின்போ எஃப்எம்ல கேட்கணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986000038 இல்லைனா 2952505554. எஸ் வெளியூர் நேயர்களாக இருந்தால் 0444 அப்படிங்கிற நம்பரை முன்னாடி போயிட்டு கால் பண்ணுங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம் ரெயின்போ.
1: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம் சார், சொல்லுங்க என்ன பாடல் வேணும் சார்?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: சென்னை தின வாழ்த்துக்கள் மேடம். அவ்வளவு
0: நன்றி சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார்.
1: படம் வந்து கேளடி கண்மணி, பாடல் நீ பாதி நான் பாதி படம்
0: கேட்டலாம் சார்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் கே ஜே யேசுதாஸ் மற்றும் உமா ரமணன் குரலில் பாடல் கேட்டு நினைந்திருப்போம்.

0: நேரம் 7:07, 10 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: சென்னை பெருமுல இருந்து வள்ளி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க மேடம், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அடம்பேர் வந்து இளமை காலங்களில்.
0: சரி,
1: பாட்டு வந்து ஈரமான ரோஜா. எல்லாருக்காகவும் மேடம்.
0: எல்லாருக்காகவும் கேட்டுலாமா? நன்றி, நன்றி. கேஜே யேசுதாஸ் குரலில், வைரமுத்து வரிகளில், இளையராஜாவின் இசையில் இளமை காலங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு நினைந்திருப்போம்.

0: நேரம் 7:12 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மனம் விரும்பிய பாடலை ரெயின்போ எஃப்எம்ல நீங்க கேட்கணும்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986000038 இல்லைனா 2952055454. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார், என்ன பாடல், யார், எங்கிருந்து பேசுறீங்க, யாரு சார்?
1: அம்பத்தூர் ரவி.
0: ரவி சார் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து கிழக்கே போகும் ரயில். பாடல் வந்து கோவில் மணி ஓசை.
0: ஆடடா, கேட்டலாம் சார்.
1: ம், தேங்க்யூ.
0: நன்றி, நன்றி.

0: கண்ணதாசன் வரிகளில், இளையராஜாவின் இசையில், மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி குரலில் பாடல் கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திலிருந்து கேட்டிணைந்திருப்போம்.
1: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ.
2: பாஞ்சாலி பாஞ்சாலி,
3: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ.
2: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: நேரம் 7:17 30 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
1: வணக்கம் வணக்கம், திருமலை நட்டும் பேசுறேன். நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அட்டகாசமா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: ஜாலிமான்
0: அவ்வளவுதான்.

0: போட்டு
1: ஆனா பாருங்க
0: போட்டுடலாம்
1: மேடம்.
0: போட்டுடலாம் சார். நன்றி சார். கண்ணதாசன் வரிகளில், இளையராஜாவின் இசையில், மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி குரலில், சகலகலா வல்லவன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு இணைந்திருப்போம்.

Mm-hmm.

0: நேரம் 7:23 ஆயிட்டு இருக்க ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மனம் விரும்பிய பாடலை நீங்கள் நம்ம ரெயின்போ எஃப்எம்ல கேட்கணும்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2 9 8 6 0 0 3 8 இல்லைனா 2 9 5 2 0 5 5 4. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் சார், சொல்லுங்க சார், யார் இங்க இருந்து?
1: சென்னை மந்தவெளியிலிருந்து விநாயகம் பேசுறேன்.
0: விநாயகம் சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து தவமாய் தவம் இருந்தது. பாடல் வந்து உன்னை சரணடைந்தல், அந்த பாடல்
0: மேடம். அடடா அடடா, கேட்டலாமா சார்?
1: ஆ கேட்டலாம் மேடம்.
0: நன்றி நன்றி சார். எஸ் தவமாய் தவம் இருந்து திரைப்படத்திலிருந்து. தேன்மொழியின் வரிகளில் பிரசன்னா மற்றும் கல்யாணி குரலில் பாடல் கேட்டு நைந்திருப்போம்.

0: அந்த பாடல் மேடம்.
1: அடடா அடடா, கேட்டலாமா சார்?
0: ஆ கேட்கலாம் மேடம், நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி சார். எஸ், தவமாய் தவமிருந்து திரைப்படத்திலிருந்து தேன்மொழியின் வரிகளில் பிரசன்னா மற்றும் கல்யாணி குரலில் பாடல் கேட்டிணைந்திருப்போம்.

0: நேரம் 7:27, 40 நொடிகள் ஆயிட்டிருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வணக்கம் ரெயின்போ.
1: நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் அன்பு சௌதரிக்கு பணிவான முன்னிரவு வணக்கம் கூறுவது. திருப்பூர் மாநகர் மன்னரை பாராப்பாளையத்திலிருந்து சேரங்க சாமி பேசுகின்றோம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் சார் வேணும் உங்களுக்கு?
1: திரைப்படத்திலிருந்து குங்குமச்சமிழ் என்ற திரைப்படத்திலிருந்து நிலவு தூங்கும் நேரம் என்ற பாடலை ஒளிபரப்புமாறு தலைமொழி கேட்டுக்கொள்கிறேன்.
0: போட்டுடலாம் சார். நன்றி சார்.
1: நன்றி சார்.
0: நன்றி. இளையராஜாவின் இசையில் SP பாலசுப்ரமணியம் மற்றும் S. ஜானகி குரலில் பாடல் கேட்டு நினைந்திருப்போம்.

0: நேரம் 7:42 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி சாட் வித் பாட்டு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். யஜமானம் விரும்பிய பாடலை நீங்கள் ரெயின்போ எஃப்எம்ல கேட்கணும்னா என்ன பண்ணணும், ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986000038 இல்லைனா 2952205545. வெளியூர் நேர்களா இருந்தா 0444 அப்படிங்கிற இணைப்பு என்னோட சேர்த்து கால் பண்ணுங்க, தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் ரெயின்போ. கலா மேடம் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்? போட்டுடலாம் மேடம், நன்றி. நினைக்க தெரிந்த மனமே திரைப்படத்தில இருந்து இளையராஜாவின் இசையில் பாடல் கே ஜே யேசுதாஸ் குரலில் கேட்டு நினைந்திருப்போம்.
1: ஸ்மைல் ப்ளீஸ்.

0: நேரம் 7:38 ஆயிட்டிருக்கு. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் ஆட்சி அறிவிப்பாளர் அவர்களுக்கு வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
1: செங்குன்றம் அட்டை கோணிமேட்டில் குமார் பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ரோசாப்பூ ரகிக்காரி உச்சி வகந்தெடுத்து உச்சப்பூ பச்சைக்கிற அந்த போடு அந்த பாடல் போடுங்க மேடம். வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்.
0: போட்டுடலாம் சார். நன்றி சார். இளையராஜாவின் இசையில் புலமை பித்தன் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ்பி ஷைலஜா இணைந்து பாடிய பாடல் ரோசாப்பூ ரவிக்கைக்காரி திரைப்படத்திலிருந்து.

ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் மனம் விரும்பிய பாடலை ரெயின்போ எஃப்எம்ல நீங்கள் கேட்கணும்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986 0003 8 இல்லைனா 2 9

0: 5 2 0 5 5 4. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க சார், யார் இங்க இருந்து?
1: மயிலாப்பூர்ல இருந்து பட்டாபிங்க.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சக்திவேல் படம். மல்லிகை மொட்டு மக்குமுட்டு மலக்கு வெளியாள அந்த பாடல்
0: போட்டுடலாம் சார்.
1: நன்றி
0: நன்றி நன்றி. அருண்மொழி மற்றும் சுவர்ணலதா குரலில் இளையராஜாவின் இசையில் பாடல் சக்திவேல் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 7:49 ஆயிட்டிருக்கு. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். அடடா, வணக்கம். யார் இங்கிருந்து?
1: வணக்கம் மேடம், தேவராஜ் 50 பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் சார் வேணும் உங்களுக்கு?
1: மூன்று தெய்வங்கள் படத்துல இருந்து முள்ளில்லா ரோஜா அந்த பாட்டு போடுங்க.
0: மூன்று தெய்வங்கள்ல இருந்து?
1: ஆமா மேடம், முள்ளில்லா ரோஜா
0: போட்டுடலாமா சார்? நன்றி நன்றி நன்றி,
1: ரொம்ப நன்றி
0: நன்றி. எஸ் மூன்று தெய்வங்கள் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷிலா, குரலில் கண்ணதாசன், வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன், இசையில் கேட்டிணைந்திருப்போம்.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை நினைக்குதே பெண்ணே.
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை

மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிற்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோளு.
1: எப்போவுமே மனசுக்கு பிடிச்ச பாடல் ஒலிக்கும் அப்படின்னாலும் நாம் கால் பண்ணி இந்த பாடல் போடுங்கன்னு கேட்டு அதை எல்லாரும் கேட்டு அது ஒரு மகிழ்ச்சி இல்லையா? எஸ், அந்த வரிசையில் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நாம் வந்தாச்சு. நிறைவாக யார் பேசுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் இங்கேருந்து சார்? வணக்கம், லைனில் இருக்கீங்க?
2: வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க, யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
2: என்னுடைய பேர் அப்துல் காதர். நான் ராமநாதபுரம் மாவட்டம் அதிராமம் அப்படின்ற ஊர்ல இருந்து பேசுறேன். நான் 7 o'clock ல இருந்து ட்ரை பண்றேன், கிடைக்கவே இல்ல. லாஸ்டாவது கிடைச்சணும் அப்படின்னு ப்ரே பண்ணிட்டே இருந்தே
1: கிடைச்சிருச்சு. ஒரு வேளை ரொம்ப சந்தோஷம் சார். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: எனக்கு குரூப் இடத்துல இருந்து நன்னாரே சாங் ப்ளே பண்ணுங்க.
1: ஓ, ப்ளே பண்ணிடலாம் சார். நன்றி, நன்றி சார். வைரமுத்து வரிகளில் ஏ ரஹ்மானின் இசையில் பாடல் காத்துக்கிட்டு இருக்கு குரு திரைப்படத்திலிருந்து. இதோட நான் கிளம்புற மீண்டும் 9 மணிக்கு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கிறது. வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சுகாதாரத்தை பேணிக் காப்பதில் பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் ஒருங்கிணைந்த பரிசோதனை மையத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு மற்றும் நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி சுகாதாரத்துறையை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டு வரும் நிலையில் சரியான சிகிச்சை அளிப்பதற்கு இந்த பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் லோக் அதாலத்தின் முதல் நாளில் 400க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணப்பட்டுள்ளது. விவாகரத்து தொடர்பான வழக்குகள், சொத்து வழக்குகள், வாகன விபத்து, இழப்பீடு, நிலம் கையகப்படுத்துதல், வரி பிரச்சினைகள், தொழிலாளர் மற்றும் சேவை தொடர்பான வழக்குகளுக்கு இதன் மூலம் தீர்வு காணப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கிலும் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையிலும் இந்த லோக் அதாலத் முகாம்கள் நடத்தப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வந்த 2500 செவிலியர்கள் காலமுறை ஊதியத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் இன்று டபுள் டோர் ஆட்டோக்ளேவ், அல்ட்ரா சவுண்ட், எக்கோஸ்கேன் கருவிகளின் பயன்பாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலத்தில் மேலும் 1500 செவிலியர்கள் பணியமர்த்தப்பட உள்ளதாகவும் இதில் திருச்செங்கோடு மருத்துவமனைக்கு 20 பேர் ஒதுக்கீடு செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். அனைவருக்கும் தரமான மருத்துவ வசதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மாணிக்கம்பாளையம், மல்லசமுத்திரம், இறையமங்கலம் வட்டார ஆரம்ப சுகாதார மையங்கள் தரம் உயர்த்தப்படும் என்று தெரிவித்த அவர், இந்த மருத்துவமனைகளில் தொற்றா நோயை முழுமையாக கண்டறியும் வசதிகள் செய்து தரப்படும் என்றும் இயன்முறை சிகிச்சை உள்ளிட்டவை வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தில் அனைத்து வட்டார ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் படிப்படியாக மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். மாநில அரசின் உத்தரவின்படி கைத்தறி வேட்டி சேலை உற்பத்தி பணிகள் தொடங்கியுள்ளதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெசவாளர்களுக்கு தேவையான நூல் கொள்முதல் செய்யப்பட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வேட்டி உற்பத்திக்கு தேவையான 1 டன் நூல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதற்கு தமிழக அரசு 300 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேட்டி சேலை நெய்யும் நெசவாளர்களின் கூலியை உயர்த்தி தருவது குறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்று அவர் கூறினார். தனியார் பேருந்துகளில் அதிகப்படியான கட்டணம் வசூலிக்கப்படுவது தொடர்பான புகார் குறித்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்றும் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். கிராமப்புற மேம்பாட்டிற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் உச்சத்துணையாக இருக்கும் கால்நடைகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் அரசு முகாம்களை மாநிலம் முழுவதும் நடத்தி வருவதாக சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் பாப்பாக்குடியில் நடைபெற்ற சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாமில் பேசிய அவர், அரசின் சலுகைகளை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, கிராமப்புறங்களில் ஆடு வளர்ப்பு திட்டத்தில்

0: கீழ் மகளிருக்கு 100% மானியத்துடன் ஆடுகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இம்முகாமில் கால்நடைகளுக்கு செயற்கை கருவூட்டல் மூலம் சிறந்த கன்றுக்குட்டிகள் உருவாக்கப்படுவதாக அவர் கூறினார். நோய் தொற்றிலிருந்து கால்நடைகளை பாதுகாப்பது குறித்த தெளிவான விளக்கங்களும் இந்த முகாம்கள் மூலம் அளிக்கப்படுவதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் கால்நடைகளை சிறந்த முறையில் பராமரித்த விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் தாவேகா நிர்வாகிகளை கட்டுப்படுத்த அக்கட்சியின் தலைமை தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அக்கட்சி நிர்வாகிகள் கொலை, கொள்ளை குற்றங்கள், பாலியல் வன்கொடுமைகள், பண வசூல், வன்முறை தாக்குதல் போன்ற செயல்களில் ஈடுபடுவதாக கூறியுள்ளார். சட்டவிரோத வலையமைப்பு அந்த கட்சிக்குள் உருவாகி வருவது வெளிப்படையாக தெரிவதாகவும், ஆனால் கட்சித் தலைமை அதனை கவனிக்க மறுப்பது கண்டனத்திற்கு உரியது என்றும் கூறியுள்ளார். ஒரு பிரச்சினை நடந்த பிறகு நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்குவது, கைது செய்வது போன்ற நடவடிக்கைகள் வெறும் கண்துடைப்பு என்றும் அவர் கூறியுள்ளார். நிர்வாகிகள் என்ற போர்வையில் உள்ள குற்றவாளிகளை கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மக்களின் பாதுகாப்பை தாவேகா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணி 45 ரன் வித்தியாசத்தில் திருப்பூர் அணியை வென்றது. சென்னையில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 169 ரன் எடுத்தது. 170 ரன் என்ற வெற்றி இலக்குடன் பின்னர் விளையாடிய திருப்பூர் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 124 ரன் மட்டுமே எடுத்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: Catch the best of blues, jazz, rock, soul, pop and everything in between on your favorite western music show, Music by the Bay.
2: Bang, let me light the candle called Mama, I'm so hot to hell and I, yes I am.
1: Tune in every night from 8:05 to 9 p.m. only on FM Rainbow.

ரெயின்போ ராகங்கள். நேரம் 9:25 நொடிகள் ஆயிட்டு இருக்க ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ஈதமாய் இசையாய் பாடல்களை கேட்க இருக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் தலைவாசல் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வாலியின் வரிகளில் கேட்டிணைந்திருப்போம்.

0: வில்லுப்பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் குரலில் கங்கை அமரன் வரிகளில் இளையராஜாவின் இசையில் அடுத்த பாடல் கேட்டு நைந்திருப்போம்.
1: தென்றல் வந்து இல்லையே வந்து ஒட்டுதே அந்த தேரடியில். இது பரவாயில்ல, சின்ன கன்னி பெண்ண, ஐயோ பெண்ண ஒட்டுதே, சரியில்லையே, தள்ளி நில்லு. அஞ்சி அஞ்சி கெஞ்சி கெஞ்சி செஞ்சி செஞ்சி இஞ்சி இஞ்சி இஞ்சி.

நேரம் 9:24 ஆயிற்று இருக்க ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மனதிற்கு இதமான பாடல்களை கேட்டுக்கொண்டு அந்த வரிசையில் சிங்கார வேலன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஆர் வி உதயகுமார் வரிகளில் இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில் கேட்டு

வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திலிருந்து பாடல், இளையராஜாவின் குரலில் இசையில் மற்றும் வரிகளில் எஸ் ஜானகியோடு இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருப்போம்.

ரெயின்போ ராகங்கள். நேரம் 9:39 ஆயிற்றுக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இதமா இசையாய் பாடல்களை கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே ஆர் அனுராதா இணைந்து பாடிய பாடல். வாலியின் வரிகளில் இளையராஜா மற்றும் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கேட்டிணைந்திருப்போம்.

நேரம் 9:50 25 தங்க மனசுக்காரன் திரைப்படத்திலிருந்து மனோ குரலில் பிரைசுடன் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல்.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இணைந்திருக்கிறோம். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் இளையராஜாவின் இசையில் சின்ன தம்பி திரைப்படத்திலிருந்து நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் கேட்டுணைந்திருப்போம்.

0: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்
1: நேரம் 10:01 20 நொடிகள் ஆயிற்றுக்கு. ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். காலத்தை வென்ற காவிய பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கிறோம். பி சுஷிலா குரலில் கே வி மகாதேவன் இசையில் நிகழ்ச்சியின் முதல் பாடல் தாயை காத்த தனையன் திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்திருப்போம்.

பாசம் திரைப்படத்திலிருந்து பாடல், பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷிலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில்.

0: இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது.
1: குடும்ப தலைவன் திரைப்படத்திலிருந்து பாடல், கே வி மகாதேவன் இசையில், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரலில்.
2: ஏதோ ஏதோ ஏதோ ஒரு மயக்கம்.

பலேபாண்டி யாத்திரை படத்திலிருந்து பாடல், கணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கேட்டணைந்திருப்போம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ள

0: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்
1: நேரம் 10:26 ஆயிட்டு இருக்க ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். செங்கமல்ல தீவு திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குரலில் பாடல்.

மனிதன் மாறவில்லை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடிச்சோம். நேரம் 10:33 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் காலத்தை வென்ற காவிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் அடுத்த பாடல் அன்னை திரைப்படத்திலிருந்து பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷிலா குரலில் கண்ணதாசன் வரிகளில் கேட்டிணைந்திருப்போம்.

0: நேரம் 10:40 25 நொடிகள் ஆயிற்றுக்கு. பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திலிருந்து பாடல், ஏ எல் ராகவன் மற்றும் பி சுஷிலா குரலில், கண்ணதாசன் வரிகளில்.
1: ஐயன்னா
2: ஓனா
1: ஓனா
2: ஓவன்னா

இடையினமாம்.

0: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்
1: நேரம் 10:47 ஆயிட்டிருக்கு. பிபி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி மற்றும் பி சுஷீலா ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் மங்கையர் உள்ளம் மங்காத செல்வம் திரைப்படத்தில்.

நேரம் 10:54 ஆயிட்டு இருக்கு. சாரதா திரைப்படத்திலிருந்து பாடல், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா, குரலில் கண்ணதாசன், வரிகளில் கே வி மகாதேவன், இசையில் கேட்டிணைந்திருப்போம்.

நேரம் 10:57 ஆயாச்சு. ரெயின்போ ரிவாய் நிகழ்ச்சியில் காலத்தை வென்ற காவிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. பாத காணிக்கை திரைப்படத்திலிருந்து பாடல், கண்ணதாசன் வரிகளில், பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி குரலில் கேட்டுணைந்தீர்கள். மீண்டும் வேறொரு நாள் வேறொரு நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கிறது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11 மணி, இணைந்திருக்கிறோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ

101.4, குமரி எஃப்எம் 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோவை எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில். பாடல்கள் எப்போதுமே நம்ம மனசை வந்து நிறைஞ்சிருக்கும். நாள் முழுக்க ஓடின மனசுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்க வேண்டிய நேரம் வந்து இது அப்படின்னு சொல்லலாம். இந்த இரவு நேரங்களில் மெல்லிசை பாடல்கள் கேட்குறதே தனி சுகம்தான். வெளியில் சத்தங்களை குறைச்சி நம்ம மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம் அந்த நினைவுகளுக்கு என்றைக்குமே ஓய்வு அப்படிங்கிறதே கிடையாது. சில பாடல்கள் நம்ம காதுகளுக்கு மட்டும் கேட்கறதில்ல, அவை நேராக மனசுக்குள்ளே போய் நம்ம வாழ்க்கையில் மறந்து போன சில தருணங்களை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வரும். அப்படிப்பட்ட இனிமையான பாடல்களோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். முதல் பாடலாக அம்பிகாபதி திரைப்படத்திற்காக கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

0: நிகழ்ச்சியில் அருமையான பாடல்களை கேட்டுட்ருக்கிற இந்த நேரத்தில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கற்றது தமிழ் திரைப்படத்திற்காக இளையராஜா குரலில் நா முத்துக்குமார் வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என் வாழ்க்கையில் வந்தது 3 லெட்டர். ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் லெட்டர்.
2: பிரபா, நீ என்ன தேடி இருப்பேன் எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்க மகாராஷ்டிரால தூரத்து மாமா வீட்டுல இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏத்து சமயம் வர்றப்போ நான் சொல்றேன்.
3: நேரத்துக்கு சாப்பிட, வாரத்துக்கு 3 நாளாவது குழி, அந்த சாக்ஸை துவைச்சு போடு, நகம் கிடைக்காத.

நிறைவாக நாம் கேட்ட பாடல் காதல் திரைப்படத்திற்காக ஹரிச்சரன் குரல்ல, நாமத்துக்குமார் வரிகள்ல, ஜோஷ்வா ஸ்ரீதர் இசையில. நிகழ்ச்சியில அடுத்ததாக நாம கேட்கக்கூடிய பாடல் 96 திரைப்படத்திற்காக சின்மயி ஸ்ரீபாதா மற்றும் பிரதீப் குமார் குரல்ல, உமாதேவி வரிகள்ல, கோவிந்த் வசந்தா இசையில்.

நேரம் 11:30 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில் இணைஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அருமையான பாடல்களை வந்து கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நிறைவாக கேட்ட பாடல் 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்தா மற்றும் மதுமிதா குரல்ல, நாமத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவினுடைய இசையில. அடுத்து வரக்கூடிய பாடல் என்ன திரைப்படத்திற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்பே ஆறு இரே அப்படிங்கிற திரைப்படத்திற்காக மதுஸ்ரீ மற்றும் நரேஷ் ஐயர் குரலில், வாலியின் வரிகளில், ஏஆர் ரஹ்மானின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி, தமிழ் FM 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் எந்திரன் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்கம் குரலில் வைரமுத்து வரிகளில் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில்.

நேரம் 11:53 நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் இருக்கோம். மாற்றான் திரைப்படத்திற்காக நிறைவா பாடல் கேட்டீங்க. அடுத்ததாக மைனா திரைப்படத்திற்காக நரேஷ் ஐயர் மற்றும் சாதனா சர்கம் குரல்ல யுகபாரதி வரிகளில் டி இமானின் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 12 மணிக்கு மேலே காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவுன்னு 4 மணி வரைக்கும் இடைவிடாத இன்னிசையை நீங்கள் கேட்க போகிறீங்க. எஸ்

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

திருத்தாழ்மையிலும் நான் இருப்பதை கொள்வாயா? எந்த எண்ணத்துக்கும் அந்த கண்ணத்துக்கும் ஒரு இணையில்லை அறிவாயா? எந்த எண்ணத்துக்கும் அந்த கண்ணத்துக்கும் ஒரு இணையில்லை அறிவாயா? நிலவே.

0: மனம் பொருந்த வரும் நிலை இறைந்து வரும் வரை மறைந்தே நிற்பாயா. மனம் பொருந்த வரும் நிலை இறைந்து வரும் வரை மறைந்தே நிற்பாயா. நிலவே
1: உனக்கா தெரியாது நிலவே உனக்கு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: பாட வைக்கும் காதலுக்கு ஜே, வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே.
1: வாசமுள்ள பூவெடுத்து தூவி நம் வாசல் வந்த தந்தலுக்கும் ஜே,
2: வாழ வைக்கும் காதலுக்கு ஜே.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: அகத்தியர் தவம் செய்த பூமி இது. ஆஸ்துரையை சுட்டுக் கொண்ட வாஞ்சிநாதன் வாழ்ந்த பூமி இது.
1: ஓஹோ,
0: கண்ணம்மா பாட்டு மூலமாய் இன்னும் பாரதியார் வாழ்ந்து வரும் பூமி தெற்கு திசை பூமியாம் திருநெல்வேலி. இந்த திருநெல்வேலி மண்ணிலே நடந்ததாக செவி வழியாய் சொல்லப்படும் சிவபக்தனான வேலவராயன் காதல் கதையை இப்போ இங்கே பாடப்போ.

ஈசன் கோயில் முன்னாலே ஏதுமறியா காதலர்கள் இனிமேல் இறைவா நீதான் கதி என்று இணைந்தே நுழைந்தார்கள். நுழைந்து தலைவாசலுக்கு தாப்பால் போட்டார்கள். திரண்டு வந்த

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4 மணி. இனி கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியில் முதலாவதாக கண்ணாத்தால் திரைப்படத்திற்காக பவதாரணி குரலில் இளையராஜாவின் இசையில்

நிறைவாக கேட்டது கௌரி கல்யாணம் திரைப்படத்திற்காக. சூலமங்கலம் ராஜலட்சுமி குரலில், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில்.

நேரம் 4:10. இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம். நிகழ்ச்சியில் முதலாவதாக கம் கணபதே என்ற விநாயகர் கீர்த்தனை. ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றிய இந்த பாடல் ஹம்சத்வனி ராகத்திலும் ரூபக தாளத்திலும் அமைந்துள்ளது.

பொங்கும் மங்களத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என் பூமேஷ் அவர்களின் நாகஸ்வர இசை, கும்முடிப்பூண்டி ஆர் ஜீவா அவர்கள் தவில். அடுத்து ஒலிக்க இருப்பது இக நைனா நா மோரா என்ற கீர்த்தனை. திருப்பதி நாராயணசுவாமி இயற்றிய இந்த பாடல் புஷ்பலலிதா ராகத்திலும் ஆதி தாளத்திலும் அமைந்துள்ளது.

தொடர்ந்து நாம் கேட்க இருப்பது ஸ்வரராக சுதா என்ற புகழ்பெற்ற கீர்த்தனை. ஸ்ரீ தியாகராஜர் இயற்றிய இந்த பாடல் சங்கராபரணம் ராகத்திலும் ஆதி தாளத்திலும் அமைந்துள்ளது.

நாம் இதுவரை கேட்டது என் பூமேஷ் அவர்களின் நாகஸ்வர இசை. கும்மிடிப்பூண்டி ஆர் ஜீவா அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5 மணி. இனி கேட்கலாம் அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் தெய்வீக ராகம்.